நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக்க ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 8 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 14 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 30 தேதி வியாழக்கிழமை. மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5:50 நிமிடம்.

0: அறம் தரும் செயலும் அதற்கான பொருள் தேடலும் மற்ற கடமைகளும் மனைவியின் ஏவல் கேட்டு நடப்பவர்களிடத்தில் இல்லை. குறள் எண் 909 அதிகாரம் பெண்வழி சேரல்.
1: அறவினையும் மாண்ட பொருளும் பிறவினையும் பெண்ணேவல் செய்வார் கண்ணில்.
0: அறம் தரும் செயலும் அதற்கான பொருள் தேடலும் மற்ற கடமைகளும் மனைவியின் ஏவல் கேட்டு நடப்பவர்களிடத்தில் இல்லை. குறள் எண் 909 அதிகாரம் பெண்வழி சேரல்.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 5:55. இனி எமது பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசை மத்திய அலை 720 kHz. 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7:00 to 9:00 வரை புத்தம் பொது காலை. இதில் தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 7 இடம்பெறும். இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். உங்கள் கவனத்திற்கு பகுதியில் ஆட்கடத்தலுக்கு எதிரான உலக தினம் குறித்த சிற்றுரை கேட்கலாம். நகர்வலத்தில் அரியா நபரிடமிருந்து வரும் பணம் ஆபத்தானது. எஸ் விஜயா அவர்கள் எழுதிய செய்தி கோவை இடம்பெறும். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் 8:00 to 8:30 திரைகாணம். 9:00 அரங்கிசை ஆர் கே ஸ்ரீராம்குமார் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்து சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் எல் வெங்கடரமணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மலிவான போக்குவரத்தை நோக்கிய நிலையான மாற்று எரிசக்தி திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி தையல் கலைஞர் ஜெபசெல்வி கிரீஸ் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள்

2:15 திரைகானம், 2:55 வானிலை, 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேகா, 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம் தீவன தயாரிப்பில் புதிய தொழில்நுட்பங்கள், காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் அ ரூபானந்தினி அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகானம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல், 8:30 வானொலி நாடக விழா 2026 தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம் எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள், நாடகத்தில் பங்கு பெறுபவர்கள் எல் சுப்பிரமணியன், ஆர் நிரோமிலா, பி கே பி கந்தன், ஏ கிருஷ்ணன், ஜி சங்கீதா ஆகியோர், அமைப்பில் உதவி எம் சின்னத்துறை, அமைப்பு கே காளிமுத்து. 9:15 திரைகானம், 9:30 நாடக மலர் நல்ல மனம் நாடகம் எழுத்தாக்கம் ப முருகேசன் அவர்கள், நடித்திருப்பவர்கள் எஸ் ஜெகசண்முகம், கே ரவிக்குமார், ஷர்மிளா நசீர், ஆர் விஜயலட்சுமி, ஆர் சிவகாமி, மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர், அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு டெல்லி அஞ்சல். எஃப்எம் ரெயின்போ 101.4 மெகா ஹெர்ட்ஸில் காலை 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:02 ரஷ்யா ரெயின்போ, 8:30 கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு, 9:02 ரெயின்போ ரேப், 10:02 கெட் செட் கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, இதில் பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மலிவான போக்குவரத்தை நோக்கிய நிலையான மாற்று எரிசக்தி திட்டம் குறித்த தகவல்கள், தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. ஒரு மணிக்கு திரைகானம், 2:00 ரெயின்போ மெலடிஸ், 2:30 என்சிஇஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர், உலக நீரில் மூழ்கும் தடுப்பு தினத்தை முன்னிட்டு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் பி ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகம், 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ், 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக், 9:00 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரிவைண்ட், 11:00 முதல் அதிகாலை 5:54 வரை விவித் பாரதி அலைவரிசை நிகழ்ச்சிகள் இடம்பெறும். எஃப்எம் கோல்டு 100.1 மெகா ஹெர்ட்ஸில் காலை 7:15 திரை இசை, 7:30 ஆட்ஸ் அவேரே டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை புதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, டாக்டர் யு மோகனகுமாரி அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும், 12:00 திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் பி என் சங்கராம்பா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 2:30 சேர்த்து வைத்த செல்வம் காந்தி அடிகளின் சர்வோதயமும் வள்ளலார் நெறியும் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் வழங்கும் உரை நிகழ்ச்சி ஒலிக்களஞ்சியத்திலிருந்து, 3:00 திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா இவை டெல்லி அஞ்சல், 5:00 இடம்பெறவிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் வி சாலை லட்சணா அவர்களின் வீணை இசை ஒலிக்க கேட்கலாம், திருச்சேரை பி கௌஷிக் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஷ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ்,

7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:00 சன்செட் சமீக்ஷா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லி அஞ்சல், 8:15 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் இவையாவும் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகானம். விவித் பாரதி 102.3 தமிழ் பண்பலையில் 7:00 வணக்கம் தமிழ்நாடு, 8:00 உங்கள் விருப்பம், 9:00 கலக்கல் அரங்கம், 10:00 என் கேள்விக்கு என்ன பதில், 11:00 என்றும் இனியவை, 12:00 ரெட்ரோ நேரம், 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ், 2:00 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மலிவான போக்குவரத்தை நோக்கிய நிலையான மாற்று எரிசக்தி திட்டம் குறித்த தகவல்கள், பிற்பகல் 3:00 வர்ணஜாலம், மாலை 4:00 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஐந்து மணிக்கு பூந்தென்றல், 6:00 பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7:00 7:25 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:00 நீ கோரினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இதுவரை சென்னை அலைவரிசை உங்களுக்காக வழங்க இருக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டீர்கள்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.
2: கிராமத்தில் வாழ்ந்த ஒருவர் அந்த கிராமத்தில் தான் வயதுதான் சட்டம் என்று வாழ்ந்து வந்தார். அவருக்கு திடீரென்று வித்தியாசமான ஒரு ஆசை வந்தது. இனி இந்த கிராமத்தில் என்னை தவிர வேறு யாரும் தலையில் முடியோடு இருக்கக்கூடாது, எல்லாரும் மொட்டையடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். எதற்கு வம்பு என்று எல்லாரும் மொட்டையடித்து கொண்டனர். இதை கண்ட அவர், நான் ஒருவன்தான் இந்த கிராமத்தில் தலைமுடியோடு அழகாக இருக்கிறேன் என்று பெருமைப்பட்டு கொண்டார். அந்த கிராமத்திற்கு புதிதாக இசைக்கலைஞர் ஒருவர் குடிவந்தார். அவருக்கு தலைமுடி நிறைய இருந்தது. இசைக்கலைஞரை பார்த்த தலைமுடியுடன் இருக்கும் கிராமத்துக்காரர், என்ன துணிச்சல் இருந்தால் எனக்கு முன் நீ தலைமுடியுடன் இருப்பாய், இந்த கிராமத்து சட்டம் உனக்கு தெரியாதா என்றார். இசைக்கலைஞரோ, தலைமுடிக்கும் துணிச்சலுக்கும் என்னையா சம்பந்தம், தலைமுடி வளர கொஞ்சம் எண்ணெய் தேய்த்தால் போதும் என்றார். இந்த கிராமத்தில் நான் வைத்ததுதான் சட்டம், என்னையே எதிர்த்து பேசுகிறாயா, வா நீயா நானா பார்ப்போம் என்று கூறி இரண்டு வாள்களை கொண்டு வந்தார். இதென்னடா வம்பா போச்சு, தலையில் முடி வைத்ததற்காக வாள் சண்டையா, சரி ஒருகை பார்ப்போம் என நினைத்தார் இசைக்கலைஞர். சண்டைக்கு வந்த கிராமத்துக்காரரிடம் சண்டையை தொடங்கும் முன் ஒரு வேண்டுகோள், நான் என் வீட்டிற்கு சென்று சற்று நேரத்தில் திரும்புகிறேன், வந்தபின் சண்டையை தொடங்கலாம் என்றார். கிராமத்துக்காரர், இப்ப எதற்கு வீடுவரை செல்ல வேண்டும் என்கிறாய் என்று கேட்டார். இசைக்கலைஞர், இந்த சண்டையில் நான் தோற்றால் என் குடும்பம் வழியற்று போகும், அதனால் மனைவி குழந்தைகள் ஆகியோரின் தலைகளை கொய்துவிட்டு வருகிறேன், அதன் பிறகு என்ன நடந்தாலும் கவலையில்லை என்றார். மேலும் உனக்கும் என்னைப் போல் அபிப்பிராயம் இருந்தால் நீயும் வீட்டிற்கு போய் இதே செயலை செய்துவிட்டு வா, அப்போதுதான் நாம் முழு மனதுடன் வாழ்ச்சண்டை போட முடியும் என்றார். இருவரும் தத்தமது இல்லத்திற்கு சென்றனர். கிராமத்துக்காரர் தன் வீட்டில் இருந்த அனைவர் தலைகளையும் வெட்டி சாய்த்து திரும்பினார். இசைக்கலைஞர் 1 மணி நேரம் கழித்து வந்தார். அவர் தலை மொட்டை

0: அடிக்கப்பட்டு எண்ணெய் தேய்த்து பளபளவென்று இருந்தது. கிராமத்துக்காரருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. என்னையா, சண்டைக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மொட்டையடித்து விட்டு வருகிறாய் என்றார். இசைக்கலைஞர் நிதானமாக, வாளோடு வீட்டுக்கு போனேன். தலைமுடியை மழிப்பது சில நிமிட வேலை. இந்த விஷயத்திற்காக வீட்டில் இருப்பவர்களின் தலையை கொய்வது பாவம் என நினைத்தேன். நீ கொடுத்த வாளால் என் தலைமுடியை மழித்து விட்டேன் என்றார். கிராமத்துக்காரர் திகைத்தார், செய்வதறியாமல் விழித்தார். ஒரு சிறு விஷயத்திற்காக நம் குடும்பத்தை பலி கொடுத்து விட்டோமே என கலங்கினார். இசைக்கலைஞரை போல எல்லா மனிதர்களும் நிமிடத்திற்கு நிமிடம் மாறக்கூடியவர்களே. எல்லாரும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். நான் யார், எவ்வளவு பெரிய ஆள், என் கௌரவம் கொள்கை என்று வரட்டு பிடிவாதம் பிடித்து கொண்டு வாழ்க்கையை நடத்தினால் நம் பிடிவாதம் மட்டுமே நமக்கு மிச்சம். இதனால் பல இழப்புகள் நிச்சயம். பிடிவாதம் என்பது நம் மனத்தை பிடித்து கொண்ட வாதம். பைசாவுக்கு பயன்படாத பிடிவாதத்தை விட்டுவிட்டு இழப்புகளிலிருந்து தப்பித்து கொள்ளுவது சாமர்த்தியம். நம் பிடிவாதத்திற்கு நாமே காரணம். நாம் நிறைய படித்திருக்கலாம், பல விஷயங்களை கரைத்து குடித்திருக்கலாம், வாழ்க்கையின் நுணுக்கங்களை தெரிந்திருக்கலாம். ஆனால் பிடிவாத குணத்தோடு இந்த உலகை நாம் எதிர்கொள்ளும் போது இவையெல்லாம் நம் உதவிக்கு வருவது. பிடிவாதம் தவிர்ப்போம், பிடிவாதம் தகர்ப்போம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 6:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதியம் 720 கிலோஹெர்ட்ஸில். இனி இறைவனை வணங்குவோம் இசையோடு. வழிபாடு. கே. வீரமணி பாடியுள்ள பாடலோடு இன்றைய வழிபாடு நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் 6:35:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 14 நாள் வியாழக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றாங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். 1 குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுர முறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர்கட்டுதல் அவசியம். கோணவிடார் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணவிடாரை பயன்படுத்தலாம். இலைவண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டை கோழி, சண்டை கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் 1 வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் 1 வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காசோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிகேட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்பு துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வேளாண் ஆலோசனைகள். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரிய இலைக்கருகள் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள்: இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு 300 கிராம் என்ற அளவு

0: தெளிக்க வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நடவு வயலில் இலைப்பின் தாக்கம் தென்பட்டால் தயாமித்தக்சின் 40 கிராம் அல்லது அசடிராக்டின் 400 கிராம் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நெற்பயிரில் இலை சுருட்டு புழு தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்பான் 400 மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு 600 கிராம் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். நிலக்கடலை விதைகளை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் வீதம் ட்ரைகோடர்மா கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் வேரழுகல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த கார்பன் டாசிம் 1 கிலோ விதைக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்யுங்கள். அல்லது ட்ரைகோடர்மா விருடி 4 கிராம் அல்லது பேசல்லஸ் அப்டிலிஸ் 10 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து பயிரிடலாம். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 8 வீதம் 6 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும் போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினல்லிட் ஒட்டுண்ணிகள், பொறி வண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிக அளவு உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40 முதல் 70% அளவுக்கு குறைக்கின்றது. அதிக பாதிப்பின் போது 1 லிட்டர் நீருக்கு வேப்ப எண்ணெய் 20 மில்லி அல்லது அசடிராக்டின் 2 மில்லி 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து 1 லிட்டருக்கு 1 மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து தென்னை ஓலையின் அடிப்புறம் தெளிக்க வேண்டும். மாம்பழங்களை அறுவடை செய்யும் போது பழத்தின் மேற்பரப்பில் பால் வடிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் நல்ல நிறத்துடன் காணப்படவும் சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்களுடன் பரிந்துரைக்கப்பட்ட எத்திரல் 2 மில்லி சேர்த்து பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி வானிலை ஆய்வு மைய தலைவர் அறிவிக்கின்றார்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: நாம தயாரிக்க போற தீவனம் வந்து எந்த வடிவத்துல இருக்க போகுது, எவ்வளவு அளவு தயாரிக்க போறோம், எவ்வளவு கிலோ வந்து தயாரிக்க போறோங்கிறத பொறுத்துதான் எந்த வகையான தீவன ஆலையை அமைக்கலாங்கிறதையும் முடிவெடுக்க முடியும்.
0: தீவன தயாரிப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் அ ரூபாநந்தினி அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, உங்கள் முருங்கைக்காயில் காயை தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களிலிருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய்ப்பூச்சி உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காயை தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர் நண்பர்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காசோளம், கேழ்வரகு, குதிரைவாளி, வரகு, சாமை, பாசிப்பயறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவன சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடி முருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி தட்டை பயிறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை, இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள். அல்லது இயக்குனர் விதை மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது தொலைபேசி எண்கள் 042

0: இது இணைப்பு எண் 6611232, 6611432. மீண்டும் தொலைபேசி எண் 6611232, 6611432. இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி seedunit@tnau.ac.in, seedunit@tnau.ac.in. இந்த முகவரியை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். நேயர்களின் நினைவிற்கு இன்று இரவு 8:30 வானொலி நாடக விழா 2026, இதில் தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம் கேட்கலாம். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள். நாடகத்தில் பங்கேற்பவர்கள் சுப்பிரமணியன், ஆர் நிரோமிலா, பி கே பி கந்தன், ஏ கிருஷ்ணன், ஜி சங்கீதா ஆகியோர். அமைப்பில் உதவி சின்னத்துறை அமைப்பு கே காளிமுத்து. இன்று இரவு 8:30 இந்த அலைவரிசையில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தேர்வுகளின் புனிதத்தை மீற துணிபவர்களுக்கு கடும் தண்டனைகள் விதிக்கக்கூடிய விதிமுறைகள் இம்மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஆபத்தை விளைவிக்க முயற்சிக்கும் எந்த ஒருவரையும் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தப்பவிடாது என்று அவர் கூறியுள்ளார். அத்தகையோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்ய அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளதையொட்டி நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதேபோல் இந்த சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் லட்சியங்களை பாதுகாப்பதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்றும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமையின் கீழ் முறைகேடுகளை தடுத்து வெளிப்படைத் தன்மையையும் நேர்மையையும் உறுதி செய்யவும் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றியுள்ளதாக கூறியுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்தம் அனைத்து மாணவர்கள் மற்றும் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் அரசின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இளைஞர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள், புத்துழல் நிறுவனங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், உலகளாவிய போட்டித்தன்மை கொண்ட உற்பத்தி ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற JRD டாடா நினைவு சொற்பொழிவில் உரையாற்றிய அவர், தரம் புதுமை கண்டுபிடிப்புகள் மூலம் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்கள் உலக அளவில் சிறந்த மதிப்பு பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிக்க பல்வேறு முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் நாட்டின் புதுமை கண்டுபிடிப்பு சூழல் மேலும் வலுப்பெறுவதுடன் தொழில்நுட்ப வளர்ச்சி துரிதப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். ஆராய்ச்சி

0: திறன் மேம்பாடு ஆகியவற்றில் அதிக அளவில் முதலீடு செய்யுமாறு தொழில்துறையினரை அவர் கேட்டுக்கொண்டார். திறன், புதுமை கண்டுபிடிப்பு, நாட்டை கட்டமைத்தல் குறித்த JRD டாட்டாவின் தொலைநோக்கு பார்வை இந்திய தொழில்துறைக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகள் மற்றும் வடிகால் அமைப்புகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நீர்வளத்துறை சார்பில் நடைபெறும் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டபோது அவர் இதனை தெரிவித்தார். இதன் மூலம் மழை நீரை முழுமையாக சேமிப்பதோடு வெள்ள பாதிப்புகளையும் கணிசமாக குறைக்க முடியும் என்று அவர் கூறினார். மாநிலம் முழுவதும் நடைபெற்று வரும் வெள்ளத் தடுப்பு பணிகளை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் நாளை மறுநாள் வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு மழை பெய்தது. இதன் காரணமாக சென்னையில் விமானங்கள் இறங்குவதும் புறப்படுவதும் தாமதமானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு 8 மணி அளவில் திடீரென இடி மின்னல் சூறை காற்றுடன் பலத்த மழை பெய்ய தொடங்கியது. அதையடுத்து அந்த நேரத்தில் விமான நிலையத்தில் விமான சேவை பெருமளவு பாதிக்கப்பட்டன. அபுதாபி, டெல்லி, கவுஹாத்தி, கோவை, திருச்சி, மும்பை, பெங்களூர் உள்ளிட்ட 10 மேற்பட்ட விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்து தத்தளித்துக் கொண்டிருந்தன. சென்னை விமான நிலைய அதிகாரிகள் நிலைமையை உடனடியாக கவனித்து மழையின் வேகம் மேலும் அதிகரித்தால் விமானங்கள் பெங்களூர், திருச்சி, திருப்பதி போன்ற விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்புவதற்காக தயாரானார்கள். இரவு 9:30 மணிக்கு மேல் மழையின் வேகம் குறைந்ததை அடுத்து வானில் வட்டமடித்து பறந்து கொண்டிருந்த 10 விமானங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கின. சென்னையில் இருந்து புறப்பட வேண்டிய 5 மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: இருவரி செய்திகள். ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. இந்திய பங்களாதேஷ் இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது தொடர்பாக பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் திரு கலிலூர் ரஹ்மானுடன் பங்களாதேஷுக்கான இந்திய தூதர் திரு தினேஷ் திரிவேதி ஆலோசனை மேற்கொண்டார். ஆந்திராவில் முதலீடு செய்வது குறித்து தைவான் நாட்டு பிரதிநிதிகள் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து விவாதித்தனர். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் பீஜப்பூர் மாவட்டத்தில் 5 பெண்கள் உட்பட 8 மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் பஞ்சு தொழிற்சாலையில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. நாமக்கல் மாவட்டம் கோனூர் ஊராட்சியில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் புதிய கட்டிடத்தை ஆட்சியர் திரு மதுபாலன் திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் விபத்தில் இழப்பீடு வழங்காததன் காரணமாக அரசு பேருந்தை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கோவாவின் வாஸ்கோடகாமாவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு அடுத்த மாதம் 27 மற்றும் செப்டம்பர் 1 தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீரர் முகமது பாசில் வெள்ளி

0: பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதலில் ஸ்ரீசங்கர முரளி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 400 மீட்டர் தடை ஓட்ட பிரிவில் இந்தியாவின் சந்தோஷ் தமிழரசன், யஷஸ் பலக்ஷா ஆகியோர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் லம்போரியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதி ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் எலிஸ் கிளைனை 4-1 என்ற புள்ளிக்கணக்கில் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8ஆம் இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் திலீப் காபித் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: தொடர்கிறது. நேரம் 6:55. 10:00

0: சூழல் அறிவோம்.
1: மாறிவரும் பருவநிலையை எதிர்கொள்ள பனிமலைகள் போராட்டமே நடத்தி வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். பனிமலைகளை வெப்பக்காற்று நெருங்கும் போது அதனை தடுத்து குளிரவிடுவதாக கூறுகின்றனர். இருப்பினும் இந்நிலை நீண்ட காலத்திற்கு நீள வாய்ப்பில்லை எனவும் எச்சரித்துள்ளனர். பனிமலைகளை ஆராய்ந்து உலக அளவில் கிடைக்கப்பெற்ற தரவுகளின் அடிப்படையில் ஆஸ்திரியா நாட்டின் ஆராய்ச்சியாளர்கள் இதனை கண்டுபிடித்துள்ளனர். இனி வரும் 10 ஆண்டுகளில் குளிர்விக்கும் தன்மை அதிகரிக்கும் எனவும் இதற்கு மேல் எதிர்கொள்ள முடியாத நிலை உருவாகும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். வெப்பநிலை இதே வேகத்தில் உயர்ந்தால் அதிக அளவில் பனிப்பாறைகள் உருகும் நிலை உண்டாகும் என தெரிய வந்துள்ளது. காரணம், இதுபோன்று எதிர்கொள்ளும் நிலை தற்போது ஆறுதல் தந்தாலும் தொடர்ந்து மேற்கொள்வது கடினமாகும் என கூறும் விஞ்ஞானிகள் அதற்குள்ளாக நீடித்த முயற்சிகளை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் உலகின் தொலைதூர பகுதிகளில் உள்ளூர் வெப்பநிலையை கண்டறிய முடியவில்லை என்பது மற்றொரு சவாலாக இருந்து வருகிறது. தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள ஆச்சரியமூட்டும் தகவல்கள், எவரெஸ்ட் மலை சிகரத்தின் மீது பருவநிலை மாற்றத்தினை பதிவு செய்யும் உபகரணங்களோடு சென்று சவாலான சூழலில் பதிவு செய்யப்பட்டது என தெரிவித்துள்ளனர். இதேபோல் பிற பெரும் பனிமலைகளும் நடந்து கொள்வதாக கூறியுள்ளனர்.
0: இடம்பெற்றது சூழல் அறி

0: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
1: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
0: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
1: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
0: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
1: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
1: கண்டிப்பா சொல்லி.

0: போச்சு, இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா?
1: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.
2: இனி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு கடல்வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழ்நாட்டின் கடற்பகுதிகள், மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர், இடையிடையே 65 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடிய சூறைக்காற்று வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 25.3 டிகிரி செல்சியஸ், பதிவான மழையின் அளவு 13.4 மில்லிமீட்டர், ஈரப்பதம் 87%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 26.5 டிகிரி செல்சியஸ், பதிவான மழையின் அளவு 5.1 மில்லிமீட்டர், ஈரப்பதம் 79%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான இடி மின்னலுடன் கூடிய மழை தூறல் நகரின் சில இடங்களில் பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மதியலை 720 கிலோ ஹெர்ட்ஸில். இனி

புத்தம் புது காலை. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிகச்சிறந்த பகுதியாக விளங்குவது அவனது நட்புகளேயாகும். அப்ரஹாம் லிங்கன் அவர்களின் இந்த சிந்தனையுடன் இன்றைய புத்தம் புது காலை புலர்கிறது.

இரவின் நிழல் படத்திற்காக ஒலித்த அந்த பாடலை பாடியிருந்தார் ஸ்ரேயா கோஷல். நேர்களின் நினைவிற்கு, இன்று இரவு 8:30 இந்த அலைவரிசையில் வானொலி நாடக விழா 2026 தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம் கேட்கலாம். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள். நாடகத்தில் பங்கேற்பவர்கள் எல் சுப்பிரமணியன், ஆர் நிரோமிலா, பி கே பி கந்தன், ஏ கிருஷ்ணன், ஜி சங்கீதா ஆகியோர். அமைப்பில் உதவி எம் சின்னத்துறை, அமைப்பு கே காளிமுத்து. இன்று இரவு 8:30 இந்த அலைவரிசையில்

0: பத்ராராஜின் வினீத் ஸ்ரீனிவாசன் குரல்களில் ஒலித்த அந்த பாடலின் படம் ஹாய் நன்னா. நேரம் 7:10. புத்தம் புது காலையில் இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
2: உழவினை மிகச் சிறந்த தொழிலாக தமிழர்கள் கருதி வந்தார்கள். உழவு என்பது உழைத்தல், உழைப்பு என்ற சொற்களோடு தொடர்புடையது. உழவு தொழிலுக்கே சிறப்பாக உழவு என்ற சொருள் அமைந்திருத்தலை காண்கிறோம். இதுவே உழந்தும் உழவே தலை, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார் வள்ளுவர். இதனை உழவென ஒரு அதிகாரமாக்கிய வள்ளுவர் கூறியுள்ளார். பொருட்பாலின் முடிவில் குடிமக்களின் சிறப்பினை விளக்கும் இடத்தில் உழவினை கூறுகிறார். தமிழில் இன்று இருக்கும் நூல்களில் மிகவும் பழமையானது தொல்காப்பியமாகும். அதில் வாகை என்பது வெற்றியை பாடும் தனியாகும். அது வாழ்க்கையில் எந்த துறையிலும் வெற்றியை பெறுவதை குறிக்கும். இயற்கையாக அமைந்த திறனை குறைவிலாது நிறைவாக அமைத்து கூறுவதும் முல்லை. பகட்டினாலும் ஆவிஞ்சனும் துகள்தரு சிறப்பின் சான்றோர் பக்கம் என்னும் வரிகள் வாகைத்தனையில் இடம்பெற காண்கிறோம். பகடு உழவுக்கு சிறந்தது, எனவே உழவிற் சிறந்தோர் பெருமையை வேளாண்மையில் முல்லையாக பாடுவது வழக்கமாக இருந்துள்ளது. அதுபோலவே போர்க்களத்தில் வெற்றி பெறுதலை பாட வரும் புலவர்கள் ஏற்களத்தை மறந்ததில்லை. வாகைத்திணையில் இவ்வாறு பாடுவதை ஏரோர் களவழி என்று தொல்காப்பியர் கூறுகிறார். உலகத்திற்கு உணவு ஊட்டுபவன் உழவன், ஆதலின் உபகாரம் ஈகை விருந்து ஆகியன வேளாண்மை என்று வழங்கலாயின. ஏற்களத்தில் நெல்லை போராக குவித்தவுடன் பகுத்துண்டு வாழ்கிறவன் உழவன். ஆகவே பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று அறமே களத்து மேட்டில்தான் தோன்றி இருந்தன. சங்ககால புலவர்கள் இவ்வுழவுக் கலையின் அடிப்படை உண்மைகளை பாடியதோடு மற்றவர்களையும் இதில் ஈடுபடுமாறு அறிவுறுத்தினர். மறுமையில் இன்பத்திற்கும் இம்மையில் வெற்றிக்கும் உழவே வழி என்கிறார் ஒரு புலவர். நீர் இல்லையானால் உடம்பில்லை, உடலோ உணவின் பிண்டம், உண்டி கொடுத்தோரை உயிர் கொடுத்தோர் ஆனால் உணவோ முடிவில் நிலத்தோடு நீர் ஏந்தால்தான் எழும். எனவே நீரும் நிலனும் புனியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்தனரோ நிலம் பெரியதாயினும் என்ன பயன், முயற்சி அல்லது தாளாண்மை வேண்டும். இங்கு தாள் என்பது உழவு ஆகும். இவ்வாறு கூறும் குடப்புலவையினார் பாண்டியன் தன் புறநானூற்று பாடலில் உழவின் பெருமையை அடுப்போர் செழிய இகழாது வள்ளி நிலமருங்கன்றின் நீர்நிலை பெருக தட்டோரம்மை எவன் தட்டோரே தல்லாதோரி வன் தல்லாதோரே என பாண்டிய நாட்டிலுள்ள வைகை வயல்களையும் ஏரிகளையும் நிறைத்து கடலில் போகாது நிற்கின்ற வியப்பினை வியம்பின் நுட்பத்தை நம்மால் உணர முடிகின்றது. பல குடை நீழலும் தங்குடை கீழ்காண்பர் அழகுடை நீழலவர் என்று வள்ளுவரும் பொறுபடை தருவும் குற்றமும் முழுபடை ஊன்று சால் மருங்கின் ஈன்றதன் பயனே அது நற்கறிந்தனை யாயின் நீயும் நொதுமலர் பொதுமொழி கொள்ளாது பகடு புறந்தருர் பாரம் ஓம்பி குடி பிறந்தருகுவையாயின் நின் அடிப்புறந்தருகுவர் அடங்காதோரே என்னும் புறநானூற்று பாடல்களால் உழவரின் செல்வமும்

0: அமைதியும் சிறப்பு பெறுகின்றன. வயலில் விளைந்ததை கவலமாக திரட்டி யானைகளுக்கு தந்தால் பல காலத்திற்கு தரலாம். ஆனால் யானையே அக்களத்திற்கு சென்று உண்ணுவதாயின் ஒரு பகலுக்கு உதவாது. வாய் புகுந்து பயன்படுத்துவதிலும் கால்பட்டு சிதைவதே அதிகம். இவ்வுண்மையை பிசிராந்தையார் பாண்டியன் அறிவுடை நம்பிக்கை தனது புறநானூற்று பாடல் ஒன்றின் மூலம் விளக்குகின்றார். சங்க காலத்திற்கு பின் வந்த புலவர்கள் சங்ககால ஐந்தினை வளத்தின் புனைந்தரையொட்டி வளம் சிறந்த நாட்டினை பற்றி கற்பனையாக பாடுகின்றார்கள். பிளத்தோ என்பவர் சிறந்ததோர் அரசியல் சமுதாய கற்பனையை பற்றி எண்ணி அதனை ஒரு தனி உலகமாக படைத்து காட்டினார். இதேபோல்தான் தமிழ் புலவர்களும் நாட்டையும் நகரையும் பாடி மகிழ்ந்தனர். மழை பொழிவதால் ஐந்தனை நிலங்களிடை ஆறுகளில் வெள்ளம் பருகி வரும். மக்கள் அணைகளை கட்டி ஏரியில் நீரை தேக்கி வயற்பாய்ச்சி நீர் வித்திடுவதும் இன்பமாய் ஆடி பாடி ஆணும் பெண்ணும் நாற்றை பிடுங்கின் நட்டு சிறப்பு செய்ததை சங்ககால பாடல்கள் சிறப்பாக பாடியிருக்கின்றன.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
2: தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்ற அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் வெளிப்படைத் தன்மையையும் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்றவும் அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மருத்துவ படிப்பு கலந்தாய்வுக்கான தயார் நிலை குறித்து புதுதில்லியில் அவர் ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், கலந்தாய்வு நடைமுறை வெளிப்படைத்தன்மையானதாகவும் நியாயமானதாகவும் தகுதி அடிப்படையிலும் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். செயற்கை நடைமுறையில் வருவான தொழில்நுட்ப பயன்பாட்டை பராமரிக்கவும் குறைகளுக்கு உடனடி தீர்வு காண்பதை உறுதி செய்யவும் கலந்தாய்வு இணையதளம் உரிய முறையில் செயல்பட வழிவகை செய்யுமாறும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். கலந்தாய்வில் பங்கேற்கும் விண்ணப்பதாரர்களின் குறைகளுக்கு தீர்வு காண அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு திரு ஜே பி நட்டா அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் முறையற்ற சொற்களை அவர் பயன்படுத்துவதாக தெரிவித்தார். திரு ராகுல்காந்தி கூறியது போல் உள்துறை அமைச்சர் அல்லது எந்த ஒரு அமைச்சரும் மாணவர்களின் போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிடவில்லை என்று கூறினார். இதற்கிடையே மாணவர்கள் போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படவில்லை என்றும் இதுபோன்ற உத்தரவை யாரும் அளிக்கவில்லை என்றும் பிஜேபி செய்தித் தொடர்பாளர் திரு சம்பித் பாத்ரா கூறியுள்ளார். எந்த ஒரு ஆதாரமும் இன்றி திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டுவதாக அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை ஆணையர் திரு துக்காராம் முண்டே, பள்ளிகள் இருக்கும் பகுதிகளிலிருந்து 50 மீட்டர் தூரத்திற்குள் அதிக அளவில் கொழுப்பு, சர்க்கரை, உப்பு ஆகியவற்றை கொண்ட பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை விற்கவோ விளம்பரப்படுத்தவோ இலவசமாக விநியோகிக்கவோ கூடாது என்று கூறியுள்ளார். குழந்தைகளிடையே ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளும் பழக்கத்தை ஊக்கப்படுத்துவதற்கு இந்த தடை கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று மகாராஷ்டிரா உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை ஆணையர் தெரிவித்தார். பீகாரில் தர்பங்கா மற்றும் மதுபனியில் மூடப்பட்ட சர்க்கரை ஆலைகளை மீண்டும் திறக்க அம்மாநில அரசு முடிவு செய்தது.

0: செய்துள்ளது. இதற்கு அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் பீகார் புதிய விளையாட்டுக் கொள்கைக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டுக்கான பிரதமரின் நுண்ணுயிர் பாசன திட்டத்தின் கீழ் 97 கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்பிலான திட்டங்களை செயல்படுத்தவும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பீகார் மாநில கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அரவிந்த்குமார் சௌத்ரி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் பீஜப்பூர் மாவட்டத்தில் 5 பெண்கள் உட்பட 8 மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். முன்னதாக சரணடைந்தவர்கள் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு 49 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்ததாக பீஜப்பூர் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு உமேஷ் குப்தா கூறியுள்ளார். சத்தீஸ்கரைச் சேர்ந்த இந்த மாவோயிஸ்டுகள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆந்திராவில் முதலீடு செய்வது குறித்து தைவான் நாட்டைச் சேர்ந்த பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறை சார்ந்த பிரதிநிதிகள் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து விவாதித்தனர். அமராவதியில் நடைபெற்ற இப்பேச்சுகளின்போது முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் மேம்பட்ட உற்பத்தி, மின்னணு பொருட்கள், செமிகண்டக்டர் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசித்தனர். அப்போது ஆந்திர பிரதேசத்தில் முதலீட்டாளர்களுக்கு உகந்த கொள்கைகள், வலுவான கட்டமைப்பு, சரக்கு போக்குவரத்து வசதி, வளர்ந்து வரும் உற்பத்தி சூழல் குறித்து திரு சந்திரபாபு நாயுடு எடுத்துரைத்தார். விரைவான ஒப்புதல்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு ஆதரவளிப்பதில் ஆந்திர பிரதேச அரசின் உறுதிப்பாடு குறித்தும் திரு சந்திரபாபு நாயுடு விளக்கினார். பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேசத்தில் 3 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. பீகாரில் பாங்கிப்பூர், குஜராத்தில் மஞ்சள்பூர், மத்திய பிரதேசத்தில் தாதியா சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. கேரளத்தில் கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து வயநாடு மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஒடிஷாவில் மீண்டும் கனமுதல் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதையடுத்து மகாநதியில் மிதமான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு ஆற்றுப் படுகைகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பத்ரக் மாவட்டம் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் உள்ள மக்கள் நிவாரண மையங்களை விட்டு வெளியேற வேண்டாம் என்று அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் நுவபடா, கலஹண்டி, நப்ரங்பூர், கொராபுட் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மீட்புப் பணிகளை தடையின்றி மேற்கொள்ள 8 மாவட்டங்களில் அதிகாரிகளின் விடுமுறையை ஒடிஷா மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. 62 பேர் காயமடைந்ததாகவும் பலரை காணவில்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புப் படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. நிலநடுக்கம் காரணமாக சுமார் 34,900 வீடுகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளதாகவும் 15,000 வீடுகளில் குடிநீர் விநியோகம் தடைபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிவாரண முகாம்களில் 8,800 மேற்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக ஜப்பான் அரசு தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய ஆடவர் அணி 3

பூஜ்ஜியம் என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. மனுஷா, மனவ் தாக்கர், ஹர்மீத் தேசாய் ஆகியோர் வெற்றி பெற்றனர். மகளிர் பிரிவில் இந்திய அணி 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. ஸ்ரீஜா குலா, சைந்திலின் தாஸ், ஸ்ரீஜா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இறுதி ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி மலேசியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி வரும் 2ஆம் தேதி நடைபெறவுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீரர் முகமது பாசில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதலில் ஸ்ரீசங்கர முரளி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்ற அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளாா்.

0: காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீரர் முகமது பாசில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதலில் ஸ்ரீசங்கர முரளி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்ற அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் புத்தம் புது காலை நிகழ்ச்சியை. தொடர்கிறது
2: ஆரோக்கிய வாழ்விற்கு. இன்றைய ஆரோக்கிய வாழ்விற்கு நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான பால் பற்கள் பராமரிப்பு மற்றும் செயற்கை பல் பொருத்துதல் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் வாய் தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
3: குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்ணோம்னா மோஸ்ட்லி இட் வில் பி கன்சர்வேட்டிவ். மினிமலாக என்ன பண்ண முடியும், ஏன்னா க்ரோத்லாம் இருக்குது, நம்ம எதுவுமே ஃபாரின் பாடியெல்லாம் உள்ளே வைக்கிறதுலாம் வந்து அட்வைசபிள் கிடையாது. ஸோ இட் வில் பி வெரி மினிமலிஸ்டிக் அண்ட் லைக் கன்சர்வேட்டிவ் தான். கொஞ்சம் க்ரோத்லாம் இதாகி ஒரு 20-25 அந்த இதில் இருக்கும்போது வி வில் கோ ஃபார் அக்ரஸிவ் ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி கொஞ்சம் 70-க்கு மேலே இருந்தாலும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக தான் இருக்கும். அவங்க வேணா பிகாஸ் ஒன்று அவங்களோட லைஃப் டைம் எக்ஸ்பெக்டன்சி இதெல்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க எப்படி கம்ஃபர்டபுளாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்துறதோட அவங்களுக்கு இருக்கிறத வந்து அவங்களுக்கு சி நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதில் கண்டினியூ பண்ண விடும். ஸோ மிடில் ஏஜில் இருக்கிறவங்கள மட்டும் வி வில் டூ தி ட்ரீட்மெண்ட் ஃபார் தம், அந்த ஃபுல் கொஞ்சம் அக்ரெசிவ் ட்ரீட்மெண்ட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு நிறைய நாள் இருக்கணும், அதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே பண்ணுவோம். அண்ட் பேஷண்ட்ஸ் ஆல்சோ தே கோஆப்ரேட் அலாட் பிகாஸ் வி நீட் தட். அவங்க கோஆப்ரேட் பண்ணலன்னா நம்மளுக்கு வந்து ஸோ வி டூ தி கவுன்சிலிங். இதெல்லாம் தான் இருக்கும் இப்படி இருக்காது. சில பேர் என்ன நினச்சிடுவானா திருப்பியும் பண்ணி முடிச்சவொடனே எல்லாமே பழைய மாதிரி ஆகிடும், அப்படிலாம் கிடையாது. டெஃபினட்டாக தேர் வில் பி கடவுள் கொடுத்ததே வி ஹவ் லாஸ்ட் இட். இப்போ நம்ம வந்து ஒன்று வைக்கிறோம் அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து எல்லாமே நீங்கள் திருப்பி பண்ணிட முடியுன்ற ப்ராமிஸ்லாம் பண்ணாமல் ஓரளவுக்கு பெட்டர் ஆகுன்றதை மட்டும் சொல்லி அதை வந்து வி ஹாவ் டு கவுன்சில் இட். அந்த பேஷண்ட்டோட மென்டாலிட்டியை பார்த்து கவுன்சில் பண்ணி அதுக்கப்புறம் தான். நிறைய பேருக்கு பால் பல் உழாது, பால் பல் உழாமல் புது பல் எல்லாம் உள்ளே இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து சில பேர் வந்து அதில் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, எந்த வழியும் இருக்காது, அவங்களெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருவோம். இப்போது சில பேர் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு, ஏன்னா அந்த பல்லாம் தேஞ்சி போயிடும், சாப்பிடவே முடியல. அப்போ எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா உள்ள ஃபுல்லாக எல்லா பல்லும் இருக்கும். ஸோ அப்போ இந்த பல்லெல்லாம் எடுத்துட்டு அந்த பல்லெல்லாம் வெளில வர இன்ட்யூஸ் பண்ணுவோம் ஆர்த்தோடான்டிக்ஸ் மூலியமா. ஒயர் கட்டி அந்த கிளிப்பு போடுவாங்க தெரியுமா, கிளிப்பு போட்டு அது எல்லாத்தையும் வெளில எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுவோம். சில பேருக்கு அந்த மாதிரி பல் உள்ளே இருக்கிறதுனால சிஸ்ட் ஃபார்ம் ஆகும், அந்த எலும்பு அரிக்கும். ஸோ அந்த நேரத்தில் இம்மிடியட்டாக அந்த வந்து பல்லை எடுப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, ரீடைன்டு டெசிடியோஸ்ன்னு சொல்லுவோம், அந் நிறையா பல் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ வந்து என்னென்னா நம்மளோட சாப்பிட்ற தன்மை ரொம்ப சாஃப்டாகிடுச்சு, ஒன்று கடித்து சாப்பிட மாட்டேங்கிறோம். ஒன்றும் இல்லை, கரும்பு எவ்வளோ நாள் ஆச்சு, நீங்கள் அந்த பல்லால் நம்ம எடுத்து சாப்பிடுவோம், அதெல்லாம் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது, 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நான்லாம் பண்ணது, இப்போலாம் பண்ணுறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அந்த ஒரு ஒரு பல்லுக்கு வேலையே கொடுக்க மாட்டேங்கிறோம், ரொம்ப சாஃப்ட். வெள்ளி பிஸா பன் பர்கர் தான் இப்போ ஓகே. இப்போ நம்ம முன்னாடி ஜங்க்னா நம்ம என்ன சாப்பிடுவோம், இப்போ ஜங்க்னா என்ன சாப்பிடும், இதெல்லாம் முன்னாடி நம்ம ஜங்க்லாம் பாருங்க எப்படி இருந்தோம், முறுக்கு சீடை தட்டைன்னு இருந்து அதெல்லாம் இல்லை. இப்போ இப்போ யார் எந்த குழந்தை முறுக்கு சீடை தான் சாப்பிடுது, அது என்னமோ தொடவே கூடாதுன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு இப்போ. அதெல்லாம் யாரும் வீட்டில் வச்சா கூட சாப்பிட்றது கிடையாது. ஸோ நம்மளோட நார்மல் ஃபுட்டு நம்ம சாப்பிட்றது, நம்மளோட காய்கறிகள் அப்பளம் அதெல்லாம், ஸோ அதெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு பல்லுக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தாலே அது தானாக ஷெட் ஆகும் நிறைய இடத்துல. அண்ட் ஒன்றும் இருக்காலும் சிண்ட்ரோம்ஸ் இருக்குது, அது எல்லாம் ரீட்டைன் ஆகிற சிண்ட்ரோம்ஸ், இதெல்லாம் தான் ரீசன்ஸ். பட் எவ்ரி திங் கேன் பி கரெக்டட். சரி, ரெண்டு விதம் இருக்குது ஓகேவா. என்னென்னா இப்போ ஒரு பல் இல்லைனா அதை கட்டுறதுக்கு பக்கத்து

0: ரெண்டு பல்லுலேருந்து சப்போர்ட் எடுத்து கட்டுறது ஒரு விதம். இதுக்கு ஒரு கேப்பு, இதுக்கு ஒரு கேப்பு, இதுக்கு நல்ல வந்து பிரிட்ஜ் கட்டும், அது பேர் பிரிட்ஜ் சொல்லும். ஸோ ஒரு பல்லு இருக்க வேண்டிய இடத்துல மூணு பல்லு கட்டும். ஓகே, இதையும் சின்னது பண்ணிட்டு, இதையும் சின்னது பண்ணிட்டு அப்படியே அது மேலே உக்காடுற மாதிரி. ஸோ அந்த இடத்துல ஒரு பல்லு வந்துடும். ஒன்று ஒன்று இந்த பக்கத்து பல்லெல்லாம் தொடக்கூடாதுன்னா இம்ப்ளான்ட்னு ஒன்று இருக்கு, அது வந்து ஸ்க்ரூ நேராக எலும்புக்குள்ளே அந்த பல்லோட வேர் இருந்ததுல அந்த இடத்துல இந்த இம்ப்ளான்ட்டை வச்சிடும். வச்சு அதுக்கு மேலே க்ரௌன் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டு தான். இப்போ சுத்தமாக பல்லே இல்லாமல் இருக்காங்க பாருங்க, இல்ல பல்லேல அவங்களுக்குலாம் வந்து இம்ப்ளான்ட் இஸ் அ சாய்ஸ், எடுத்து மாட்டுற மாதிரி பல் செட் பண்ணுவோம். அது இல்லைனா ஒன்று ஒன்று ஃபிக்ஸ்டாக பண்ணுறதுக்கு இம்ப்ளான்ட்னு ஒரு சாய்ஸ் இருக்கு. இப்போ அந்த இம்ப்ளான்ட் சாய்ஸ்லேயே வி ஹவ் ஆல்சோ ப்ராட் இன் பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ஸ். சில பேருக்கு வந்து இம்ப்ளான்ட்டும் போட முடியாது, எலும்பு அரிச்சு போயிருக்கும், சின்னதாக இருக்கும். அந்த இம்ப்ளான்ட் போடுறதுக்கு 10 millimeters தேவை, அந்த இதுவும் இருக்காது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 தேவை, அந்த போனே இருக்காது, ஒரு 1 millimeter போன் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ட்னு ஒன்று ஒரு டெக்னாலஜி இருக்குது, அதை யூஸ் பண்ணும். ஸோ எதுவாக இருந்தாலும் இப்போ வந்து ஃபிக்ஸ்டாக வந்து பண்ண முடியும், அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து தே கோ ஃபார் திஸ் இம்ப்ளான்ஸ் அண்ட் அதுதான் இந்த எடுத்து மாட்டுற மாதிரி பல் செட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ
1: இதுவரை குழந்தைகளுக்கான பால் பற்கள் பராமரிப்பு மற்றும் செயற்கை பல் பொருத்துதல் குறித்து விளக்கம் அளித்தவர் வாய் தாடை மற்றும் முக மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
2: இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், திருடர்கள் எத்தனை வகை தெரியுமா உனக்கு அப்படின்னார். இதுதான் அவர் கேட்ட கேள்வி. எதுக்காக என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டார் தெரியல, இருந்தாலும் நான் வந்து அவருக்கு பதில் சொன்னேன். திருடர்களில் வந்து எத்தனையோ வகை உண்டுங்க, கார் திருடேன், சைக்கிள் திருடேன், முகமூடி திருடேன், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின வரையில் திருடர்களை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று ராத்திரியில் திருடுற திருடன், இன்னொருத்தன் பகலில் திருடுற திருடன், அதாவது பகல் திருடன் ராத்திரி திருடன் அப்படின்னு பெரியவர் சிரித்தார். என்ன சிரிக்கிறீங்களே என்ன? கள்ளுவர்கள் நான்கு வகை அப்படின்னு ஆரம்பித்தார். எப்படின்னு கேட்டேன். சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறாங்க பாருங்கள், அது ஒரு வகையாம். சாப்பாட்டுக்கு இருந்தும் திருடுறாங்க பாருங்கள், அது ஒரு வகையாம். இதை தவிர இன்னும் ஒரு ரெண்டு வகை திருட்டு உண்டு, அது என்னென்னா ஆண்டவன்கிட்ட இருந்து நாம் திருடுற திருட்டு, இன்னொன்று என்னென்னா நம்மக்கிட்டே இருந்து ஆண்டவன் திருடுற திருட்டு அப்படின்னார். எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சார் இது ஆண்டவனையே வந்து திருடன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஆச்சரியமா. ஆமாங்க, ஆண்டவனை வந்து கள்வன்னு சொல்கிறது இல்லையா, காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் திருக்கார்வனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே உள்ள பெருமாளுக்கு வந்து கள்வர்னு தான் பேர். அது மட்டும் இல்லை, திருமங்கை ஆழ்வார் தம்முடைய திரு நெடுந்தாண்டகத்தில் கார்வனத்துள்ளாய் கல்வா அப்படின்னு தான் அழைக்கிறார் அப்படின்னு நிறைய உதாரணம்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி நான் புரிஞ்சுக்கிட்ட விவரங்களை தான் இப்போ நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறது. அதாவது அவர் சொன்ன முதல் வகை திருடர்கள் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறவங்க, இவங்களை வந்து திருத்தி புடலாம். சாப்பாட்டுக்கு இருந்தும் பணம் சேர்க்கணுங்கிற ஆசையால் பொய் கணக்கெல்லாம் எழுதுகிறாங்க பாருங்கள், அவங்க தான் ரெண்டாவது வகை. மூணாவது வகை திருட்டு தான் மிகப்பெரிய திருட்டு, இறைவனுக்கு சொந்தமானதை நம்முடையதுன்னு நினைக்கிற திருட்டு. எது இறைவனுக்கு சொந்தமானது அப்படின்னா ஆத்மா. பகவானுக்கு சொந்தமான ஆத்மாவை நம்முடையதுன்னு நினைக்கிறது தான் அந்த மாபெரும் திருட்டு. இதுக்கு பேர் தான் ஆத்மாபகாரமா. சரி, இதுக்கு பரிகாரம் என்ன? எல்லாம் இறைவனுடையது, நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது தான் இதுக்கு பரிகாரம். இதெல்லாம் இருக்கட்டும். நாலாவது திருட்டு ஒன்று சொன்னோம்ல, ஆண்டவன் நம்மக்கிட்டே இருந்து திருடுறது, அது எப்படி? ஆண்டவனை வந்து கள்வன்னு சொல்கிறாங்க, அது சரி, அவர் என்னத்தை திருடினார்? இப்போ இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒன்றை எடுத்து வச்சுக்கிறது தான் கள்ளத்தனம். ஆனால் ஆண்டவன்னு எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிறது எல்லாமே அவனுக்கு சொந்தம், அப்படி இருக்கிறப்போ அவரை எப்படி கள்வன்னு சொல்கிறது? இது என்ன புரியாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் விளக்கம் சொல்கிறாங்க அவங்க. அதாவது ஆண்டவனுக்கு வந்து உருவமே கிடையாது, அரூபமாக இருக்கிறவன், அதாவது உருவம் இல்லாமல் இருக்கிறவன். அப்படி உள்ள பகவான் வந்து நம்மளை மாதிரி உருவத்தில் இருக்கிறான், நம்மளை மாதிரியே கை கால் மூக்கெல்லாம் இருக்குது ஆண்டவனுக்கு. இந்த உருவம் நம்மகிட்டே இருந்து திருடுனது தானே, அவன் வந்து தன்னுடைய உண்மையான திருமேனியை வந்து நமக்கு காட்டாமல், அதாவது தரிசனம் கொடுக்காமல் இருக்கிறது கள்ளத்தனம் தானே. அதனால தான் இதுவும் ஒரு பெரிய திருட்டு, இருக்கிறதுலேயே மிகப்பெரிய திருட்டு அப்படிங்கிறார்

0: என்கிட்ட இருந்த பேசிக்கிட்டு இருந்தார், இந்த விஷயம்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் இந்த பெரியவர். அதாவது திருட்டை வந்து ஆன்மீக நோகத்தில் அவர் பார்க்குறார். நம்ம பார்வையில் இதை விட அபூர்வமான திருட்டுலாம் இங்கே உண்டு, அபூர்வமான திருடர்களும் உண்டு. ஒரு திருடன் சிறையிலிருந்து விடுதலை ஆகி வெளியில் போனான், கொஞ்ச நாளில் மறுபடியும் திரும்பி ஜெயிலுக்கு வந்துட்டான். அப்போது சிறை அதிகாரி அவனுக்கு வந்து அறிவுரை சொன்னாராம், ஏன்பா இப்படி அடிக்கடி தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு வந்துடுறியே, உனக்கு சொந்த பந்தம் எதுவும் இல்லையா, உனக்கு அப்பா அண்ணன் தம்பிகள் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கார். அவங்களோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை எனக்கு நிறைய உண்டுங்க சார் அப்படின்னு நான். அப்புறம் எதுக்கு இப்படி ஜெயிலுக்கு வந்துவிடுற அப்படின்னாரான் அவர். அவங்க எல்லாருமே இங்கே தானே சார் இருக்காங்க அப்படின்னு அவன்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். பக்தனின் மனதை திருடவே இறைவன் மிகவும் விரும்புகிறான்.

0: பி சுசீலா குழுவினருடன் பாடிய பாடலை கேட்டீர்கள். திருமால் பெருமை படத்திற்காக.
1: போலீஸ்
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ணேன்?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்வளவு பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க் RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. புத்தம் புது காலையில் இனி

0: മക്കൾ ഗവനത്തിലേക്ക്.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் ஆட்கடத்தலுக்கு எதிரான உலக தினம் குறித்த சிற்றுரை. ஆட்கடத்தலுக்கு எதிரான உலக தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 30ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 2013ஆம் ஆண்டில் ஐநா பொது சபை ஜூலை 30ஆம் தேதியை ஆட்கடத்தலுக்கு எதிரான உலக தினமாக அறிவித்ததுடன் ஆட்கடத்தலால் பாதிக்கப்பட்டவர்களின் நிலை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் அவர்களின் உரிமைகளை மேம்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் ஒரு நாள் அவசியம் என்று பிரகடனப்படுத்தியது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களால் தூண்டப்படும் மனித கடத்தல் ஒரு உலகளாவிய அச்சுறுத்தலாக தொடர்ந்து இருந்து வருகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் புறப்படும் நாடாகவோ இடைவழி நாடாகவோ அல்லது சேருமிடமாகவோ இருப்பதால் உலகின் ஒவ்வொரு நாடும் மனித கடத்தலால் பாதிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் உள்ள கடத்தல்காரர்கள் தொடர்ந்து பெண்களையும் சிறுமிகளையும் குறிவைக்கின்றனர். பாலியல் சுரண்டலுக்காக கடத்தப்பட்டு கண்டறியப்பட்டவர்களில் 35% பெண்களே. ஆயுத குழுக்கள் பொதுமக்களை சுரண்டுவதாலும் கடத்தல்காரர்கள் வலுக்கட்டாயமாக இடம்பெயர்ந்த மக்களை குறிவைப்பதாலும் மோதல்கள் இந்த பாதிப்புகளை மேலும் தீவிரப்படுத்துகின்றன. 2026ஆம் ஆண்டு ஆட்கடத்தலுக்கு எதிரான உலக தினத்தின் கருப்பொருள் மோசடிக்கு பின்னால் சிக்கியவர்கள் என்பதுதான். பன்னாட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் பெரும் அளவிலான நிதி மோசடிகளை செய்வதற்காக மக்களை சுரண்டும் வேகமாக விரிவடைந்து வரும் ஒரு வகை ஆட்கடத்தலின் மீது கவனத்தை ஈர்க்கிறது. பாதிக்கப்பட்டவர் கட்டாய குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்காக கடத்தப்பட்டு இணைய வழி மோசடி நடவடிக்கைகளில் பங்கேற்க நிர்பந்திக்கப்படுகிறார்கள். இந்த சுரண்டல் முறையானது இணைய குற்றம், நிதி மோசடி, பண செலவை மற்றும் ஊழல் ஆகியவற்றுடன் நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது. இது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களின் பெருகி வரும் ஒன்றோடொன்று இணைந்த தன்மையை எடுத்து காட்டுகிறது. கடத்தல்காரர்கள் பெரும்பாலும் வெளிநாடுகளில் முறையான வேலை வாய்ப்புகளை வழங்குவதாக உறுதியளிக்கும் போலி வேலை விளம்பரங்கள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களை சேர்கின்றனர். உண்மையான வேலையை ஏற்றுக்கொள்வதாக நம்பி பாதிக்கப்பட்டவர்கள் மற்றொரு நாட்டிற்கு பயணம் செய்கிறார்கள். ஆனால் அங்கு அவர்கள் சட்டவிரோதமான மோசடி நிறைந்த வளாகங்களில் அடைக்கப்படுவதை காண்கிறார்கள். இந்த வளாகங்களுக்குள் பாதிக்கப்பட்டவர்கள் பலவிதமான மக்களை குறிவைக்கும் பிற ஆன்லைன் திட்டங்கள் உள்ளிட்ட இணைய வழி மோசடிகளில் ஈடுபட நிர்பந்திக்கப்படுகிறார்கள். ஏழைகள், மொழி தெரியாதவர்கள், கல்வி அறிவு அற்றவர்கள், பெற்றோரின் அன்பு கிடைக்காதவர்கள், மகிழ்ச்சியற்ற சூழலில் வாழ்கிறவர்கள், வீட்டை விட்டு வெளியேறியவர்கள், இயற்கை பேரிடர், போர், வன்முறை மற்றும் தொழில் சார்ந்து புலம்பெயர்கிறவர்கள், வீதியில் தங்குகிறவர்கள், உடல் நலமும் மனநலமும் குன்றியவர்களே ஆட்களை கடத்துகிறவர்களின் இலக்கு. மனித கடத்தல் குறித்த போதிய விழிப்புணர்வு மக்களிடம் இல்லை என்பதும் கடத்தல்காரர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. கடத்தல் என்றாலே குழந்தைகள் கடத்தப்படுவதை மட்டுமே பலரும் நினைக்கிறோம். ஆனால் நல்ல ஊதியத்துடன் வேலை வாங்கி தருவதாக சொல்லி வெளியூரிலிருந்து வெளி மாநிலங்களிலிருந்தும் அழைத்து வந்து விவசாயம், சமையல், சுரங்கம், தொழிற்சாலை, துணிக்கடை, கட்டிட தொழில், வீட்டு வேலைகள் போன்றவற்றில் குறைந்த கூலிக்கு பல மணி நேரம் வேலை செய்ய கட்டாயப்படுத்துவதும், சட்டத்துக்கு புறம்பாக குழந்தைகளை தத்தெடுப்பதும், கட்டாய திருமணம் செய்வதும் ஆட்கடத்தல்தான். அதனால்தான் ஆட்கடத்தலை நவீன அடிமை முறை என்கிறார்கள். இந்த நாளானது மக்களிடையே விழிப்புணர்வை அதிகரிப்பது, ஆட்கடத்தல் என்றால் என்ன, எவையெல்லாம் ஆட்கடத்தல் சட்டத்துக்குள் வருகின்றன, கடத்துகிறவர்களுக்கான தண்டனை என்ன, தான் கடத்தப்பட்டாலோ வேறு யாராவது கடத்தப்படுவது தெரிந்தாலோ எந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்வது என்பன போன்ற தகவல் குறித்த விழிப்புணர்வு தேவை. இரண்டாவது, மீட்கப்படுகிறவர்களின் மனநலம் சார்ந்து திட்டமிடுவது. கடத்தப்பட்டவர்களுக்கு அவர்கள் மீட்கப்படுவதற்கு முன்பாக இருந்த இடம், நடத்தப்பட்ட விதம், செய்த வேலை, தனிமை போன்றவற்றின் தீவிரத்தை பொறுத்து உடல் பாதிப்பை தொடர்ந்து உள சீர்குலைவும் இருக்கும். தனியாக செல்ல அச்சம், முன்பின் தெரியாதவர்களுடன் பேச பயம், நம்பிக்கையின்மை, தாழ்வு மனப்பான்மை, முற்றிலும் தோற்றுப்போன எண்ணம், அடிக்கடி களைப்பு, கோபம், தூக்கமின்மை, எதிர்காலம் குறித்த நிச்சயமற்ற எண்ணம் போன்றவற்றின் தாக்குதலில் துன்புறுவார்கள். இவர்களுக்கு நம்பிக்கையான பாதுகாப்பான இடத்தை உறுதிப்படுத்துவதோடு வாழ்க்கை திறன் பயிற்சிகளையும் இயல்பு நிலைக்கு திரும்பும் முறைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆற்றுப்படுத்துனர்களுடன் இணைந்து இப்பணியை திட்டமிடுவது மிகவும் அவசியம். நேயர்கள், இதுவரை ஆட்கடத்தலுக்கு எதிரான உலக தினம் குறித்த சிற்றுரை கேட்டீர்கள்.

0: குரலில் ஒலித்தது கைதி கண்ணாயிரம் படப்பாடல்.
1: நகர்வலம். அறியா நபரிடம் இருந்து வரும் பணம் ஆபத்தானது.
2: என் நண்பனிடமிருந்து திடீரென்று ஒரு ஃபோன் வந்தது. அவன் குரலில் டென்ஷன். முன்பின் தெரியாத நபரிடமிருந்து என் சேமிப்பு கணக்கில் நெஃப்ட் முறையில் 75 ரூபாய் தவறுதலாக வரவு வைக்கப்பட்டுள்ளது, திருப்பி அனுப்ப கோருகிறார், என்ன செய்ய வேண்டும் என்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பலரும் கேட்டிருப்பார்கள். முன்பெல்லாம் 100 ரூபாய் பணம் வேண்டுமென்றாலும் நமது வங்கிக்கு சென்று அங்கு காத்திருந்து டோக்கன் பெற்று டோக்கன் எண் வரும் வரை காத்திருந்து பணம் பெற்று வர வேண்டும். இப்போது அலாவுதீன் கையில் இருந்த அற்புத விளக்கு போன்று நம் அனைவரின் கையிலும் உலகத்தையே சுழற்றும் கைபேசி உள்ளது. ஆனால் வசதிகள் பெருக பெருக நமது விழிப்புணர்வும் அதிகரிக்க வேண்டும். விழிப்புணர்வு தான் நமது சுதந்திரத்திற்கு நாம் கொடுக்கும் விலை. ஒரு பக்கம் பணப்புழக்கம், பணப்பட்டுவாடு ஆகியவை மிக எளிதாக இருந்தாலும் மறுபக்கம் நாம் பாடுபட்டு சேர்த்த பணத்துக்கு ஆபத்துகளும் அதிகரித்து கொண்டுதான் போகின்றன. இதை சைபர் கிரைம், இணைய குற்றங்கள் என்கிறார்கள். இதில் தனிநபர்களுக்கு எதிரான

0: இணைய குற்றங்கள் என்பவை ஒரு தனிநபரை இலக்காக கொண்டு பொதுவாக முக்கியமான தரவுகளை திருடுவது, துன்புறுத்துவது அல்லது நிதி இழப்பை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. இந்த குற்றம் இன்று பன்முக வடிவங்கள் கொண்டு தேனி போல, எறும்பு போல சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணத்தை கொள்ளையடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. எச்சரிக்கையாக இருப்பவர்கள் தப்பித்து கொண்டு விடுகிறார்கள். சிறிய சிறிய ஆசைகளுக்கு பலியாபவர்கள் அனைத்தையும் இழந்து வருத்தப்படுகிறார்கள். ஒருவருக்கு அவரது கணக்கில் திடீரென்று பணம் வருகிறது. இவருக்கு ஆனந்தம் கலந்த ஆச்சரியம். அனுபவப்பட்டவர்கள் இந்த பணம் எப்படி வந்தது, ஏன் வந்தது என்று யோசிப்பார்கள். பணம் வந்த சற்று நேரத்திற்கும் ஒரு அழைப்பு வரும். ஐயா, நான் தெரியாமல் உங்கள் கணக்குக்கு பணம் அனுப்பிச்சிட்டேன், அந்த பணத்தை எனக்கு திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று கூறி அதற்கு ஒரு லிங்க் அல்லது கணக்கு எண்ணை அனுப்புவார். நிஜமாகவே அவர் தவறுதலாக உங்களுக்கு பணம் அனுப்பியிருக்கலாம், அல்லது இது மாதிரி செயல் உங்களை ஏமாற்றி உங்களது பணத்தை பறிக்கும் உத்தியாகவும் இருக்கலாம். எனவே இப்படிப்பட்ட போன் வந்தால் உஷாராக இருக்க வேண்டும். இது ஒரு இணைய வழி மோசடியாக இருக்கலாம். ஜிபே, போன்பே, நெப்ட் என்று எந்த வழியிலும் பணத்தை திருப்பி அனுப்பாதீர்கள். மோசடி நபர்கள் யாருடைய கணக்கையோ ஹேக் செய்து அந்த பணத்தை உங்கள் கணக்கிற்கு மாற்றியிருக்கலாம். பிறகு உங்களிடம் அழுது புலம்பியோ மிரட்டியோ பணத்தை தங்களின் வேறொரு கணக்குக்கு அனுப்ப சொல்வார். நீங்கள் அனுப்பிவிட்டால் சைபர் கிரைம் காவல்துறை ஹேக் செய்யப்பட்ட கணக்கை விசாரிக்கும் போது பணம் உங்கள் கணக்கிற்கு வந்திருப்பதால் உங்களைத்தான் முதல் குற்றவாளியாக சந்தேகிப்பர். உங்கள் வங்கி கணக்கும் முடக்கப்படும். எனவே அப்படிப்பட்ட சூழலில் வந்த பணத்தை பயன்படுத்த வேண்டாம். உங்கள் கணக்கிலேயே இருக்கட்டும். அந்த நபர் மீண்டும் தொடர்பு கொண்டால் அவரது வங்கிக்கு போய் தப்பான கணக்குக்கு பணம் அனுப்பிவிட்டேன், பெற்றுத்தரவும் என்று எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்க சொல்லுங்கள். அந்த வங்கி உங்களுடைய வங்கி கிளையை தொடர்பு கொண்டு பணத்தை உங்கள் வங்கி கணக்கிலிருந்து எடுத்துக்கொள்ள உங்களுடைய அனுமதியை கேட்கும். இதற்குள் உங்கள் வங்கி கிளைக்கு போய் விவரம் சொல்லி சம்பந்தப்பட்ட வங்கி கிளையிலிருந்து ஏதேனும் கோரிக்கை வருமானால் என் கணக்கிலிருந்து பணத்தை கழித்துக் கொள்ள எனக்கு சம்மதமே என்று எழுதி கொடுத்து விட்டு வாருங்கள். இணைய வழி வங்கி பண பரிமாற்றம் இப்போது நமக்கு மிகவும் வசதியாகவே இருக்கிறது. அவசரத்திற்கு உடனடியாக பணம் அனுப்பும் வசதி நமக்கு பல வகைகளில் உறுதுணையாக இருக்கின்றது. அதே நேரம் அதில் ஆபத்துகளும் இருக்கின்றன. ஆபத்துக்கு பயந்து வசதிகளை விட்டுவிட முடியுமா? எப்போதும் எச்சரிக்கையாக இருப்பதுதான் ஒரே வழி. எச்சரிக்கை என்ற சொல்லை கேட்டு பயப்பட வேண்டாம். நம் வங்கி கணக்கு பற்றி யாரிடமும் கூற வேண்டாம். நமது கடவுச்சொற்களை பாதுகாப்பாக இரகசியமாக வைத்துக் கொள்வோம். தெரியாத நபர்களிடமிருந்து வரும் லிங்கை தொட வேண்டாம். இப்படி சற்று கவனத்தை மேற்கொண்டால் இணைய வழி சேவைகள் நமக்கு உற்ற நண்பனாக இருக்கும் என்பதில் ஐயமே இல்லை.
1: அறியா நபரிடம் இருந்து வரும் பணம் ஆபத்தானது. எழுதியவர் எஸ் விஜயா, வாசித்தவர் விஜய்.
2: உலா வந்தது நகர்வலம்.

0: சதுரங்க வேட்டை படத்திற்காக ஷான் ரோல்டன் பாடிய பாடல் அது. நேரம் 7:55.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள தம்பி சுரோதரன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். தமிழுக்கு சில சிறப்புகள் உண்டு. நமது தாய்மொழி ழகரம் லகரம் ழகரம் இந்த மாதிரி எழுத்துக்கள் உச்சரிப்புகள் தமிழில்தான் உண்டு. நம்ம மாநிலம்தான் தமிழ்நாடுன்னு குறிப்பிடப்படுது. நமது மாநிலத்தின் தலைநகரம் சென்னை. மொழி தமிழ். நம்ம மாநிலத்தின் பரப்பளவு 130,058 சதுர கிலோமீட்டர். 234 சட்டமன்ற தொகுதிகள், 39 பாராளுமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. மாநகராட்சிகள் நிறையா இருக்குது. ஆயிரக்கணக்கான கிராம பஞ்சாயத்துகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. நமது மாநில அரசின் சின்னம் கோயில் கோபுரம், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரம். காவிரி, வைகை, தாமிரபரணி, வெள்ளாறு, அமராவதி, பெண்ணையாரெலாம் தமிழ்நாட்டில் பாயும் நதிகள். ஆடல் பரதநாட்டியம், பாட்டு நீராறும் கடலுறுத்த தமிழ்தாய் வாழ்த்து, விலங்கு வரையாடு, பறவை மரகதப்புறா, மலர் செங்காந்தள் மலர், விளையாட்டு கபடி. சுரோதனன் தமிழன் சொல்லிட்டா மட்டும் போதாது, தமிழ்நாட்டை பற்றிய அடிப்படை செய்திகளை தெரிஞ்சு வச்சுக்கணும். தமிழனாய் வாழணும். நமது உடம்புல தமிழன் என்ற உணர்வு பெருக்கெடுத்து ஓடணும். நான் ஒரு தமிழன், நான் இந்திய நாட்டை சேர்ந்தவன்னு பெருமிதத்தோடு சொல்லிக்கொள்ளணும். அதுபோல வாழணும். மனிதன் நல்லபடியாக வாழ சத்துக்கள் நிறைந்த உணவு வகைகளை தினமும் சேர்த்துக்கணும், சாப்பிடணும். ரொம்ப நாள் வாழணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு ஒவ்வொருத்தரும் நினைப்போம். அதற்கு அடிப்படை சத்துக்கள் நிறைந்த உணவு வகைகளை உட்கொள்வது, தினமும் உடற்பயிற்சி மேற்கொள்வது. மனித உடம்பில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பும் ஆரோக்கியமாக இயங்குவதற்கு சக்தி தேவை. உணவிலிருந்து கிடைக்கும் பல்வேறு வகையான சத்து பொருட்களே சக்தியாக மாறுது. மாறி உறுப்புகள் இயங்க உறுதுணையாக இருக்குது. ஆக மனிதன் உயிர் வாழ உணவுதான் அடிப்படை. மனிதனுக்கு வயது ஆக ஆக உடலில் ப்ரீ ரேடிக்கல் என்னும் திரவம் அதிகம் சுரக்குமா. நமது உடம்பில் சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு உயிர் வேதியியல் மாற்றங்கள் ஏற்படும் போது இது சுரக்குது. இந்த திரவம் திசுக்களின் சுவர்களை பாதிப்பதால் இதய நோய், சர்க்கரை வியாதி, புற்றுநோய் போன்ற பல வியாதிகள் உருவாக ஆரம்பிக்கின்றன. முதுமை தோற்றமும் உருவாகும். வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் இ போன்றவை நிறைந்த பழங்கள் காய்கறிகளை தவறாமல் உணவில் சேர்த்து வரும்போது ப்ரீ ரேடிக்கல் திரவம் அதிகம் சுரப்பது கட்டுப்படுத்தப்படுகிறது. சுரோதனன் சோயா மொச்சை, டர்னிப், முருங்கைக்கீரை, மாம்பழம், பசலக்கீரையில் வைட்டமின் ஏ சத்தும் டர்னிப், நெல்லிக்காய், கொய்யாப்பழம், எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு பழத்தில் வைட்டமின் சியும், முளைவிட்ட கோதுமை, சூரியகாந்தி விதை, சம்பா கோதுமை ரவை, சோயாமொச்சை, வெண்ணெய், முட்டை போன்ற உணவு வகைகளில் வைட்டமின் ஈயும் நிறைந்திருக்கு. இவற்றை அவ்வப்போது நமது உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா உடல் ஆரோக்கியம் கெடாமல் பார்த்துக்க முடியும். இந்த உணவு வகைகள் மட்டுமல்லாது ஒவ்வொரு உணவு பொருட்கள்லையும் ஏதாவது ஒரு சத்து இருக்கத்தான் செய்யுது. அவற்றை அறிந்து தெரிந்து உணர்ந்து பயன்படுத்தி பலன் பெறுவோம். உணவே மருந்து. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: நாம தயாரிக்க போற தீவனம் வந்து எந்த வடிவத்துல இருக்க போகுது, எவ்வளவு அளவு தயாரிக்க போறோம், எவ்வளவு கிலோ வந்து தயாரிக்க போறோங்கிறத பொறுத்துதான் எந்த வகையான தீவன ஆலையை அமைக்கலாங்கிறதையே முடிவெடுக்க முடியும்.
2: தீவன தயாரிப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் அ ரூபாநந்தினி அவர்களின் கருத்துக்கள்.
0: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம் புது காலை. புத்தம் புது காலையில் இனி திரை கானம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் குக்கு திரைப்படத்திற்காக RR திவ்யரமணி பாடியுள்ள பாடல்.

நேரம் 8:40. புத்தம் புது காலையில் திரைகாணம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரைகாணத்தில் இனி முண்டாசப்பட்டி திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் கல்யாணி நாயர் பாடியுள்ள பாடல்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-648, 044-249-648-648.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

0: கிருமிகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: நேரம் 8:10. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகானம். திரைகானத்தில் நிறைவாக திருமணம் எனும் நிகா திரைப்படத்திற்காக சாதனா சர்கம், சாருலதாமணி, விஜயபிரகாஷ், டாக்டர் ஆர். கணேஷ் பாடியுள்ள பாடல்.

0: games. And with that, we end the morning news. Have a nice day.
1: நேரம் 8:30, ஆகாஷ்வாணி. மதியில 720 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் புத்தம் புது காலை நிகழ்ச்சியை. தொடர்கிறது திரைகானத்துடன். முதல் பாடலாக ஹரிஹரன் குரலில் அவள் வருவாளா.

0: கிருஷ்ணராஜ், சுஜாதா குரல்களில் வெளித்த அந்த பாடலின் படம் நட்புக்காக.
1: வானொலி நாடக விழா 2026.
2: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில் இன்றிரவு 8:30
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
2: வானொலி நாடக விழாவில் நிறைவாக நாளை இரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்.
1: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக
2: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் 8:30 கேட்டு மகிழலாம்.
0: நேரம் 8:47. திரைக்கானத்தில் இனி ஹரிஹரன் சித்ரா பாடிய பாடல் கேட்கலாம், ஆஹா படத்திற்காக.

இத்துடன் இனிதே நிறைவு பெறுகிறது இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்கள்

அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. ஆர் கே ஸ்ரீராம்குமார் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கடம். நென்னருஞ்சரா சிம்ஹவாகினி ராகம் ஆதி தாளத்தில் தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

நேரம் 9:34 40 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் கே ஸ்ரீராம்குமார் அவர்களின் வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இந்த சௌக்கியமணி காப்பி ராகம் ஆதி தாளத்தில் தியாகராஜர் கீர்த்தனை.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஆர் கே ஸ்ரீராம்குமார் அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கடம்.

நேரம் இப்போது 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். முத்து சிதறலாய் பாடல்களை ரசிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் ஒரே ராகச்சாயல் அமைந்த பாடல்கள். இந்த பாடல் புதிதல்ல, ராகமும் புதிதல்ல, ஆனால் இன்றைய உணர்வு புதியது.

0: நாள் பூங்காற்று புதிதானது புது வாழ்வு சதிராடுது.
1: கேட்ட அந்த பாடலின் படம் மூன்றாம் பிறை பாடலை பாடியிருந்தார் கே ஜே யேசுதாஸ். இசையின் தாளமும் இரு வளைகளின் தாளமும் ஒன்றாக இருந்தால் இந்த பாடல் இப்படித்தான் வரும்.

ஒரே ராகச்சாயல் அமைந்த பாடல்களை முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசை சொன்னது அந்த பாடல், கேள்விகளோடு வருகிறது இந்த பாடல்.

0: ஸ்வர்ணலதா குழுமரோடு பாடியிருந்த அந்த பாடலின் படம் கேப்டன் பிரபாகரன்.
1: வானொலி நாடக விழா 2026.
2: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில் இன்றிரவு 8:30
1: ஆகாஷ்வாணி

0: திருநெல்வேலியின் படைப்பாக தென்னமன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்
1: வானொலி நாடக விழாவில் நிறைவாக நாளை இரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில். இதுக்கு போய் அலட்டிக்கலாமா? நகைச்சுவை நாடகம்.
0: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக
1: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் 8:30 கேட்டு மகிழலாம்.

ஒரே ராகச்சாயல் அமைந்த பாடல்களை முத்து சிதறலாய் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி. பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரம் 10:21:25. கிளிகளின் மொழியில் இசை மலரும், இதயம் இசைக்கும் அதை.

0: புது புது அர்த்தங்கள். இந்த படத்திற்காக ஒலித்த அந்த பாடலை பாடியிருந்தார் எஸ் பி பாலசுப்ரமணியம்.
1: ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கான மருத்துவத்தின் நிபுணரும் மூத்த சித்த மருத்துவருமான டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கும் அடுக்களை அற்புதங்கள்.
2: எலுமிச்சம்பழம் வந்து

0: சாப்பிடும்போது அதிகமாக எலுமிச்சம்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அல்சர் ஃபார்ம் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்குடைய கருத்துக்கள் இருக்குது. இந்த எலுமிச்சம்பழம் சாப்பிட்றதுனால அல்சர் அப்படிங்கிறது முதல்ல தவறான ஒரு கருத்தாக இருக்கிறது. எலுமிச்சம்பழத்தினால் அல்சர் வர்றதில்லை. நீங்கள் தவறான நேரத்தில் உணவு எடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், உடம்பில் இந்த அசிடிக் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிலத்தன்மை உடம்பில் அதிகமானதுனால இந்த புண் வருது. இந்த புண்ணை ஆத்துறது அப்படின்னு சொல்கிற போது நம்ம திருப்பி அதே மாதிரியான நிலையக்கூடிய ஒரு மருந்தை கொடுக்குற போது தான் சரியாகுதுங்கிறதுனால அதில் ஏகப்பட்ட மருந்துகள் எல்லா மருத்துவத்துறையிலும் மருந்துகளை பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனால் அனுபவபூர்வமாக பார்க்கிற போது எலுமிச்சம்பழ சாறு மட்டுமே உங்களுடைய இந்த அல்சர் போன்ற நோயில் இருந்து உங்களை காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது. எலுமிச்சம்பழ சாறை நீங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக, தொடர்ந்து எடுத்துக்கொள்வதன் மூலமாக, ஆரம்பத்தில் அந்த அல்சருடைய தன்மை உங்களுக்கு கொஞ்சம் முன்னப்பின இருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் என்ன பண்ணணும்னு சொன்னால் எவ்வளவுக்கு எவ்வளவு முதல்ல டைல்யூட் பண்ணி எடுக்க முடியும். அதாவது கொஞ்சம் எலுமிச்சம்பழம் தண்ணீர் அதிகமாக வச்சுக்கொண்டு முதல்ல எடுங்க. கொஞ்சம் முதல்ல ஒத்துக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னோம்னா எலுமிச்சம்பழத்தினுடைய ஊற்றக்கூடிய தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி எலுமிச்சம்பழத்தினுடைய தன்மையை அதிகப்படுத்திக்கிட்டே வந்து நீங்கள் எடுக்கிற பட்சத்தில், உலக சுகாதார மையத்திலேயே சொல்லப்படுகிற ஒரு உண்மை என்ன அப்படின்னா, எலுமிச்சம்பழ சாறை தொடர்ந்து எடுக்குவதன் மூலமாக கேஸ்ட்ரிக் அல்சர் அண்ட் பெப்டிக் அல்சர் என்று சொல்லக்கூடிய இரண்டு விதமான நோயிலிருந்தும் உங்களை இயற்கையாகவே காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பது ஒரு உண்மை.
1: ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கான மருத்துவத்தின் நிபுணரும் மூத்த சித்த மருத்துவருமான டாக்டர் ஏ. ராகவன் அவர்கள் வழங்கிய அடுக்களை அற்புதங்கள் கேட்டீர்கள்.

0: முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் ஒரே ராக சாயல் அமைந்த பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உவமைகள் உள்ளம் சொல்லும், உள்ளம் வெல்லும்.
1: மணியே மணி கோயிலே மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடி மலரே

எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியிருந்த அந்த பாடலின் படம் சின்ன கவுண்டர். இசை இதயத்தை தொடும் நேரம், இருவிழியில் என்ன நிறம் தோன்றும், வானவில்லாய் எல்லாமும் தோன்றும்.

அவதாரம் இந்த படத்திலிருந்து ஒலித்த அந்த பாடலை பாடியிருந்தார்கள் இளையராஜா எஸ் ஜானகி. நிகழ்ச்சியில் நிறைவாக வருவது சிந்து பைரவி படத்திற்காக சித்ரா பாடியிருக்கும் பாடல். எந்த ராகத்தின் சாயலில் இன்றைய முத்துச்சிதறல்? புரியலாம், புரியாமலும் போகலாம் இந்த பாடலும்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா சின்மயி பாடியிருக்கும் பாடல்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து இரவுக்கு 1000 கண்கள் திரைப்படத்தில் இருந்து சத்யபிரகாஷ் சின்மயி ஸ்ரீபதா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராண கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையன் 301, 2வது தளம், சூச்சனா பவன், எண் 4 கீழ் 1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 0442-51-5449.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
2: August 18th.
3: நிகழ்ச்சியில் தொடர்ந்து மரகத நாணயம் திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: நாம் தயாரிக்க போகிற தீவனம் வந்து எந்த வடிவத்தில் இருக்க போகுது, எவ்வளவு அளவு தயாரிக்க போகிறோம், எவ்வளோ கிலோ வந்து தயாரிக்க போகிறோங்கிறத பொறுத்து தான் எந்த வகையான தீவன ஆலையை அமைக்கலாங்கிறதையும் முடிவெடுக்க முடியும்.
2: தீவன தயாரிப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் அ. ரூபாநந்தினி அவர்களின் கருத்துக்கள்.
0: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து 10 என்றது கொள்ள திரைப்படத்தில் இருந்து சத்யபிரகாஷ் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

நேரம் 11:36. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கடல் திரைப்படத்திலிருந்து அபே ஜோத்பூர்கர் ஹரிணி பாடியிருக்கும் பாடல்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்கள் கேட்கவிருக்கும் பாடலின் படம் காலா. பாடியிருப்பவர்கள் பிரதீப் குமார், டி அனந்து.

மீண்டும் திரைப்பட பாடல்கள் 2:15 திரைகானத்தில். இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் 12:10 சங்கீத சாரல். இதில் எல் வெங்கட்ரமணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மலிவான போக்குவரத்தை நோக்கிய நிலையான மாற்று எரிசக்தி திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 1:10 எண்ணுயிர் தொழில், இதில் தையர் கலைஞர் ஜெப செல்வி கிரீஷ் அவர்களுடன் நேர்முகம். குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து குறித்த நேர்முகம், இதில் பங்கு பெறுபவர் எம் பி காயத்ரி அவர்கள், அமைப்பு உமா மீனா. பிற்பகல் 2:15 மாலை 5:30 திரைகானம். 2:55 வானிலை, மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேகா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். தீவன தயாரிப்பின் புதிய தொழில்நுட்பங்கள், காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் அ ரூபா நந்தினி அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை. 8:05 திரைகானம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், டெல்லியில் இருந்து அஞ்சல் ஆகும். 8:30 வானொலி நாடக விழா 2026. தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம், எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள். நாடகத்தில் பங்கேற்பவர்கள் எல் சுப்பிரமணியன், ஆர் நிரோமிலா, பி கே பி கந்தன், ஏ கிருஷ்ணன், ஜி சங்கீதா ஆகியோர். அமைப்பில் உதவி எம் சின்னதுரை, அமைப்பு கே காளிமுத்து. 9:15

0: திரைகானம் 9:30 நாடகமலர், நல்ல மனம் நாடகம், எழுத்தாக்கம் ப. முருகேசன் அவர்கள் பங்கேற்போர், எஸ். ஜெகசண்முகம், கே. ரவிக்குமார், ஷர்மிளா நசீர், ஆர். விஜயலட்சுமி, ஆர். சிவகாமி, மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெற இருப்பவை.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட், அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:02 ஹலோ டாக்டர். உலக நீரில் மூழ்கும் தடுப்பு தினத்தை முன்னிட்டு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் பி. ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகம். மாலை 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ், 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ். FM Gold அலைவரிசையில் பகல் 1:10 இசைமலர். இதில் பி. என். சங்கராம்பா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் இடம்பெறும். ஆர். சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே. கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 2:30 சேர்த்து வைத்த செல்வம். காந்தியடிகளின் சர்வோதயமும் வள்ளலார் நெறியும் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் வழங்கும் உரை நிகழ்ச்சி எமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து. மாலை 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் வி. சாலை லட்சுமணா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். திருச்சேரி பி. கௌஷிக் அவர்கள் மிருதங்கம். 7:10 பட்சன் பிளாசம். 8:00 சன்சத் சமீஷா. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஹிந்தியில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இதுவரை எல் வெங்கடரமணன் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மக்களவை நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ராபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளமான வலிமையான நாட்டை உருவாக்குவதில் இயற்கை வளங்களை பாதுகாப்பது முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இன்று பேரவை கூடியதும் கேள்வி நேரத்தை நடத்தவிடாமல் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். கேள்வி நேரத்தை நடத்த அனுமதிக்குமாறு பேரவைத் தலைவர் வேண்டுகோள் விடுத்ததை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியை தொடர்ந்ததன் காரணமாக அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. ராணுவத்தின் அனைத்து மகளிரை கொண்ட திரிவேணி படகு சாகச பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த குழுவினரின் சாதனை பாராட்டுதலுக்குரியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் இக்குழுவினருக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ராணுவத்தில் மகளிரின் சாதனையை இந்த பயணம் எடுத்துரைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். உடல் திறன், மனநலம் மற்றும் தலைமை பண்பை எடுத்துரைக்கும் வகையில் அனைத்து மகளிரை கொண்ட இக்குழுவினர் இந்த பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த சாதனை பெண்களுக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான புதிய அத்தியாயம் இதன் மூலம் தொடங்கியுள்ளதாக

0: குறிப்பிட்டுள்ளார். இளையோர் நலனில் மத்திய அரசுக்கு உள்ள உறுதிப்பாட்டை இது வெளிப்படுத்தியுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இக்கோரிக்கையை விடுத்தார். காசநோய் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் ஏற்றுமதி இதுவரை 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை ஏற்பட்டிருந்த போதிலும் இந்தியா இந்த வளர்ச்சியை கண்டிருப்பதாக குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார கட்டமைப்புகள் வலுவாக உள்ளதே இதற்கு காரணம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொலைத்தொடர்பு துறையில் சிறப்பாக செயலாற்றிய நிறுவனங்களுக்கு மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா விருதுகளை வழங்கினார். தொலைத்தொடர்பு துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா பெயரில் இந்த விருதுகள் வழங்கப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டுக்கான இந்த விருது 2 நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இதுவரை 5 கோடிக்கும் மேற்பட்ட வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள வருமான வரித்துறை, கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நாளை முடிவடைவதையும் வருமான வரித்துறை அதில் சுட்டிக்காட்டியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. பீகாரில் உள்ள பாங்கிபூர் சட்டப்பேரவை தொகுதியிலும், குஜராத்தில் உள்ள மஞ்சள்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலும், மத்திய பிரதேசத்தில் உள்ள டாட்டியா சட்டப்பேரவை தொகுதியிலும் இந்த இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ள இந்த வாக்குப்பதிவையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். வருடாந்திர காவட் யாத்திரை இன்று தொடங்கியது. இதனையொட்டி உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் அரசுகள் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளன. அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொண்ட ஆய்வினை மத்திய குழுவினர் நிறைவு செய்தனர். சராய்தியோ, சவிசாகர், ஜோஹட் மற்றும் கோலாகட் மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்ட இக்குழுவினர் திஸ்பூரில் அம்மாநில அரசின் தலைமைச் செயலாளர் டாக்டர் ரவி கோட்டாவுடன் விரிவாக ஆலோசித்தனர். பல்வேறு துறைகளின் மூத்த அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து அதிகாரிகள் மத்திய குழுவிடம் விரிவாக எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டின் முதலாவது அரிய வகை கனிம ஆய்விற்கான உரிமத்தை ராஜஸ்தான் அரசு வழங்கியுள்ளது. இதன் மூலம் சுரங்கத்துறையில் ராஜஸ்தான் முன்னிலையில் உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜோத்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் அரிய வகை கனிமம் குறித்த ஆய்விற்கு இந்த உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீரில் 39,000-க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்துள்ளன. இதற்காக 29,000-க்கும் மேற்பட்ட கடன் விண்ணப்பங்களுக்கு வங்கிகள் ஒப்புதல் அளித்துள்ளதாக எரிசக்தி துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாக 8,000-க்கும் மேற்பட்ட நுகர்வோர்களுக்கு மின் கட்டணங்கள் முழுமையாக குறைந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். தங்கள் நாட்டில் உள்ள முக்கிய நகரங்களை குறிவைத்து ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக யுக்ரைன் கூறியுள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சந்தித்து பேசியுள்ள நிலையில் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது.

0: தேசிய ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் 8.5 புள்ளிகளுடன் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். வியட்நாம் ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா 2 தங்கம், 5 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 68 கிலோ எடைப்பிரிவில் திபான்ஷுவும் மகளிர் 46 கிலோ எடைப்பிரிவில் நயாத்ரி சேட்டியாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். ராகுல் சிங், மஞ்சித் ரத்தோட், வைஷ்ணவி பகோட்டா, பிஹு குமாரி மற்றும் சானியா கான் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஹிமான்ஷி அண்டில், ஆர்யா டிசோசா, ரக்ஷா சஹர், ஜோயா கான், அங்கித் மேர், ரிஷப் மற்றும் ஸ்ரீநிதி கட்கர் வெண்கலப் பதக்கம் வென்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் யுக்ரைனின் மரியா போல்ட்ரக்கை வென்றார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கனடாவின் அன்டாரியோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 22-20 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தலிதா ராமதானி வைரவானை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் உன்னதி ஹூடாவும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்தியாவின் அஜிங்கே ரஹானே அறிவித்துள்ளார். மெம்பிஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஆஸ்திரேலியாவின் அஸ்தரா ஷர்மா இணை காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மக்களவை நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் இப்போது 12:50. ஆகாஷ்வாணி தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான இன்றைய வானிலை நிலவரம். தென் தமிழக கடற்கரை பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதியில் மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்போது 65 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு இன்று மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான இன்றைய வானிலை அறிக்கை இது. இனி மெல்லிசை பாடல்கள் ரசிக்கலாம். அரக்கோணம் ஜோதி ஏற்றியிருக்கும் பாடலை பாடியிருக்கிறார் ஷெரின் பீட்டர்ஸ். பாடலுக்கு இசை MC சபீஷ்குமார்.

அடுத்து நல்லம் ரமேஷ் வரிகள். நல்லம் ரமேஷ் இசையில் தேவிகாபுரம் வி என் சுந்தரம் வரிகள், சி வி ஹரிமாதவன் குரலில்.

0: நேரம் இப்போது 1 மணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். குறைந்த செலவில் போக்குவரத்துக்கு உதவும் நீடித்து நிலவக்கூடிய திட்டம் குறித்து, அதாவது சஸ்டெயினபிள் ஆல்டர்னேட்டிவ் டுவர்ட்ஸ் அஃபோர்டபுள் டிரான்ஸ்போர்டேஷன் திட்டம் குறித்து அறிந்து கொள்ளலாம். இது சுருக்கப்பட்ட உயிரி எரிவாயு உற்பத்தி ஆலைகளை அமைக்கும் நோக்கத்துடன் மற்றும் முதலீட்டாளர்கள் மூலம் ஆர்வத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் வாகனங்களுக்கான சந்தை பயன்பாட்டிற்கு கிடைக்கச் செய்யும். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் மற்றும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் போன்ற பல எரிவாயு தொடர்பான பொதுத்துறை அலகுகளுடன் இணைந்து அக்டோபர் 2018 இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. கார்பன் உமிழ்வை குறைப்பது, பாரிஸ் ஒப்பந்தம் போன்ற ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவது போன்றவற்றில் இந்தியாவின் உறுதிப்பாட்டை பராமரிக்க இந்த திட்டம் உதவும். இத்திட்டத்தின் நோக்கங்களை அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஆண்டும் 62 மில்லியன் மெட்ரிக் டன் கழிவுகள் உருவாகின்றன. இறக்குமதி செய்யப்படும் எரிபொருளை சார்ந்திருப்பதை குறைத்தல், மாற்று எரிபொருள் துறையில் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், விவசாயம் கரிம கழிவுகளை எரிப்பதால் ஏற்படும் கார்பன் வெளியேற்றம் மற்றும் மாசுபாடுகளை குறைத்தல், உயிரி வாயு என்பது கழிவுகள் அல்லது பிற உயிர்ம மூலங்களிலிருந்து காற்றில்லா சிதைவு மூலம் இயற்கையாக உற்பத்தி செய்யப்படும் வாயு ஆகும். இது சுருக்கப்பட்ட உயிரி வாயு கலவை மற்றும் ஆற்றல் திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் வணிக ரீதியாக இயற்கை எரிவாயுவின் அதே பண்புகளை கொண்டிருக்கும். இதன் விளைவாக இது ஆட்டோமொபைல் எரிபொருளின் மாற்று ஆற்றல் மூலமாக பயன்படுத்தப்படலாம். இந்தியாவில் ஏராளமான உயிர்பொருள்கள் தொழில்துறை மற்றும் வணிக இடங்களில் சுருக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை மாற்றுவதை முற்றிலும் சாத்தியமாக்குகிறது. இத்திட்டத்தின் பலன்கள் தான் என்ன? சுருக்கப்பட்ட உயிரி வாயுவின், அதாவது கம்ப்ரஸ்டு பயோகேஸின் பயன்பாட்டின் மூலம் மலிவு விலை போக்குவரத்துக்கான நிலையான மாற்று பின்வரும் நன்மைகளை கொண்டுள்ளது. கழிவுகளை பொறுப்புடன் நிர்வகிக்கலாம், கார்பன் வெளியேற்றத்தை திறம்பட குறைக்கலாம், விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும், கிராமப்புற தொழில் முனைவு, பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்புக்கான சூழலை வளர்ப்பது, தேசிய அளவிலான

காலநிலை மாற்ற இலக்குகளை அடைவதற்கான ஆதரவை வழங்குதல், கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஏற்ற இறக்கங்களுக்கு எதிரான பாதுகாப்பு வலை. இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது? சுருக்கப்பட்ட உயிரி வாயு ஆலைகளை அமைப்பதற்கான முன்மொழிவுகள் தொழில் முனைவோர் மூலம் இத்திட்டத்தின் முதன்மை செயலாக்க முறையாகும். இந்த ஆலைகளில் உற்பத்தி செய்யப்படும் சிபிஜி சிலிண்டர்களில் நாடு முழுவதும் உள்ள எரிபொருள் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்படும். முதலீட்டின் மீதான வருவாயை அதிகரிக்க தொழில் முனைவோர் இந்த ஆலைகளில் இருந்து உயிர் உரம், கார்பன் டை ஆக்சைடு போன்ற பிற உப தயாரிப்புகளை தனித்தனியாக சந்தைப்படுத்த முடியும். நாடு முழுவதும் படிப்படியாக 5000 கம்ப்ரஸ்டு பயோகேஸ் ஆலைகளை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ஆலைகள் ஆண்டுக்கு சுமார் 15 மில்லியன் டன் சுருக்கப்பட்ட உயிரி வாயுவை உற்பத்தி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலைகள் அமைப்பதன் மூலம் 45,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் குறைந்த செலவில் போக்குவரத்துக்கு உதவும் நீடித்து நிலவக்கூடிய திட்டம் குறித்து அறிந்து கொண்டோம். அதாவது சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவ் டுவர்ட்ஸ் அஃபோர்டபிள் டிரான்ஸ்போர்டேஷன் திட்டம் குறித்து அறிந்து கொண்டோம்.

0: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். எமது டெல்லி நிலையத்திலிருந்து

0: நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பது நீங்கள் படித்த புத்தகம் அல்ல, நீங்கள் சந்திக்கும் மனிதர்கள்தான். இந்த அருமையான சிந்தனை வரிகளோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம். ஜெபசெல்வி கிரேஸ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. அடுத்து குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து பற்றி விளக்குகிறார் எம் பி காயத்ரி அவர்கள்.
1: நேயர்களுக்கு இனிய வணக்கம். என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் நாம் இதுவரை ஆகச்சிறந்த பெண் ஆளுமைகளை சந்தித்து நேர்காணல் நடத்தி வருகிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைகிறார் தையல் கலைஞர் திருமதி ஜெபசெல்வி கிரேஸ் அவர்கள். வணக்கம் மேடம்.
2: வணக்கம் மேடம்.
1: உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் சொல்லிக்கோங்க.
2: என்னுடைய பெயர் ஜெபசெல்வி கிரேஸ். நம்ம தூத்துக்குடி விளம்பரம் ஹவுசிங் போர்டு பகுதியில் ஒரு தையல் கலைஞராக ஒரு கடையை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறேன். எல்லா வகையான துணிகளையும் தைத்து கொடுப்பேன்.
1: சரி. ஆரம்ப காலத்தில் எல்லாரும் சொல்கிற மாதிரி கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கள்னு சொல்கிறாங்க.
2: ஆமாம் மேடம்.
1: உங்களுக்கு எப்படி இந்த தையல் கலையில் நாட்டம் வந்தது? விரும்பி தொழிலாக செய்கிறீங்க. எந்த வருஷத்துலேருந்து நீங்கள் தையல் பழகுனீங்க அதை சொல்லுங்கள்
2: மேடம். நான் 12வது வகுப்பு முடித்த உடனே எங்கள் அம்மா வந்து பக்கத்தில் ஒரு டெய்லர் கிளாஸ் சொல்லித்தர்றாங்க, அதில் போய் கொஞ்சம் படிச்சுக்கோ அப்படி சொன்னாங்க. ஒரு 45 நாள் கிளாஸ் படித்தேன் மேடம். அந்த கிளாஸ் படி

0: இதெல்லாம் எல்லாமே அவங்க நல்லாவே சொல்லி தந்தாங்க, நல்லா புரிஞ்சுது. அப்புறம் அப்படியே அதில் எனக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. எங்கள் அம்மாவுமே நல்லா தைப்பாங்க, எதுனாலும் பார்த்தோன்னே அப்படியே தைப்பாங்க. அதுபோல் எனக்கும் துணி தைக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால சரி நம்மளும் நமக்குள்ள துணியவாது முதல்ல தைச்சிக்கணும் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். அப்புறம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வந்துட்டு எனக்கும் தைச்சி கொடு அப்படின்னா, அவங்களுக்கு தைச்சி கொடுக்க அவங்களுக்கு ஃபிட்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லவும் அப்படி பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தைச்சி கொடுத்து, அப்புறம் ஒரு டெய்லர் கடை போடுவோம் அப்படிங்கிற ஒரு நினப்பு வந்தாலும் சரின்னு போட்டேன் மேடம்.
1: சரி மேடம், நீங்கள் கடை ஆரம்பிச்சிருக்கீங்க, எத்தனை பேர் உங்களுக்கு அந்த கடையில் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறாங்க?
0: இந்த நம்மகிட்ட ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க.
1: சட்டை வந்து மாடர்னாக தைச்சி கொடுக்குறீங்க, ஃபேஷனாக தைச்சி கொடுக்கு, இப்போ உள்ள நியூ ஃபேஷன் சிக்கன் காரி, ஆரி ஒர்க்கு, இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா?
0: ஆமாம் மேடம்.
1: ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்குவீங்க
0: மேடம்? நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து 150, அப்புறம் லைனிங் ப்ளவுஸ் வந்து 250, அப்புறம் மாடல் ப்ளவுஸ் மாடலுக்கு தக்கன அப்படி வாங்குவோம் மேடம்.
1: இப்போ வெட்டிங் டைமு, சடங்கு வைக்கிறாங்க, வளைகாப்பு வைக்கிறாங்க, அந்த மாதிரி நேரத்துக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல சீசன் இருக்கிற நேரம், ஆவணி மாதம் அந்த மாதிரி மாதங்கள்லாம் உங்களுக்கு நிறைய ஆஃபர் வரும்.
0: ஆமாம் மேடம்.
1: அதெல்லாம் நீங்கள் தச்சு டக்கு டக்குன்னு கொடுத்துருவீங்களா?
0: ஆமாம் மேடம். சீசனுக்கு வர்றவங்களுக்கு நமக்கு அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நம்ம தச்சு கொடுத்தே ஆகணும்.
1: ஆமாம்.
0: அந்த கரெக்ட் டைம் கொடுத்தேன் கொடுப்பேன் கொடுன்னு சொல்லுவாங்க, அந்த டயத்தில் நம்ம பக்காவை ரெடி பண்ணி கொடுத்துருவோம்.
1: அன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி சீசன்லலாம் நீங்கள் ரொம்ப நேரம் முழிச்சிருந்து நைட் வரைக்கும் உட்காந்து தைப்பீங்க.
0: ஆமாம் மேடம்.
1: வீட்டில் ஒரு குடும்பம் இருக்கு, உங்களுக்கு எப்படி சமாளிக்கிறாங்க? உங்களையும் உங்க தொழிலையும் நீங்க பாத்துக்கிடணும், வீட்டையும் நீங்க பாத்துக்கிடணும், எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க
0: மேடம்? வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இதில் ஹஸ்பண்டு பிள்ளைங்க எல்லாமே இதுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த மாதிரி சீசன் டைம்லலாம் நைட் ஒர்க் போட்டு இப்போ தைப்பேன். முதல்ல வீட்டில் ஒரு மிஷின் போட்டு நைட் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்புறம் ஷாப் வச்சுலேருந்து ஃபுல்லாக எல்லாமே ஷாப்புக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக நைட் ஒர்க்கு கூட அங்கே வச்சு ஆட்கள் வந்து தச்சு கொடுப்பாங்க. டயத்துக்குள்ளே தச்சு கொடுக்கணுங்கிறதுனால நம்ம நைட் ஒர்க் போட்டனால அதை முடிச்சு கொடுக்கணும். வீட்லேயும் நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க பசங்க வீட்டுக்காரங்க.
1: வீட்டில் வந்து நீங்க ஒரு குடும்ப தலைவியா வேற இருக்கீங்க, வீட்டையும் பார்க்கணும். முன்ன மாதிரி எல்லாம் இல்லாம இப்ப 3 நேரம் சமைக்கணும், ஃப்ரெஷ்ஷா பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விடணும், படிக்கிற பிள்ளைங்களுக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க வந்து குடும்பத்தையும் பார்த்து கடையும் எப்படி பார்த்து மேனேஜ் பண்றீங்க?
0: அது பெண்கள் எல்லாருக்கும் இயல்பாகவே செய்கிறது தானே மேடம். இப்போது வேலைக்கு போகிற பெண்கள் காலையில் எழுந்திரிச்சி, நம்ம காலையில் எழுந்திரிச்சி அன்னாட கடமைகளை முடிச்சுட்டு பிள்ளைகளுக்கு சமையல், வீட்டுக்காரங்களுக்கு காலையில் சமையல், மதிய சமையல் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு, அப்புறம் வீட்டில் உள்ள காரியங்கள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு கடையில் போய் அங்கேயும் வேலைகளை பார்த்துட்டு திரும்ப வந்துட்டு வீட்லேயும், வீடு பக்கத்தில் தான் இருக்குது, அதனால எனக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் வசதியாக இருக்குது. வந்துட்டு வீட்டில் உள்ள வேலைகளையும் பார்த்துட்டு கடையும் பார்த்துட்டு வெளி வேலைகள் எல்லாமே நம்ம பார்த்துக்க வசதியாக இருக்குது எனக்கு.
1: என்னென்ன மாதிரியான ட்ரெஸ்கள் தச்சு கொடுக்குறீங்க? வாலிப பிள்ளைங்களுக்கு வந்து சுடிதார், குர்தா, பட்டேலா, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, எதெல்லாம் தச்சு கொடுக்குறீங்க லேடிஸ்?
0: எல்லா வகையான ட்ரெஸ்ஸஸுமே தைப்போம் மேடம். ப்ளவுஸு, சுடிதாரு, குர்த்தி, அப்புறம் ஆரி, எம்ப்ராய்டரி, இது போக நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸஸ் தைக்கிறோம்.
1: எம்ப்ராய்டரி மெஷின் வச்சுருக்கீங்களா?
0: எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு, ஆரி பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஆள் இருக்காங்க மேடம். அதுக்கு ஆட்கள் வச்சு அவங்க மூலமாக நல்ல தரமாக ஃபினிஷிங்காக தச்சு கொடுத்துருவோம்.
1: சரி, இப்போ ஒரு குர்த்திக்கு எவ்வளோ வாங்குவீங்க?
0: அது மாடல்களை பொறுத்து இருக்குது. 350 சார்ஜ் பண்ணலாம், அது மாடலை பொறுத்து பண்ணணும் மேடம்.
1: குர்தா தைக்கிறதுக்கு அப்படி சொல்றீங்க, நம்ம சுடிதார் தைக்கிறதுக்கு எவ்வளோ வாங்குவீங்க? ஒரு சுடிதார் டாப் அண்ட் பாட்டம்
0: அது வந்து 350 இருந்து ஸ்டார்ட் ஆகுது மேடம். அதுவுமே
1: எம்ப்ராய்டரி ஒர்க் பட்ட ட்ரெஸ்ஸுகளுக்கு எவ்வளோ வாங்குவீங்க சார்ஜ்?
0: எம்ப்ராய்டரி வந்து ஒரு 600 இருந்து இருக்கு மேடம். அது நம்ம அது எவ்வளோ நாள் தைச்சுக்கலாம் மாடலுக்கு தக்கன அமௌண்ட்டு. பேசிக்காக 600-800 அந்த மாதிரி எல்லாம் இருக்கு.
1: சரி,
0: ஆரி ஒர்க்கு ஒரு 800 ஸ்டார்ட் ஆகும் மேடம்.
1: சரி, இப்போ உங்களுடைய கடையை நீங்கள் நிர்வகிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, இது எப்படி லோன் போட்டு ஸ்டார்ட் பண்ணீங்களா கடைகளை? எப்படி என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்க, இல்லை உங்கள் ஹஸ்பண்டுடைய உதவி இருந்ததா?
0: ஆமாம் மேடம், சின்ன லெவலில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 மிஷின் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம் கடையை. அப்புறம் ஒரு கொஞ்சம் ஜுவல்ல வச்சு கொஞ்சம் லோன் போட்டு தான் கொஞ்சம் அதை டெவலப் பண்ணேன் மேடம்.
1: சரி,
0: அதுக்கு என் வீட்லேயும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க.
1: சரி, உங்ககிட்ட வேலை பார்க்குற பிள்ளைங்களுக்கு 3 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இல்லையா?
0: ஆமாம் மேடம்.
1: அதே பெரிய விஷயம். அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தர்றீங்க, மாத சம்பளம்?
0: ஆனால் அவங்களுக்கு வந்து பீஸ் ரேட்டு தான் கொடுப்போம். பீஸ் இவ்வளோ இவ்வளோ தைக்கிறாங்கன்னா அதுக்கு தாங்க பீஸ்

0: ரூபீஸ் ரேட்டு. அது போக அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் சார்ஜ் பண்ணி கொடுப்போம் மேடம். அவங்க தைக்கிற ஃபினிஷிங் நல்லா தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதுக்கு தக்கன கொஞ்சம் ரேட்டு கூட கொடுப்போம்.
1: சரி, உங்களுடைய கடை வந்து எப்போதுமே கூட்டமாக தான் இருக்குது. நீங்கள் இதில் வந்து எக்ஸ்ட்ரா துணிமணிகள் வேற வாங்கி சேல்ஸ் பண்ணுறீங்க இல்லையா?
0: ஆமாம்.
1: என்ன மாதிரி துணிகள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறீங்க
0: மேடம்? நைட்டிஸ், சாரீஸ், லைனிங் எல்லாமே, அப்புறம் உடும்பத்துக்கு போட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே, எல்லா வேர் பண்ண எல்லாமே இருக்கும் எல்லாருக்குமே, எல்லா ட்ரெஸ்ஸஸுமே.
1: நைட்டிஸ் தைப்பீங்களா?
0: ஆ, தைப்பேன் மேடம்.
1: அளவு எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி சைஸில் தைச்சி கொடுப்பேன்.
0: அளவு கொடுத்துருவாங்க, அதுக்கு தக்க நம்ம தைச்சிருவோம் மேடம்.
1: சரி, உங்கள் பசங்க என்ன படிக்கிறாங்க? பெரிய பசங்க, பெரிய பையன்?
0: மேடம் எனக்கு மூணு பசங்க, ரெண்டு பசங்க ரெண்டு ஒரு பொண்ணு. மூத்த பையன் இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சிருக்கான் மேடம். ரெண்டாவது பையன் ஐடி முடிச்சிருக்கான், கார் மெக்கானிக்காக இருக்கிறான் மேடம்.
1: மூணாவது
0: பொண்ணு வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிட்ருக்கான் மேடம்.
1: வெரி குட். ஒரு தையல் கலைஞராக இருந்துட்டு உங்கள் பிள்ளைங்களை இவ்வளோ தூரம் படிக்க வச்சுருக்கீங்க. உங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்குறாரு மேடம்?
0: எங்கள் வீட்டுக்காரர் அவங்க ஒரு குடிசை தொழில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க ஒரு ஃபினைல், ஓம வாட்டர், அப்படி வீட்டிலேயே நம்ம குடிசை தொழில் அது பண்ணிவிட்டு அவங்க குடும்பத்தை ரன் பண்ணிட்டு.
1: என்ன தொழில் பண்ணுறாரு?
0: ஃபினாயில், ஓம வாட்டர், அப்படி கிளீனிங் ஐட்டம்ஸ், கிளீனிங் ஏஜென்சி,
1: அந்த மாதிரி.
0: ஆமாம், கிளீனிங் ப்ராடக்ட் ஃபுல்லாக நாங்கள் ஹோம்மேடாக நாங்கள் தயார் பண்ணிட்டு அதை கொண்டு கடைகளுக்கு வீடுகளுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க மேடம்.
1: அது எப்படி இருக்கு விற்பனை?
0: அது நல்லா இருக்கு மேடம். அதை வச்சுதான் நம்ம குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்கோம்.
1: அதுல அந்த தொழில் பண்றாரு உங்க ஹஸ்பண்ட்? இந்த மாதிரி ஓம வாட்டர், டிஸ்டில்டு வாட்டர், அப்புறம் வந்து
0: ஃபினாயில்,
1: இந்த மாதிரி ஹவுஸ் கிளீனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு எவ்வளவு முதலீடு பண்ணியிருப்பாரு?
0: அதுவும் நாங்கள் சிறிய அளவில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் மேடம். ரொம்ப ஒரு சிறிதான அமௌண்ட்டு, 5000 ரூபா, அதுதான் பேசிக் அமௌண்ட்டாக போட்டிருந்தோம். அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இன்னைக்கு லட்சக்கணக்கில் அது சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு மேடம்.
1: ரொம்ப நல்லது. சரி, இப்போ உங்களுக்கு வேற என்னென்ன கைத்தொழில்லாம் தெரியும்?
0: எனக்கு வந்து இந்த ஏதோ புதுசாக ஏதாவது பார்த்தா அதை அப்படி கற்றுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம்.
1: ஆர்டிஸ்டிக் வேல்யூ
0: என்னை பொறுத்த வரைக்கும் தையல் சைடு தான், ஆரி எம்ப்ராய்டரி இதில் தான் இதில் இது தெரியும். அப்புறம் அந்த கூடை பின்றதும் கூட எல்லாம் பார்த்தா உடனே அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கற்றுக்குவேன் மேடம்.
1: வெரி குட். உங்களுக்கு எப்படி அந்த கிரியேட்டிவிட்டி வந்தது? என்னென்ன மாடல்? ஏன்னா மற்றவங்க தைக்கிற மாடலுக்கும் நீங்கள் தைக்கிற மாடர்ன் பிளவுஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. புது புது மாடலாக தைச்சி கொடுக்குறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிரியேட்டிவ் மைண்டு வந்தது?
0: மேடம், எந்த ஒரு தொழில்னாலும் நம்ம அப்படியே படித்ததோடு விடாமல் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். நான் வந்து நிறைய அப்பப்போ வர்ற புது ட்ரெண்டான மாடல்ஸ் எல்லாமே யூடியூப்பில் கற்றுட்டே இருப்பேன்.
1: வெரி குட்.
0: ஆமாம், அப்படின்னா தான் நம்ம அதில் நிலச்சி நிற்க முடியும் எந்த துறையிலையுமே. அப்படி தான் மேடம், எல்லாத்தையும்
1: நீங்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கீங்க?
0: கற்றுக்கிட்டே தான் மேடம்.
1: வெரி குட், நல்ல விஷயம் இது. ஏன்னா அப்டேட் பண்ணால் தான் இந்த ஃபீல்டில் சர்வைவ் ஆக முடியும்.
0: கண்டிப்பாக.
1: ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக வர வர நீங்கள் கற்றுக்கிட்டுறது உங்கள் தொழிலை உங்களுக்கு மேம்படுத்தி தரும் இல்லையா?
0: ஆமாம் மேடம்.
1: ஸோ நீங்கள் திருப்தியாக வேலை பார்க்குறீங்க, பிடிச்ச தொழில் தானா உங்களுக்கு தையல்?
0: ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு தொழில். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அப்படிங்கிற ஒரு இதுபடி அம்மா போக சொன்னதுக்காண்டி போனேன். அப்புறம் அதுவே என்னுடைய ப்ரொஃபஷனலாகவே அது மாறிட்டு இருக்கு. இதை நான் ஒவ்வொரு நாளும் ரொம்ப அனுபவிச்சு உணர்ந்து ஒரு மன நிறைவோடு இதை நான் பண்ணிட்டு இருக்கிறேன்.
1: உங்க கடையில மந்த்லி எவ்வளவு வருமானம் வரும், நிகர லாபம்?
0: ஸ்டார்டிங்ல ஒரு 30,000 அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. அப்புறம் சீசன் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
1: ஆமாம்,
0: நார்மல் டைமோட சீசன் டைம், கல்யாண ஆர்டர்ஸு, அப்புறம் ஃபங்க்ஷன் டைமு, தீபாவளி, கிறிஸ்மஸ், பொங்கல், நியூ இயர், அதுக்கெலாம் கொஞ்சம் ஹையாக வரும் மேடம்.
1: ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? கவர்மெண்ட் லோன் கொடுக்குது, சென்ட்ரல் கவர்மெண்டில் ப்ரைம் மினிஸ்டர் லோனிங் ஸ்கீம் நிறையா இருக்குது. 5 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு, சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு, கைத்தொழில் செய்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி மேலும் ஒரு 2 கடைகளை நீங்கள் விரிவாக்கம் பண்ணலாமே, உங்கள் ஐடியா என்ன?
0: கண்டிப்பாக மேடம், நான் அதுக்கு தான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். பிரதமர் லோன் ஸ்கீமில் அதுக்கு வந்து நம்ம MSME இதெல்லாம் எடுத்திருக்கேன், சர்டிஃபிகேட்ஸ்லாம். அதை வச்சு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேடம். அடுத்த லெவல் இதை பொட்டிக் மாடல் ஸ்டைலில் கொஞ்சம் அந்த கடையை இம்ப்ரூவ் பண்ணணும்ட்டு அந்த லோனுக்காண்டி நான் அதை பற்றி யோசனை பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன்.

0: டெய்லரிங்கிறது காலகாலமாக இருந்து வருது. அதுலேயும் குறிப்பாக பெண்கள் தான் அந்த டெய்லரிங் தொழிலில் அந்த அதிகமான பேர் இருக்காங்க.
1: ஆமாம்,
0: இப்போல்லாம் போர்ட்டபிள் மிஷின் வந்துருச்சு, டெய்லரிங் மிஷினில் போர்ட்டபிள் மிஷின், போர்ட்டபிளே எல்லா எம்ப்ராய்டரி ஸ்லைசஸும் அதில் போட்டு தைக்கிற மாதிரி எல்லாம் மாடர்ன் வந்துருச்சு. அந்த மாதிரி மிஷின் உங்ககிட்ட இருக்கா
1: மேடம்? நான் சும்மா சாதா ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன மிஷினாக தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி இப்போது கொஞ்சம் பெரிய மிஷின் வச்சுருக்கிறேன். இனி அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி அதெல்லாம் அடுத்தடுத்து இந்த லோன் சாங்ஷன் பண்ணா தான் மேடம், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பண்ண முடியும்.
0: சரி சரி, இப்போதைக்கு பொட்டிக் மேலே இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு பொட்டிக்ஸ் எல்லாம்.
1: ஆமாம்,
0: கோவா, மும்பை, அப்புறம் ஏதோ ஒரு சூரத் அந்த மாதிரி இடங்களில் இருந்தெல்லாம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பொட்டிக் ஸ்டைல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பிள்ளைங்களுக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு, மாடர்ன் ட்ரெஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து இங்கே ஒரு ஒரு அமௌண்ட்டு நீங்கள் போக்குவரவு செலவு இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வச்சு கொஞ்சம் லாபம் வச்சு விற்கலாம் பொட்டிக்கில்.
1: ஆமாம்,
0: ஸோ உங்களுக்கு பொட்டிக் வைக்கணுங்கிற ஆர்வம் இருக்கா?
1: கண்டிப்பா இருக்கு மேடம்.
0: ஏன்னா நிறைய பெண்கள் தேடி வர்ற இடம் பொட்டிக்கா தான் இருக்கு. ஏன்னா தீபாவளி, கிறிஸ்மஸ், பொங்கல், அப்புறம் எல்லா ஃபெஸ்டிவல் டைமுக்கும் பிள்ளைங்க வந்து போய் தேர்ந்தெடுக்கிறது வந்து பொட்டிக் தான்.
1: ஆமா மேடம்.
0: ஸோ அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற எண்ணத்துல இருக்கீங்களா? அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன்.
1: ஆமாம் மேடம், நம்ம எவ்வளோதான் சின்ன லெவலில் நம்ம தச்சு தரமாக தச்சு கொடுத்தாலும் மக்கள் வந்து கொஞ்சம் போட்டிக் ஸ்டைலில் கொஞ்சம் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ஆடம்பரமாக கொஞ்சம் நல்லா எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி மக்கள் அதை விரும்புகிறாங்க. அதனால் இப்போது நம்ம சாதாரண லெவலில் தைக்கிற ஒரு கடைகளில் வந்து அந்த வருமானத்துக்கும் போட்டிக் ஸ்டைலில் கடை வச்சு நடத்தும் போது அதுக்குள்ள வருமானங்களும் கொஞ்சம் நமக்கு இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். நம்ம அடுத்த லெவலுக்கு போச்சுல இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணணுங்கும் போது அந்த மாதிரி அது மக்கள் இப்போ ட்ரெண்டாக அப்படி தான் லைக் பண்ணுறாங்க. அதனால அப்படி பண்ணலான்ட்டு தான் மேடம் இருக்கிறேன்.
0: சரி, நீங்கள் ஒரு தையல் கலைஞராக இருக்கீங்க, பிஎஸ்சி படிச்சிருக்கேன்னு சொன்னீங்க, பிஎஸ்சி என்ன மேஜர் எடுத்தீங்க?
1: பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மேடம்.
0: ஓ, கெமிஸ்ட்ரி எல்லாம் படிச்சிருக்கீங்களா? எப்பா பிஎஸ்சி படிச்சுட்டு மற்ற எக்ஸாம்லாம் எழுதியிருக்கீங்களா? வேற
1: டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நம்ம எழுதியிருக்கேன் மேடம். நம்ம இதில் இறங்கினால இந்த லைன்லேயே வந்தாச்சு.
0: சரி, இவ்வளோ நேரமும் எங்களுக்காக உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி நேர்முகம் வாயிலாக ஒரு தையல் கலைஞராக உங்களுடைய கைத்தொழிலை மேம்பட நிர்வகித்து வர்றீங்க. உங்களுடைய நிகழ்ச்சி மற்ற கேட்குற பெண்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். நிலையத்திற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி மேடம்.
2: இதுவரை தையல் கலைஞர் ஜெபசல்வி கிரேஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் உமா மீனா அவர்கள். குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து நேர்முகம் கேட்கலாம். இதில் பங்கேற்கிறார் தூத்துக்குடி மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்ட அலுவலர் எம் பி காயத்ரி அவர்கள்.
3: வணக்கம் மேடம்.
4: வணக்கம் சார்.
3: மேடம், இந்த தூத்துக்குடி மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் சொல்லுங்களேன்.
4: என் பேர் காயத்ரி, நான் வந்து மாவட்ட திட்ட அலுவலர் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள். இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். இப்போ வந்து நமக்கு இங்கே ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகளில் வந்து நமக்கு 13 வட்டாரம் இருக்குது. 13 வட்டாரத்தில் 1505 அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இப்போ இந்த அங்கன்வாடி மையங்கள் எல்லாமே வந்து இப்போ வந்து தேசிய ஊட்டச்சத்து குழுமம் அந்த இதுக்கு இந்த திட்டத்துக்கு நடுவில் தான் இப்போ நம்ம செயல்பட்டுட்டு வர்றாங்க. இப்போ நம்ம திட்டத்தில் வந்து முக்கியமான பணிகள் வந்து என்ன அப்படின்னா, நோக்கம் என்ன அப்படின்னா, 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் உடைய ஊட்டச்சத்து நிலையை வந்து மேம்படுத்துதல், அதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். இந்த நோக்கத்துக்காக வந்து நம்ம கர்ப்பம்னு தெரிஞ்சதுலேருந்து ஒரு பெண் கர்ப்பிணி பெண்கள்லேருந்து 6 வயதுக்கு உள்ள குழந்தைங்களை வரைக்கும் இங்கே பயனாளிகளாக நம்ம இந்த திட்டத்தில் பதிவு செய்கிறோம். பதிவு செஞ்சு கர்ப்பிணிகளாக இருக்கிறதுலேயும் சரி, அவங்க குழந்தை பிறந்து குழந்தையோட ஆரோக்கியமும் சரி, அதே மாதிரி 6 மாதம் வரைக்கும் அந்த தாய்மார் பாலூட்டும் தாய்மாரோட ஆரோக்கியம், இது எல்லாமே நம்மளோட அங்கன்வாடி பணியாளர் மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக நம்ம திட்டத்தில் வந்து என்னென்ன பணிகள் செய்கிறோம் அப்படின்னா, இணை உணவு வழங்குறாங்க.

கர்ப்பிணிகள்னு தெரிஞ்சு அங்கன்வாடியில் பதிவு செஞ்ச உடனே கர்ப்பிணிகளுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் ஒரு இணை உணவு நம்ம அங்கன்வாடி மையங்களில் கொடுக்கப்படுகிறது. அது வந்து ஒரு நாளுக்கு 125 கிராம் என்ற வீதத்தில் வந்து ஒரு மாதத்துக்கு 7 பாக்கெட்டு வீதம் வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடிய வசதியில் வந்து அங்கன்வாடி பணியாளர் வந்து அந்த கர்ப்பிணிக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி குழந்தை பிறந்து 6 மாதம் வரைக்கும் அந்த தாய்க்கு வந்து அந்த இணை உணவு வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் 6 மாதத்துலேருந்து 24 மாதம்

0: நமக்கு வந்து முன்பருவ கல்வி நடத்தப்படுகிறது. முன்பருவ கல்வியில் வந்து 2 வயசுலேருந்து 6 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு வந்து ஆடிப்பாடி விளையாடி பாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாடத்திட்டம் இருக்குது. அந்த பாடத்திட்டத்தின்படி அவங்களுக்கு வந்து எல்லா உடலில் வந்து முழுமையாக உடல் இயக்க வளர்ச்சி, அறிவுத்திறன் வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, இந்த வளர்ச்சிகள் எல்லாமே அவங்களுக்கு சரியான வர்ற மாதிரி உள்ள செயல்பாடுகள் அந்த பாடத்திட்டத்தில் வந்து வகைத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த செயல்பாடுகளை வந்து நம்ம அங்கன்வாடி பணியாளர்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க.
1: உணவுக்கும் இணை உணவுக்கும் என்ன வித்தியாசம் மேடம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இப்போ வந்து இணை உணவு அப்படின்னு நம்ம ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ ஆக்சுவலாக அது வந்து சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்கிறோம் சார். இப்போ 6 மாதம் இப்போ குழந்தை பிறந்து 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக தாய்ப்பால் மட்டும்தான் சார் கொடுக்கணும். அந்நேரம் நம்ம வெளியிலேருந்து எந்த உணவும் கொடுக்கறதில்ல. அதுக்கப்புறம் வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம வந்து மெதுவாக ஒவ்வொரு துணை உணவாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போ ஒரு குழந்தைக்கு வந்து 800 கேலரிஸ் தேவைப்படுது அப்படிங்கும்போது அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணத்தில் அந்த உணவுகளால் அந்த முழுமையாக அந்த கேலரி எனர்ஜி தேவையை வந்து சந்திக்க முடியாமல் இருக்கலாம். ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், இணை உணவுன்னு கொடுக்கும். இப்போ அங்கன்வாடி மையங்களில் கொடுக்குற இணை உணவு வந்து ஒரு குழந்தையோட 1/3 பகுதியான தேவையை, ஊட்டச்சத்து தேவையை வந்து பூர்த்தி செய்யும். கலோரிகளாக இருக்கட்டும், புரதச்சத்தாக இருக்கட்டும், அது வந்து 1/3 பங்கு பூர்த்தி செய்கிற விதத்தில் தான் அதோட காம்போசிஷன் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் அதை வந்து நம்ம இணை உணவுன்னு சொல்கிறோம். உணவு அதாவது உணவோட சேர்த்து இதை கொடுக்கணும். வெறும் உணவு இல்லாமலும் கொடுத்தா இது பிரயோஜனப்படாது. கண்டிப்பா அவங்க கொடுக்குற உணவோட சேர்த்து இந்த இணை உணவு கொடுக்கறதுல அந்த குழந்தைக்கு தேவையான அளவு ஊட்டச்சத்து கிடைக்கிறதுக்கு 99% நமக்கு வாய்ப்பு இருக்கு.
1: சரிங்க மேடம், இப்போ இந்த இணை உணவு பத்தி சொன்னீங்க. இந்த இணை உணவுக்கு வந்து அரசு தரப்புல இருந்து அவங்க வந்து வழங்குறதா சொன்னீங்க, அது என்ன மாதிரியான உணவு வந்து அவங்க தராங்க மேடம்?
0: 3 வகையான இணை உணவு இப்போ கொடுக்குறோம் சார்.
1: சரி,
0: அதில் வந்து என்னென்னா, கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருட்கள் உள்ள மூலப்பொருட்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி 6 to 24 மாதத்துக்கு வந்து அந்த குழந்தைகள் நல்ல ஜீரணிக்கிற அளவுக்கு உள்ள மூலப்பொருட்கள் சேர்த்து இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, முளைக்கட்டின கேழ்வரவு மாவு, வறுத்த சோயா மாவு, வெள்ளத்தூள், வறுத்த வேர்க்கடலை மாவு, தாது உப்புக்கள் மற்றும் வைட்டமின்கள் சேர்க்கை, இதெல்லாம் சேர்ந்து தான் சார் நமக்கு இணை உணவு வந்து கவர்மெண்ட்லேருந்து சப்ளை பண்ணுறாங்க. இதில் வந்து அந்த காம்போசிஷன் மட்டும் மாறும். இப்போ தாய்மார்களுக்குள்ள காம்போசிஷன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், நம்ம குழந்தைகளுக்குள்ள காம்போசிஷன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும்.
1: சரிங்க மேடம், கர்ப்ப காலத்தில் போது பெண்களுக்கு வந்து இந்த இரத்த சோகை நோய் வந்து அதிகமாக வந்து ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இது எதன் காரணமாக அந்த நோய் ஏற்படுது? இது வந்து நீங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு எப்படி வந்து வழிமுறைகள் சொல்கிறீங்க இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு?
0: சார், கர்ப்ப காலத்துலன்னு நமக்கு வந்து இரத்த சோகை வர்றதில்லை. ஆக்சுவலாக அவங்க வளரிளம் பெண்கள் பருவத்திலேயே வந்து அவங்களுக்கு வந்து இரத்த சோகை இருக்கு. அதாவது நமக்கு அந்த இரத்த அணுக்கள் கம்மியாக இருக்கிறதுல அது வந்து அவங்க இரத்த சோகையினால பாதிக்கப்படுறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, அந்நேரம் அவங்களுக்கு வந்து அது வெளிப்படுறது இல்லை. அவங்க எப்போ கர்ப்பமாகறாங்களோ அப்போ தான் அந்த இரத்த சோகையோட வெளிப்பாடுகள் வந்து வெளியில் நமக்கு தெரியுது. மெயினாக வந்து இப்போ கர்ப்ப காலத்தில் அவங்க இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா குழந்தையோட எடை வந்து அதிகரிக்கிறது இல்லை. இப்போ அதே மாதிரி பிறப்பு எடையும் என்னென்னா, இரத்த சோகையால் பாதிக்கப்பட்ட ஒரு தாய்க்கு வந்து குழந்தை பிறக்கத்தில் வந்து கண்டிப்பாக 2.500 கிராம்க்கு மேலே இருக்கணும். அப்படின்னா தான் அது வந்து நல்ல ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கும். ஆனால் வந்து இப்போ இரத்த சோகையாக பாதிக்கப்பட்ட தாய்மாருக்கு வந்து 2.5க்கு குறையாக தான் குழந்தை பிறக்கும். ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அது போக வந்து ப்ரீமெச்சர் பேபின்னு சொல்லுவோம், நமக்கு எதிர்பார்க்குற டெலிவரி டேட்டுக்கு முன்னாலே என்ன செய்யலாம், அவங்களுக்கு குழந்தை பிறகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக. ஆமாம், ஸோ ஒரு ப்ரீமெச்சர் பேபி ஆகிடும். ஸோ அதுவுமே பெரிய காம்ப்ளிகேஷன். இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த மதர் வந்து நல்ல கரெக்ட் சரியான அளவு இரத்த அணுக்கள் இருந்தால் தான் அந்த மதருக்குமே வெயிட் கெயின் இருக்கும். ஒரு கர்ப்ப காலத்தில் வந்து ஒரு தாய் வந்து கண்டிப்பாக 10 கிலோ வந்து கூடணும். அவங்க கர்ப்பம் தரிக்கிறதுலேருந்து அவங்க டெலிவரிக்குள்ளே 10 கிலோ அவங்க கெயின் வெயிட் கெயின் இருக்கணும். ஸோ அந்த வெயிட் கெயினுமே இப்போ இரத்த சோகை இருந்துச்சுன்னா அந்த வெயிட் கெயினுமே அவங்களுக்கு இருக்காது. நம்ம இரத்த அணுக்கள் தான் நமக்கு நம்ம உடலில் வந்து ஆக்சிஜனை வந்து கேரி பண்ணி நமக்குள்ள டிஷ்யூஸுக்கு அந்தந்த ஆர்கன்ஸ்க்கு கொண்டு போய் கொடுக்கு.
1: கண்டிப்பாக.
0: ஆமாம், அப்படி கொடுக்கறதுல தான் அந்த ஆர்கனால் வேலை செய்ய முடியும், ஆக்டிவாக இருக்க முடியும்.
1: சரி,
0: ஸோ இப்போ இவங்களுக்கு இந்த கர்ப்ப காலத்தில் இப்போ அவங்களுக்கு இரத்த அணுக்கள் கம்மியாக இருக்குது.

0: அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஆக்சிஜன் சப்ளை கம்மியாயிரும். ஸோ அவங்களும் வீக் ஆயிடுவாங்க, குழந்தையோட முழு வளர்ச்சியும் பாதிக்கப்படும்.
1: ஓகே மேடம்.
0: அதனால் கண்டிப்பாக கர்ப்ப காலத்தில் அவங்க வந்து சரியான அளவு இரத்த அணுக்கள் அவங்களுக்கு இருந்தால் தான் அவங்களால ஒரு ஆரோக்கியமான குழந்தையே பெற்றெடுக்க முடியும்.
1: ஓகே மேடம்.
0: ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, அவங்க வந்து இந்த குடல்புழு நீக்க மாத்திரை வந்து அவங்க குழந்தை பிறக்க போது பிளான் பண்ணதுலேயே வந்து அவங்க அந்த குடல் புழு நீக்க மாத்திரையை கண்டிப்பாக எடுத்துக்கிடணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அனிமியாவில் மெயின் இன்னொரு ஒரு முக்கிய காரணம் வந்து என்னென்னா குடல் புழுக்கள் தான். அது வந்து ஒழுங்கான அளவில் நமக்கு இருந்தால் கூட அது வந்து நம்மளுடைய ரத்தத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சிருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாத்திரையை அவங்க ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு, ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து நமக்கு இரும்பு சத்து மாத்திரைகள் வந்து நமக்கு கவர்மெண்ட்டில் அரசு சார் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதையுமே அவங்க கரெக்டாக எடுத்துட்டு, ப்ளஸ் இதோட சேர்த்து நம்ம உணவு வகைகள்னு பார்த்தீங்கன்னா கீரைகள், முட்டை, அதுக்கப்புறம் நமக்கு ஈரல், அப்புறம் சைவ உணவுகள்லாம் பார்த்தீங்கன்னா பருப்பு, பழங்கள், அப்புறம் பேரிச்சம்பழம், சுண்டவத்தல். ஸோ இந்த மாதிரி உணவுகளில் வந்து நிறைய அளவு இரும்பு சத்து இருக்குது. இதை வந்து நம்ம ரெகுலராக நம்ம வந்து என்ன செய்யணும்னா அவங்க உட்கொள்ளணும். அதாவது ஒரு நாள் நான் எடுத்துக்கிட்டேன், இந்த உணவு எடுத்துக்கிட்டேன், அப்புறம் ஒரு வாரம் அந்த உணவு எடுக்கலை அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு போதுமானதாக இருக்காது. அதுமாரி இரும்பு சத்துன்றது வந்துன்னா நம்ம உடலால் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ அன்னன்னைக்கு உள்ள இரும்பு சத்து தேவை வந்து நம்ம அன்னன்னைக்கு உள்ள உணவுகள் வந்து நம்ம கொடுத்து பூர்த்தி செய்தால் தான் அந்த இரும்பு சத்து அளவு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ரெகுலராக அவங்களோட உணவு உட்கொள்கிற பொருட்களில் வந்து இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து அந்த அனிமியா வராது. குழந்தை பிறக்கும்போது 2.500 கிராமுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து நார்மல் பேபின்னு நம்ம சொல்கிறோம். 2.5 கிலோகிராமுக்கு குறையா இருந்துச்சுன்னா அது வந்து எடை குறைவான குழந்தை அப்படி சொல்கிறோம். எந்த குழந்தைய பிறந்து 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் சார் கண்டிப்பாக கொடுக்கணும். அதில் வந்து எந்த ஒரு வேறு தண்ணியோ இல்லை ஜீர தண்ணி ஏதோ சீனி தண்ணி தேன் எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. ஃபுல்லாக 6 மாதம் வந்து தாய்ப்பால் மட்டும், எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்னு சொல்கிறோம். அதை மட்டும்தான் கொடுக்கணும். அப்படி கொடுக்க நார்மல் பேபியாக இருந்தாலும் சரி, எடை குறைவான குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 10 to 12 தடவை வந்து தாய்ப்பால் வந்து ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து ஃபீட் பண்ணணும். அட்லீஸ்ட் 2 மணி நேரத்துக்கு ஒருக்க அந்த இதில் ஃப்ரீக்குவென்சியில் சொல்கிறோம். இன்னும் எடை குறைவான பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்னும் அதிகமாக வந்து அவங்க வந்து கேர் எடுத்து அந்த தாய்ப்பாலை வந்து அவங்க கொடுக்கணும். அந்த தாய் வந்து நல்ல ஊட்டச்சத்தான உணவுகள் சாப்பிடணும். அப்படி அவங்க ஊட்டச்சத்தான உணவுகள் சாப்பிடத்துல அவங்க இயற்கையாகவே அவங்க தாய்ப்பாலில் வந்து எல்லா ஊட்டச்சத்துமே அந்த இருக்கும். ஸோ அந்த இதே போதுமான அளவு அந்த குழந்தைக்கு கிடைச்சிரும். கண்டிப்பாக 45 to 60 நாளுக்குள்ளே அந்த குழந்தை வந்து நான் இயல்பு நிலைக்கு வந்துடும்.
1: மேடம், இப்போது சில தாய்மார்கள் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த 3 மாதம் கழித்து தாய்ப்பால் குழந்தைகளுக்கு கொடுப்பதை வந்து நிப்பாட்டிடுறாங்க. அதன் பிறகு வந்து அவங்க இந்த மாட்டுப்பால் அது மாதிரி வந்து வாங்கி குழந்தைகளுக்கு புகட்டுறாங்க. இது நல்லதா?
0: கண்டிப்பாக வேறு எந்த பாலுமே கொடுக்கக்கூடாது சார். அதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். குழந்தையோட முதல் 1000 நாட்கள்னு நம்ம வந்து இந்த நம்ம தேசிய ஊட்டச்சத்து குழுமத்தோட மெயின் அப்ஜெக்டிவே என்னென்னா, முதல் 1000 நாட்களுக்கு வந்து நம்ம குழந்தைக்கு ப்ரெஷியஸாக அந்த பேபியை பார்த்துக்கிடணும் அப்படின்னு. அப்போ குழந்தையோட முதல் 1000 நாட்கள்னு சொல்கிறது வந்து கர்ப்பத்தில் கர்ப்பம் தரிக்கிறதுலேருந்து குழந்தைக்கு 2 வயசு வரைக்கும் நம்ம முதல் 1000 நாட்கள்னு சொல்கிறோம். அப்போது கர்ப்பமாக இருக்கிறதுலையும் அந்த குழந்தைய நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். அதேமாதிரி பிறந்து 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். 6 மாதத்துலேருந்து 2 வயது வரைக்கும் அவங்க தொடர்ந்து தாய்ப்பால் கொடுக்கணும். அதோடு சேர்த்து நம்ம வந்து துணை உணவு, இணை உணவு எல்லாமே நம்ம வந்து கொடுக்கறக்கு அரசாங்கம் அறிவுறுத்துக்கிறாங்க. நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணத்துலேயே எப்படி பண்ணணும் அப்படின்னா, கேப்பக்கூழ், பருப்பு தண்ணி, அப்புறம் மசித்த காய்கறிகள், பழங்கள், இப்படி தான் நம்மளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறாங்களே தவிர, வேறு ஒரு இதோட நம்ம ஆட்டுப்பாலோ இல்லாட்டி அதாவது ரெடிமேடாக நமக்கு கிடைக்கிறது இல்லையா,
1: சந்தையில்
0: கிடைக்கிற பொருட்கள், பால் பவுடர் அந்த மாதிரி எதையுமே நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா குழந்தையோட ஜீரணத்துக்குள்ள ஒரு அந்த அமைப்பு வந்து கண்டிப்பாக இந்த இதை வந்து அவங்களால ஜீரணம் பண்ண முடியாது. பண்ண முடியாத பட்சத்தில் அவங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். அதுமாரி குழந்தைக்கு வந்து முதல்ல வரகிற நோய் வந்து இந்த வயிற்றுப்போக்கு தான். அதுவும் ரொம்ப ஆபத்தான ஒன்று. அதனால் கண்டிப்பாக தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அப்படி தாய்ப்பாலுக்கு அடிஷ்னல் ஃபுட்டு நம்ம கொடுக்கணும்னு நினச்சா கூட அது நார்மலாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சரியான விதத்தில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணுமே தவிர மற்ற பால் கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடாது. சர்க்கரை தண்ணியோ எந்த பால்

0: யாருக்குமே கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ குழந்தை பிறந்த உடனே சக்கரை தண்ணி நாக்கில் தேன் நான் இதெல்லாம் வைப்பாங்க, அது கண்டிப்பாக வைக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ குழந்தை வந்து வயிற்றுப்போக்கு வந்துட்டு, ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிரும். இப்போ நம்ம வெளியிலேருந்து எந்த ஒரு ஃபுட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாலுமே அதில் வந்து தொற்று நோய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லேயே இந்த மாதிரி தொற்று நோய்கள் வந்துட்டேன்னா அந்த குழந்தைக்கு அந்த எதிர்ப்பு சக்தியும் அந்நேரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் வறந்துடலாம்.
1: அந்த ஒரு வயது குழந்தைக்கு வந்து என்ன மாதிரியான நடைமுறை வந்து நீங்கள் பின்பற்றுறீங்க?
0: ஒரு வயது சார், இப்போ 180 நாட்கள், ஒரு குழந்தைக்கு வந்து 180 நாட்கள் பூர்த்தி அடைஞ்ச உடனே அந்த குழந்தைக்கு வந்து துணை உணவு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அது வந்து இப்போ அங்கன்வாடி மையங்கள்லே வந்து நமக்கு சமுதாயம் சார்ந்த நிகழ்வுகள்னு சொல்லிட்டு நமக்கு மாதத்துக்கு 2 முறை தாய்மார்கள் கூட்டம் நடத்துகிறாங்க. அப்போவுமே வந்து அங்கன்வாடி பணியாளர் வந்து அந்த தாய்க்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க எந்த மாதிரி உணவுகள் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல வந்து அவங்க கொடுக்குற இந்த உணவு வந்து திரவம் வடிவத்தில் 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன், 1 நாளுக்கு 1 தடவை ஜஸ்ட் அந்த மாதிரி தான் அவங்க வந்து முதல்ல தொடக்கணும். அந்த குழந்தை அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களால அதை ஜீரணம் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கும் போது அடுத்த நாள் நம்ம வந்து என்ன செய்யலான்னா அது இன்னும் கொஞ்சமாக அதிகரித்து நம்ம கொடுக்கலாம். முதல்ல வந்து பருப்பு தண்ணி, மசித்த காய்கறிகள், அப்புறம் கூழ், நம்ம கேப்பக்கூழ், அப்புறம் அங்கன்வாடி மையங்களில் கொடுக்குற இணை உணவு வந்து அதை வந்து நல்லா சளிச்சு அதை காய்ச்சி அதில் உள்ள கூழ், இந்த மாதிரி இதை நம்ம கொடுக்கலாம். ஒரு 15 நாள் நம்ம இந்த மாதிரி ஒரு உணவு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கும் அடுத்த உணவு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கும் கேப் வந்து கண்டிப்பாக 15 நாள் இருக்கணும். நல்லா அந்த குழந்தை அதை அக்செப்ட் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு 6 மாதத்துலேருந்து 9 மாதம் வரைக்கும் 100 கிராம் அந்த உணவு கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதம் அதோட அந்த அளவு, இந்த நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுற உணவோட அளவு வந்து நம்ம அதிகரிச்சுட்டே போகணும். 2 வயது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல 100 கிராம் கொடுக்கறது, 9 மாதத்தில் நம்ம வந்து 200 கிராம் கொடுக்கலாம், அப்புறம் 1 வயசு ஆனோடனே 300 கிராம். ஸோ 2 வயது வரத்தில் அவங்க 500 கிராம் உணவு சாப்பிடணும். இதை ஒரே வேலையாக நம்ம கொடுக்க வேண்டியதில்லை.
1: சரி,
0: அதை வந்து நம்ம 2 வேலையாகளோ இல்லை 3, 4 எத்தனை வேலையாகவோ நம்ம பிரித்து கொடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அந்த குழந்தை அந்த அளவு உணவு ஒரு நாளில் சாப்பிடுதான்னு மட்டும் நம்ம உறுதி செஞ்சுக்கிட வேணும். ஏன்னா அப்பனா தான் அந்த ப்ராப்பராக அந்த வெயிட் கெயின் இருக்கும்.
1: சரிங்க மேடம், பிறந்த உடனே தடுப்பூசிகள் ஏதாவது வந்து போட வேண்டியது அவசியமா?
0: ஆமாம் சார், கண்டிப்பாக தடுப்பூசி வந்து அதுக்கு ஒரு அட்டவணை, நம்ம எம்சிபி கார்டு சொல்லி ஒரு கார்டு, மதர் அண்ட் சைல்டு கேர் ப்ரொடெக்ஷன் கார்டுன்னு சொல்லி அதை கொடுப்பாங்க. அதிலே வந்து நம்ம என்ன மாதிரி உணவுகள் எடுக்கணும், என்ன குழந்தை எவ்வளோ வெயிட் இருக்கணும் அதுவும் இருக்கும். ப்ளஸ் அந்த தடுப்பூசியோட அட்டவணையுமே அந்த கார்டில் இருக்குது. அப்போ குழந்தை பிறந்த உடனே நம்ம கொடுக்க வேண்டிய தடுப்பூசி என்னது, அந்த போலியோ அந்த ட்ராப்ஸு, ப்ளஸ் 45 நாள், 90 நாள் அந்த இதெல்லாம் எல்லாமே அந்த கார்டில் இருக்கும். நம்ம பார்த்து கரெக்டாக அந்த அட்டவணைப்படி கண்டிப்பாக தடுப்பூசி போடணும். எதுவுமே சப்போஸ் அந்த நேரம் அந்த குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ஒரு காய்ச்சல் இல்லை ஜலதோஷம் இருக்குது அப்படின்னா கூட அது சரியான உடனே கண்டிப்பாக அந்த தடுப்பூசி நம்ம போடணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் 1000 நாட்களை வந்து நம்ம குழந்தைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாட்கள். 75% முளை வளர்ச்சி வந்து குழந்தைக்கு வந்து அந்த பீரியடில் நிறைவடைந்துருது. அதனால் அந்த பீரியடில் உள்ள குழந்தைங்களை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கிடணும். அது சம்மந்தப்பட்ட கல்வி வந்து நம்ம அந்த தாய்மாருக்கும் ப்ளஸ் அவங்க குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் அந்த கல்வி கொடுக்கணும். இது போக இந்த மாதிரி ஊட்டச்சத்து விழிப்புணர்வுகளை வந்து கண்டிப்பாக ஆண்களும் அதில் ஈக்குவலாக பங்கெடுத்து, இப்போது பெண்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம சமுதாயத்தில் உள்ள ஆண்களும் இதில் வந்து பங்கெடுத்து அவங்களும் முன் வந்து ஒரு நம்ம பெண்களோட ஆரோக்கியத்தையும் குழந்தையோட ஆரோக்கியத்தையும் அவங்களோட பங்கு வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சமுதாயத்தில் இன்னும் வந்து நல்ல அந்த ஊட்டச்சத்து முன்னேற்றம் இருக்கும். எல்லா மக்களுக்கும் இதில் போய் சேரணும் அப்படின்றது தான் இந்த இதோட மெயின் நோக்கம்.
2: இதுவரை குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து குறித்த நேர்முகம் இடம்பெற்றது. இதில் பங்கேற்றவர் தூத்துக்குடி மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்ட அலுவலர் MP காயத்ரி அவர்கள். உடன் உரையாடியவர் ஆர் தியாகராஜன் அவர்கள். இன்றைய எண்ணுயிர் தொழில் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது எண்ணுயிர் தொழில்.

அமைப்பு உதவி கிரிஜா கண்ணன். அமைப்பு உமா மீனா. படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.

கழிவுகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று பிற்பகல் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தமிழ்நாட்டில் உலகளாவிய திறன் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்கள் உற்பத்தி திட்டங்கள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தாயின. கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று வெளியிட்டார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் காணொலி கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு தன்வி சர்மா, உன்னதி ஹூடா, தேவிகா ஷிஹாக் உள்ளிட்டோர் முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று பிற்பகல் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரா சிங் இதனை அவையில் தாக்கல் செய்கிறார். முன்னதாக அவையில் இன்று பூஜ்ய நேரத்தின்போது பேசிய அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பொதுத் தேர்வு குளறுபடிகள் தடுப்பு மசோதா குறித்த விவாதத்திற்கான நோட்டீஸை தாம் ஏற்றுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். இந்த மசோதா தொடர்பான நகல்கள் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். இந்த மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேறியது. தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் வரை அபராதம் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களின் சொத்துக்கள் முடக்குவதற்கான நடவடிக்கைகள் உள்ளிட்டவற்றிற்கு இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. காவல் நிலையத்தில் தகவல்கள் பதிவு செய்த 2 மாதங்களிலேயே முறைகேடுகள் தொடர்பான புலனாய்வை முடிக்கவும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த 3 மாதங்களுக்குள் விசாரணையை முடிப்பதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டது. நீட் விவகாரத்தில் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீதான காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது தொடர்பான வழக்கில் அதிரடி காவல் படையினர் தங்களது வெடிப்பொருட்கள் பிரயோக பதிவேட்டை பாதுகாப்பாக வைத்திருக்க உச்சநீதிமன்றம் இன்று அறிவுறுத்தியுள்ளது. சட்ட ஒழுங்கு பிரச்சினைகளின்போது உலோக குண்டுகள் பிரயோகத்தை தடை செய்ய வேண்டுமென்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிமன்றம் அசாதாரண காலங்களில் இவற்றை பிரயோகிக்க காவல்துறையினருக்கு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்தது. தமிழ்நாட்டில் உலகளாவிய திறன் மையங்கள், ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்கள், உற்பத்தி திட்டங்கள் தொடர்பான பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தாயின. தமிழகத்தின் முதல் சர்வதேச பல்கலைக்கழக வளாகத்தை நிறுவுவதற்கான உலகளாவிய முன்னணி நிறுவனங்களுடனும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் 125 கோடி ரூபாய் முதலீட்டில் மேற்கு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்தின் வளாகமும், காஞ்சிபுரம் சிப்காட் தொழில் பூங்காவில் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தி நிலையமும் அமையவுள்ளன. சுவிட்சர்லாந்து ஜெர்மனி நாடுகளின் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்களும் தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட உள்ளது. இந்த ஒப்பந்தங்கள் மூலம்

0: 5000-க்கும் மேற்பட்டோருக்கு நேரடி மறைமுக வேலை வாய்ப்புகளுக்கு வகை செய்யப்பட்டுள்ளன. இந்த முதலீடுகள் தமிழக இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதோடு உலகளாவிய திறன் மையங்கள், ஆராய்ச்சி மேம்பாடு, உயர்கல்வி மற்றும் மேம்பட்ட உற்பத்தி துறைகளுக்கான சர்வதேச மையமாக தமிழகத்தை நிலைநிறுத்துவதில் முக்கிய பங்காற்றும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரின் 141வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் விடுத்துள்ள செய்தியில், அன்னாரது உயரிய லட்சியங்களும் பெண் முன்னேற்ற செயல்பாடுகளும் என்றென்றும் தமிழ் மண்ணில் நிலைத்திருக்கும் என புகழாரம் சூட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் நடப்பு கல்வியாண்டிற்கான இளநிலை கால்நடை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கு தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களின் தரவரிசை பட்டியலை மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி இன்று வெளியிட்டார். பால்வளம், கோழி இன இளநிலை தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலும் இன்று வெளியிடப்பட்டது. தரவரிசை பட்டியலை இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு விவரங்கள் பல்கலைக்கழக இணையதளத்தில் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தமிழக அரசு கூறியுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் காணொலி வாயிலாக இன்று மீண்டும் நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு கர்நாடகா தண்ணீரை திறப்பது குறித்த ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரை மீது இன்றைய கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரே மாதத்தில் நடைபெறும் 2வது கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் 13 முன்னாள் விளையாட்டு வீரர்களுக்கு ஓய்வூதிய ஆணைகளும், 3 பேருக்கு குடும்ப ஓய்வூதிய ஆணைகளும், ஓய்வூதிய நிலுவைத் தொகையாக 14 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளையும் மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று சென்னையில் வழங்கினார். பிரதமரின் சூரியமின் திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் 11,066 மின் இணைப்புகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்களை சார்ந்தோருக்கு, நிராகரிக்கப்பட்ட சிறார்களுக்கு மட்டுமே தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை அனுமதிக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கைத்திற தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் சார்பில் 2026-27 ஆண்டிற்கான பூம்புகார் விருது பெற தகுதியுடையோர் விண்ணப்பிக்கலாம் என திருச்சி பூம்புகார் விற்பனை நிலைய மேலாளர் திருமதி காயத்ரி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் சார்பிலான சிறப்பு விழிப்புணர்வு கண்காட்சியை ஏராளமான மாணாக்கர் பார்வையிட்டனர். இக்கண்காட்சியில் விண்வெளி ஆய்வு மையத்தின் தயாரிப்புகளான சந்திரயான் 2-3 திட்டங்களின் மாதிரிகள், விண்வெளி ரோவர், வாகனங்கள், செயற்கைக்கோள்கள், விண்வெளி வீரர்களின் மாதிரிகள் மாணவ மாணவிகளை பெரிதும் ஈர்த்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பள்ளி மாணவர்களிடையே விண்வெளி அறிவியலை ஊக்குவிக்கும் வகையில் இஸ்ரோவின் சிறப்பு நடமாடும் விழிப்புணர்வு கண்காட்சி வாகனம் வருகை தந்தது. பழனி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் சந்திராயன் 3 மாதிரிகள், விண்வெளி ரோவர், லேண்டர் மற்றும் செயற்கைக்கோள்களின் மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டன. ராக்கெட் தொழில்நுட்பம் குறித்து இஸ்ரே அதிகாரிகள் மாணவர்களுக்கு எளிய தமிழில் விளக்கி கூறினர். இந்நிகழ்ச்சி மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை பெருமளவில் தூண்டியுள்ளதாக பள்ளி நிர்வாகத்தினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். பழனியிலிருந்து ராஜசேகர் சுப்பிரமணிய பாரதி.
0: நெல்லை மாவட்டத்தில் காவலர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கான சிறப்பு மருத்துவ முகாமை நெல்லை சரக காவல்துறை துணைத்தலைவர் திரு திருநாவுக்கரசு இன்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இங்கிருந்து பெறப்படும் கருத்துக்களின் அடிப்படையில் தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் இத்தகைய மருத்துவ முகாம்கள் நடத்த திட்டமிடப்படும் என்றார்.
3: திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கின்ற காவலர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கான சிறப்பு மருத்துவ உதவி முகாம் இன்று நடைபெற்றது. இதுல முக்கியமாக புற்றுநோய்க்கான காரணிகள் என்னென்ன, அதை ஏன் உருவாகுது, 40 வயதிற்கு மேற்பட்டு உள்ள காவலர்கள், குறிப்பாக பெண் காவலர்கள், அவருடைய குடும்பத்தினர், அவங்க அனைவருக்குமாக இந்த புற்றுநோய் இருந்தது என்றால், வாய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய்கள் இருந்தால் அதை கண்டுபிடித்து எவ்வாறு அதற்கு மேல்நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நிகழ்வானது என்று ஆரம்பிக்கப்பட்டது.
0: மயிலாடுதுறை மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மற்றும்

0: தொழில் பழகுனர் பயிற்சி வாரியம் இணைந்து ஓராண்டு கால தொழில் பழகுனர் பயிற்சி வழங்க உள்ளது. இதற்கு விண்ணப்பிக்க அடுத்த மாதம் 28ஆம் தேதி கடைசி நாளாகும். கடலூர் மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தொடர்பான புகார்களை தெரிவிக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உதவி மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் கூறியிருக்கிறார். ஈரோடு மாவட்டத்தில் புத்தக திருவிழா நாளை தொடங்கி வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இக்கண்காட்சியில் 230 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்மழை காரணமாக குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த பாதை நிலவுவதால் நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இடி, மின்னல், பலத்த காற்றுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை கோவை, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் வரும் 3ஆம் தேதி வரை இதற்கு உட்பட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு தன்வி சர்மா, உன்னதி ஹூடா, தேவிகா ஷிஹாக் உள்ளிட்டோர் முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றுகளில் தன்வி சர்மா, தேவிகா இந்தோனேஷிய வீராங்கனைகளையும், உன்னதி ஹூடா தன்யா ஹேமந்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று பிற்பகல் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தமிழ்நாட்டில் உலகளாவிய திறன் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்கள், உற்பத்தி திட்டங்கள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தாயின. கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று வெளியிட்டார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் காணொலி கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு தன்வி சர்மா, உன்னதி ஹூடா, தேவிகா ஷிஹாக் உள்ளிட்டோர் முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் இப்போது 1:55:30.
2: வானொலி நாடக விழா 2026.
3: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில் இன்றிரவு 8:30
2: ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
3: வானொலி நாடக விழாவில் நிறைவாக நாளை இரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்.
2: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக
3: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் 8:30 கேட்டு மகிழலாம்.
4: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நினைவூட்டுகிறோம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று 9:30 நாடகம் அலர், நல்ல மனம் நாடகம், எழுத்தாக்கம் ப முருகேசன் அவர்கள், பங்கேற்போர் எஸ் ஜெகசண்முகம், வீர கே ரவிக்குமார், ஷர்மிளா நசீர், ஆர் விஜயலட்சுமி, ஆர் சிவகாமி, மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர், அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன்.
2: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
3: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
2: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
3: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
2: வீதி நாடகம்,
3: நாட்டிய நாடகம்,
2: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
3: மாயாஜாலம்,
2: புராணக் கதைகள்,
3: பொம்மலாட்டம்,
2: தோல்பாவை கூத்து

0: மற்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
0: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
1: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
0: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
1: தொடர்புக்கு
0: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301, 2வது தளம், சூச்சனா பவன், எண் 4 கீழ் 1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
1: தொலைபேசி எண் 0442251549.
0: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
2: ஆகஸ்ட் 18
3: உங்களின் நினைவிற்காக 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் இன்று பிற்பகல் 2:30 சேர்த்து வைத்த செல்வம். காந்தியடிகளின் சர்வோதயமும் வள்ளலார் நெறியும். திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் வழங்கும் உரை. நிகழ்ச்சி எமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு எமது டெல்லி நிலையத்திலிருந்து.
4: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Rajya Sabha to take up public examinations prevention of unfair means amendment bill 2026 to make the law more stringent for paper leak offenders. Proceedings in Lok Sabha disrupted amid opposition ruckus over various issues. Supreme Court asked Centre to preserve the ammunition log of RAF used during students' protest in Delhi. Polling underway for by-elections in 3 assembly constituencies in Bihar, Gujarat and Madhya Pradesh. Red alert for heavy to extremely heavy rainfall for Maharashtra, Telangana, Vidarbha and West Madhya Pradesh. And Indian men's team storm into semi-finals of squash junior team championships in Canada. The Rajya Sabha has taken up the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 for consideration and passing. Minister of State for Personnel, Public Grievances and Pensions, Dr. Jitendra Singh, will move the bill this afternoon. When the House met at 11 a.m, the Chairman C.P. Radhakrishnan took up 0 hour. The Chairman said he has admitted the notice received from Dr. Jitendra Singh to move the bill. He said the copy of the bill has been circulated to the members so that they can move amendments. The bill was passed by the Lok Sabha yesterday. We have more from our correspondent.
5: The new legislation will further strengthen the legal framework for preventing examination-related malpractices, including question paper leaks, impersonation and organized cheating, while ensuring swift investigation, speedy trial and timely disposal of cases. The bill seeks to uphold the integrity, fairness and transparency of public examinations and protect the interest of deserving and meritorious candidates. The bill was passed by the Lok Sabha yesterday after nearly 2 days of deliberations spanning around 10 hours. It incorporates several stringent provisions to deter examination-related malpractices. Those found guilty may face imprisonment of up to 10 years, a fine up to 10 crore rupees, and confiscation of property. To ensure a speedy disposal of cases, the bill provides for the establishment of a special fast-track courts where hearings will be conducted on a day-to-day basis. The bill mandates completion of investigation within 2 months and completion of trial within 3 months from the date of filing of charges. Ensuring expeditious disposal of such cases. With Dipendra, this is Anand Kumar for Akashvani News, Delhi.
4: We now take you over to live to the Rajya Sabha proceedings.
6: An extension of the 2024 Prevention of Unfair Means Bill, which is now an act. The earlier bill and the present amendment are the first of its kind in the history of independent India. And directly inspired by the deep sense of sensitivity and concern that Prime Minister Modi ji has time and again expressed for the

0: வானொலி நாடக விழா 2026.
1: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில் இன்றிரவு 8:30
0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னமன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்
1: வானொலி நாடக விழாவில் நிறைவாக நாளை இரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்
0: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக
1: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் 8:30 கேட்டு மகிழலாம்.
2: நேரம் இப்போது 2:30 இருபது நொடி. திரைகானத்தில் அடுத்து வருவது ஸ்ரீனிவாஸ் சுஜாதா ஆகியோர் பாடியிருக்கும் பாடல். பாடலின் படம் 5 ஸ்டார்.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராணக் கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர், தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301, 2வது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 0442915549.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
2: ஆகஸ்ட் 18 தேதி.

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: திரைக்காணத்தில் நிறைவாக வருவது ராஜா. இந்த படத்திற்காக ஹரிஹரன், மகாலட்சுமி.

இந்த அலைவரிசையில் மீண்டும் திரைப்பட பாடல்கள். மாலை 5:30 திரை கானத்தில் அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் இப்போது 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியுள்ளது. அதிக அளவான மழை நீலகிரி மாவட்டம் மேல்பவானியில் 59 மில்லிமீட்டர் பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுச்சேரியில் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. மிக அதிக அளவான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.6 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதிகளில் உதகமண்டலம் பகுதியில் 12.8 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அதிக அளவு வெப்பநிலை நீலகிரி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக அதிகரித்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும். நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கலர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு சின்கோனா, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி தேவாலா, சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர் ஆகிய பகுதிகளில் 4 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு ஊத்து, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை சிறுவாணி அடிவாரம் உபாசி, நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் ஆகிய பகுதிகளில் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், தேனி மாவட்டம் பெரியார், தேக்கடி, நீலகிரி பார்வுட், சென்னை பள்ளிக்கரணை, வடபழனி, அடையாறு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ஆலந்தூர், மீனம்பாக்கம், சைதாப்பேட்டை மேலும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், வடதமிழக மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். இன்றும் நாளையும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, டெல்டா மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளையும் நாளை மறுநாளும் நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. கொடைக்கானல் பகுதிக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை சில இடங்களில் பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். சென்னையில் நாளை அதிக அளவு வெப்பநிலையாக 36 முதல் 37 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவாக 26 முதல்

0: வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.

ஆகாஷ்வாணி மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவடைகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். இப்போது நேரம் 3:15. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.

உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோ ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. தொடக்கமாக குரளமுதம் கேட்போமா?

0: அறம் தரும் செயலும் அதற்கான பொருள் தேடலும் மற்ற கடமைகளும் மனைவியின் ஏவல் கேட்டு நடப்பவர்களிடத்தில் இல்லை. குறள் எண் 909 அதிகாரம் பெண்வழி சேரல்.
1: அறவினையும் மான்ற பொருளும் பிறவினையும் பெண்ணேவல் செய்வார் கண்ணில்.
0: அறம் தரும் செயலும் அதற்கான பொருள் தேடலும் மற்ற கடமைகளும் மனைவியின் ஏவல் கேட்டு நடப்பவர்களிடத்தில் இல்லை. குறள் எண் 909 அதிகாரம் பெண்

0: ஒளிச்சேரல்
1: குரல் அமுதம் இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகானம் ஒலிக்கும் நேரம் இது. முதல் பாடல் எங்கேயும் எப்போதும் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் விஜய் பிரகாஷ், ராணினா.

0: வானொலி நாடக விழா 2026.
1: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில் இன்றிரவு 8:30
0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
1: வானொலி நாடக விழாவில் நிறைவாக நாளை இரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்.
0: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக
1: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் 8:30 கேட்டு மகிழலாம்.
0: ஒலிக்கும் இந்த பாடல் இடம்பெற்ற படம் கோ. பாடலை பாடியிருப்போர் கார்த்திக் குழுவினர்.

மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து ராஜபாட்டை படத்திற்காக ஒலிப்பது ஹரிச்சரன் குரல்.

0: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: திரைக்காலத்தின் நிறைவாக பொல்லாதவன் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், யோகி பி.

0: ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. மீண்டும் திரைகானம் ஒலிக்கும் நேரம் இன்று மாலை 6:40. அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் இப்போது 6:00. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்,
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை

0: இன்றைய பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை, 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜெய சுரேகா, 7:25 பண்ணைச் செய்தி, 7:30 உழவர் உலகம் தீவன தயாரிப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ரூபா நந்தினி அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகானம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல், 8:30 வானொலி நாடக விழா. இதில் தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம், எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ். நாடகத்தில் பங்கேற்றோர் எல் சுப்பிரமணியன், ஆர் நினோர் நிரோமிலா, ஆர் பி கே கந்தன், ஏ கிருஷ்ணன், ஜி சங்கீதா ஆகியோர். அமைப்பில் உதவி எம் சின்னதுரை, அமைப்பு கே காளிமுத்து. 9:15 திரைகானம், 9:30 நாடக மலர். இதில் நல்ல மனம் நாடகமிடம் பெறும் எழுத்தாக்கம் பா முருகேசன் அவர்கள். பங்கேற்போர் எஸ் ஜெகசண்முகம், கே ரவிக்குமார், ஷர்மிளா நசீர், ஆர் விஜயலட்சுமி, ஆர் சிவகாமி, மயிலாடுதுறைத்தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நாளை நிகழ்ச்சிகள் மத்தியாலை 720 கிலோஹெட்ஸில், நாளை காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உடவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை, இதில் காந்தி அஞ்சலி. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 என்ற ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தங்கச்சி கோ சுவாமிநாதன். 7:45 நகர்வலத்தில் வாழ்க்கை கல்வி அளிப்போம் எஸ் விஜயா எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 9:00 அரங்கிசையில் சோழவரம் என் வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வர இசை, வேலூர் SMS ஜெகநாதன் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சியை 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 11:00 இலக்கியம் பேசுவோம் கதையின் நாயகிகள் நேர்முகத்தின் முதல் பகுதி. பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன். பகல் 12:10 சங்கீத சாரல், ஆர் திவ்யா அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் விவசாயத்துறையில் டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பை உருவாக்கும் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, 2:35 சேர்ந்திசை பாடல் பயிற்சி. இதில் இடம்பெறுவது உரிய மொழி பாடல், எழுதியவர் கே சி பாணிக்கிரகி, இசை அக்ஷய்குமார் மொஹந்தி. மாலை 6:40 மனதில் நின்றவை, 7:10 தர்மபுரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் தண்டபாணி. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிமானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 25.3 டிகிரி செல்சியஸ், ஈரப்பதம் 64%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிமானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 26.5 டிகிரி செல்சியஸ், ஈரப்பதம் 86%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். நகரின் சில இடங்களில் இன்று மாலை அல்லது இரவில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
2: This is Akashvani. The news read by Abhishek Mukhopadhyay. The Parliament has passed the Prevention of Insults to National Honour Amendment Bill 2026, with the Lok Sabha approving it today. The Rajya Sabha passed the legislation yesterday. The law will further amend the Prevention of Insults to National Honour Act 1971. The legislation seeks to give Vande Mataram the same statutory protection as the national anthem, Jana Gana Mana, and make the insult to the national song a criminal.

0: வந்தியத்தேவன் திடுக்கிட்டு கண் விழித்தான். நாலாபுறமும் பார்த்து விழித்தான். பள்ளிப்படை சுவரில் சாய்ந்தபடியே சிறிது நேரம் தான் கண்ணயர்ந்து விட்டதாக அறிந்து கொண்டான். அந்த அரை தூக்கத்தில் கண்ட பயங்கரமான கனவை மறுபடி நினைத்து பார்த்தான். கனவுதானா அது? இல்லை, உடுக்கின் முழக்கத்துக்கு இணங்க தேவராளன் பாடிய பாடலில் போர்க்களத்தை பற்றி செய்த வர்ணனைதான் அப்படி அவன் மனக்கண் முன் தோன்றியிருக்க வேண்டும். அந்த சமயம் தேவராளன் பாண்டியர் படைக்கு முன்னால் பல்லவரும் கங்கரும் தோற்று ஓடியதை பற்றி பாடிக்கொண்டிருந்தான். அதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் சிரித்த களிச்சிரிப்புதான் அப்படி அநேகாயிரம் பேய்களின் சிரிப்பைப் போல ஒலித்து வந்தியத்தேவனை திடுக்கிட்டு கண்விழிக்கச் செய்திருக்க வேண்டும். உடுக்கு முழக்கம் திடீரென்று நின்றது. தேவராளனும் பாட்டை உடனே நிறுத்தினான். சற்று தூரத்தில் ஒரு தீவர்த்தி வெளிச்சம் தெரிந்தது. அது நெருங்கி நெருங்கி வந்தது. தீவர்த்தி வெளிச்சத்தை தொடர்ந்து ஒரு பல்லக்கு வந்தது. பல்லக்கை சுமந்து வந்தவர்கள் அதை கீழே இறக்கி வைத்தார்கள். பல்லக்கின் திரைகள் விலகின. உள்ளே இருந்து ஒரு ஸ்திரீ வெளியில் வந்தாள். ஆம், அவள் பழுவூர் ராணி நந்தினிதான். ஆனால் முந்தடவைகளில் வந்தியத்தேவன் பார்த்தபோது அவள் சர்வாலங்கார பூஷிதையான மோகினியாக விளங்கினாள். இப்போது தலைவிரி கோலமான உக்ர துர்காதேவியாக காட்சி தந்தாள். அவளை இந்த தோற்றத்தில் பார்த்த வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் ஒரு திகில் தோன்றியது. அவன் உடம்பில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. நந்தினி பல்லக்கிலிருந்து இறங்கியதும் சிம்மாசனத்தில் வீற்றிருந்த சிறுவனை பார்த்தாள். அவனையே பார்த்த வண்ணம் நடந்து வந்தாள். சிறுவனும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். மற்ற அனைவரும் அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். சிறுவனை பாழும் மண்டபத்துக்கு தேடி ஓடி வந்த ஸ்திரீ, அவனால் அம்மா என்று அழைக்கப்பட்டவள், சிம்மாசனத்துக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தாள். நந்தினி சிறுவன் அருகில் வந்ததும் தன் இருகரங்களையும் நீட்டினாள். சிறுவன் அவளையும் தனக்கு பின்னால் நின்ற ஸ்திரீயையும் மாறி மாறி பார்த்தான். நீதானே என் அம்மா? இவள் இல்லையே என்று கேட்டான். ஆம் கண்மணி, இவள் ஏன் என்னுடைய அம்மா என்று சொல்லிக் கொள்ளுகிறாள்? அவள் உன்னை வளர்த்த தாய். நீ ஏன் என்னை வளர்க்கவில்லை? ஏன் உன்னுடன் என்னை வைத்துக் கொள்ளவில்லை? இவள் எதற்காக என்னை எங்கேயோ மலை குகையில் ஒளித்து வைத்துக் கொண்டிருக்கிறாள்? கண்மணி, உன் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான். உன் தந்தையை கொண்டவர்களை பழிக்கு பழி வாங்குவதற்காகத்தான். ஆமாம், அது எனக்கு தெரியும் என்று சிறுவன் எழுந்து நந்தினியை அணுகினான். நந்தினி அவனை தன் இரு கரங்களாலும் அணைத்து கொண்டாள். உச்சி முகந்தாள். சிறுவனும் அவளை கெட்டியாக பிடித்து கட்டி கொண்டான். மறுபடியும் அவள் தன்னை விட்டு போகாமல் இருக்கும் பொருட்டு அவன் அப்படி பிடித்து கொண்டான் போலும். ஆயினும் இந்த காட்சி நீடித்திருக்கவில்லை. அவனுடைய பிஞ்சு கரங்களை நந்தினி பலவந்தமாக எடுத்து தன்னை விடுவித்துக் கொண்டாள். சிறுவனை சிம்மாசனத்தில் உட்கார வைத்தாள். மீண்டும் பல்லக்கின் அருகில் சென்றாள். அதன் உள்ளிருந்து நாம் முன் பார்த்திருக்கும் வாளை எடுத்து கொண்டாள். பல்லக்கு தூக்கி வந்தவர்களை பார்த்து ஏதோ சமிக்ஞை செய்தாள். அவர்கள் பல்லக்கை தூக்கி கொண்டு சற்று தூரத்தில் போய் மறைவாக உட்கார்ந்து கொண்டார்கள். நந்தினி மீண்டும் சிம்மாசனத்தின் அருகில் வந்தாள். கத்தியை அந்த சிம்மாசனத்தின் மீது குறுக்காக வைத்தாள். சிறுவன் அதை அடங்க ஆர்வத்துடன் பார்த்து கொண்டே, நான் இதை கையில் எடுக்கலாமா என்று கேட்டான். சற்று பொறு என் கண்மணி என்றாள் நந்தினி. பிறகு ரவிதாசன் முதலியவர்களையும் வரிசை கிரமமாக உற்று பார்த்தாள். சபதம் எடுத்துக் கொண்டவர்களைத் தவிர இங்கு வேறு யாரும் இல்லையே என்று கேட்டாள்.
1: இல்லை தேவி
0: என்றான் சோமன் சாம்பவன். ரவிதாசனை பார்த்து நந்தினி சேனாதிபதி என்று ஆரம்பித்தாள். ரவிதாசன் சிரித்தான். இன்றைக்கு உமக்கு சிரிப்பாக இருக்கிறது. அடுத்த மாதம் இந்த நாளில் எப்படி இருக்குமோ யார் கண்டது?
1: தேவி, அந்த நல்ல நாள் எப்போது வரப்போகிறது என்று எத்தனையோ காலமாக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம்.
0: ஐயா, நாமோ ஒரு சிலர். நம் சக்கரவர்த்தி சின்னஞ்சிறு குழந்தை. சோழராஜ்யம் மகத்தானது. சோழர்களின் சேனாபலம் அளவற்றது. நாம் அவசரப்பட்டிருந்தோமானால் அடியோடு காரியம் கெட்டுப்போயிருக்கும். பொறுமையாக இருந்ததினால் இப்போது காரிய சித்தி அடையும் வேளை நெருங்கியிருக்கிறது. ரவிதாசரே, நீர் ஏதாவது சொல்ல

0: வேண்டியிருக்கிறதா? இங்குள்ள வேறு யாரேனும் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கிறதா?
1: ரவிதாசன் அங்கே இருந்தவர்களின் முகங்களை வரிசையாக பார்த்து கொண்டு வந்தான். அனைவரும் மௌனவிரதம் கொண்டவர்களாக காணப்பட்டார்கள்.
2: தேவி, நாங்கள் சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை. தாங்கள்தான் சொல்ல வேண்டும். சபதம் நிறைவேறும் வேளை நெருங்கிவிட்டது என்றீர்கள். எங்கே, எப்படி, யார் மூலமாக நிறைவேறப் போகிறது என்று சொல்லி அருள வேண்டும் என்றான்.
0: ஆகட்டும், அதை சொல்வதற்காகவே இங்கு வந்தேன். அதற்காகவே உங்கள் எல்லோரையும் இங்கே தவறாமல் வரச் சொன்னேன். நம்முடைய சக்கரவர்த்தியையும் அழைத்து வரச் செய்தேன் என்றாள் நந்தினி.
1: சிம்மாசனத்தில் வீற்றிருந்த சிறுவன் உள்பட அனைவரும் நந்தினியின் முகத்தையே உற்று நோக்கிக் கொண்டிருந்தார்கள்.
0: அவள் மேலும் கூறினாள், உங்களில் சிலர் அவசரப்பட்டீர்கள். நாம் எடுத்துக்கொண்ட சபதத்தை மறந்துவிட்டேனோ என்று சிலர் சந்தேகப்பட்டீர்கள். அந்த சந்தேகம் அடாதது. மறவாமல் நினைவு வைத்துக் கொள்ள உங்கள் எல்லோரைக் காட்டிலும் எனக்குத்தான் காரணம் அதிகம் உண்டு. இல்லை, நான் மறக்கவில்லை. சென்ற 3 ஆண்டுகளாக அல்லும் பகலும் அனவரதமும் நான் வேறு எதைப்பற்றியும் சிந்தித்ததில்லை. நாம் எடுத்துக்கொண்டு சபதத்தின்படி பழிவாங்குவதற்கு சமய சந்தர்ப்பங்களையும் தந்திர உபாயங்களையும் தவிர வேறு எதையும் பற்றி நான் எண்ணியதில்லை. எங்கே சென்றாலும், என்ன காரியம் செய்தாலும், யாரிடம் பேசினாலும் நமது நோக்கம் நிறைவேறுவதற்கு அதனால் உபயோகம் உண்டா என்பதைத் தவிர வேறு எந்த நினைவும் எனக்கில்லை. சமய சந்தர்ப்பங்கள் இப்போது கூடியிருக்கின்றன. சோழ நாட்டுச் சிற்றரசர்களும் பெருந்தர அதிகாரிகளும் இரு பிரிவாகப் பிரிந்திருக்கிறார்கள். பழுவேட்டரையர், சம்புவரையர் முதலானோர் மதுராந்தகனுக்கு பட்டம் கட்ட முடிவு செய்து விட்டார்கள். கொடும்பாளூர் பூதி விக்ரமகேசரியும் திருக்கோவலூர் மலையமானும் அதற்கு விரோதமாயிருக்கிறார்கள். பூதி விக்ரமகேசரி தென் திசை சைன்யத்துடன் தஞ்சை நோக்கி வருவதாக கேள்விப்படுகிறேன். திருக்கோவலூர் மலையமான் படை திரட்டி வருவதாகவும் அறிகிறேன். இரு தரப்பாருக்கும் எந்த நிமிஷமும் யுத்தம் மூளலாம்.
2: தேவி, அப்படி யுத்தம் மூளாதிருப்பதற்கு தாங்கள் பெருமுயற்சி செய்து வருவதாக கேள்வியுறுகிறோம். கடம்பூர் சம்புவரையன் மாளிகையில் சமரசப் பேச்சு நடக்கப் போவதாக அறிகிறோம்.
0: ஆமாம், அந்த ஏற்பாடு செய்திருப்பது நானேதான். ஆனால் என்ன காரணத்திற்காக என்று உங்களால் ஊகிக்க முடியவில்லையா?
2: முடியவில்லை ராணி. ஒரு பெண் உள்ளத்தின் ஆழத்தை கண்டுபிடிக்க சர்வேஸ்வரனால் கூட முடியாது என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எங்களால் எப்படி முடியும்?
0: அது உங்களால் முடியாத காரியம்தான். நான் சொல்லுகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய சபதம் நிறைவேறுவதற்கு முன்னால் சோழ ராஜ்யத்தில் இந்த உள்நாட்டு சண்டை மூண்டால் அதன் விளைவு என்னாகும் என்று சொல்ல முடியாது. சுந்தர சோழன் இன்னும் உயிரோடு இருக்கிறான். அன்பில் பிரம்மராயன் ஒருவனும் இருக்கிறான். இவர்கள் தலையிட்டு இரு கட்சிக்காரர்களையும் அடக்கி விடுவார்கள். அல்லது ஒரு கட்சி தோற்று இன்னொரு கட்சி வலுத்து விட்டாலும் நமது நோக்கம் நிறைவேறுவது அசாத்தியமாகிவிடும். அதற்காகவே இந்த சமாதான பேச்சை இப்போது தொடங்கியிருக்கிறேன். சண்டை உண்மையாக மூளுவதற்குள்ளே நம் நோக்கத்தை நிறைவேற்றிவிட வேண்டும். அப்படி நிறைவேற்றிய பிறகு சோழ ராஜ்யத்து சிற்றரசர்களுக்குள் மூளும் சண்டைக்கு முடிவே இராது. ஒரு கட்சியாரும் சர்வநாசம் அடையும் வரையில் சண்டை நடந்து கொண்டே இருக்கும். இப்போது தெரிகிறதா, சமாதான பேச்சு தொடங்கியதன் காரணம்? இதை கேட்டதும் அங்கே சூழ்ந்து நின்றவர்கள் எல்லோருடைய முகங்களிலும் வியப்புக்கும் உற்சாகத்துக்கும் அறிகுறிகள் காணப்பட்டன. பழுவூர் இளையராணியின் மதிநுட்பத்தை வியந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் மெல்லிய குரலில் பேசிக் கொண்டார்கள்.
1: ரவிதாசனுக்கும் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை.
2: தேவி, தங்களுடைய அபூர்வமான முன்யோசனை திறனை வியக்கிறோம். சமாதான பேச்சின் கருத்தை அறிந்து கொண்டோம். ஆனால் சபதம் நிறைவேறும் நாள் நெருங்கிவிட்டது என்கிறீர்கள். அதை நடத்துவது யார், எப்படி, எப்போது என்றான்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: முல்லை ஆற்றங்கரையிலே திடீர்னு தோன்றின தேவராளனுக்கும் வந்தியத்தேவனுக்கும் இடையே நடந்த உரையாடலை நினைவு கூர்வோம். உங்களுடைய ரகசியங்களை நடுக்கடலில் என்னிடம் சொல்லியிருக்கிறீர்கள். அவற்றில் எவ்வளவு உண்மை, எவ்வளவு கற்பனை என்பதும் எனக்கு தெரியாது. ஆனாலும் அந்த ரகசியங்களை நான் மறந்துவிட தீர்மானித்து விட்டேன். யாரிடமும் சொல்லப் போவதில்லை. இப்படி சொல்லிட்டு நகர பார்த்தான் வல்லவரையன். இதை கேட்ட

0: தேவராளன், அதை பற்றி நானும் கவலைப்படவில்லை. எப்போது நீ அந்த ரகசியங்களை யாரிடமாவது சொல்லலாம் என்று நினைக்கிறாயோ அப்போது உன் நாக்கு துண்டிக்கப்படும். இப்படி கடுமையாக எச்சரிக்கை செய்தான். அதாவது சொல்லணும்னு நினைச்ச கணமே பேசும் சக்தியை இழந்துடுவானாம். இப்ப திருப்புறம்பயம் பள்ளிப்படையின் ஒரு பக்கத்து சுவர் ஓரமாக வந்தியத்தேவனை நிறுத்திட்டு ரவிதாசன் மிரட்டுறான். உன்னை கூப்பிட வேண்டிய சமயத்தில் கூப்பிடுகிறோம், தப்பித்துச் செல்லலாம் என்று கனவு காணாதே. பழக்கப்பட்டவர்களை தவிர வேறு யாரும் இக்காட்டுக்குள் வரவும் முடியாது, வெளியேறவும் முடியாது. அப்படி வெளியேற முயன்றால் நிச்சயம் உயிரை இழப்பாய். வந்தியத்தேவனுக்கு பேச்சும் முக்கியம், உயிரும் முக்கியம். இந்த ரெண்டு பேருடைய மிரட்டல்களின் பின்னால ஒளிஞ்சிருக்கிற அச்சம் எத்தகையதுன்னு அவனுக்கு தெரியும். மேலும் எதிர்பாராத வகையில இங்க வந்து சேர்ந்துட்ட பிறகு நடக்க போற நாடகத்தை பார்க்காம எதுக்கு தப்பி ஓடணும்? நாடகக்களம் பகைவனின் பள்ளிப்படையை ஒட்டிய காடு. வேளை இரவின் இரண்டாம் ஜாமம். மங்கின ஒளியில நடிப்பு வீரபாண்டியனின் ஆபத்துதவிகள். முன்னிலை 4 வயது கொண்ட குட்டி சக்கரவர்த்தி. கடம்பூரில் ஒற்று வேலை பார்க்குற இடும்பன்காரி உடுக்கு. வேலை நாட்டம் ஆடி ஆவேசமாக பேசின தேவராளன் பாட்டு. முந்தைய காட்சிகளில் அணிமணிகள் பூண்டு மோகினியாக வந்த நந்தினி இப்போ தலைவிரி கோலமாக காணப்படுறா. தனக்கு ஒரே ஒரு சூச்சகமாக இருப்பதாக சொன்ன வாள் அவ கையில். பெண்ணே, நினைவில் வைத்திருக்க வேண்டிய சில சம்பவங்களை மறந்து விட்டாய் போல இருக்கிறது. இப்படின்னும் வந்தியத்தேவனை பற்றி, அந்த வாலிப வழிப்போக்கன் இங்கு எதற்காக வந்தான்? அவனிடம் இவ்வளவு நேரம் என்ன சல்லாபம் செய்து கொண்டிருந்தாய்? இப்படின்னும் அன்னைக்கு வெறிகொண்டு கத்தின மந்திரவாதி ரவிதாசனுக்கு எப்படி பதிலடி கொடுக்கிறா பாருங்க. சபதத்தை மறந்து விட்டேனோ என்றும் சிலர் சந்தேகப்பட்டீர்கள். அந்த சந்தேகம் அடாதது. எங்கே சென்றாலும், என்ன காரியம் செய்தாலும், யாரிடம் பேசினாலும் அதனால் உபயோகம் உண்டா என்பதை தவிர வேறு நினைவு எனக்கு இல்லை.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: வானொலி நாடக விழா 2026.
3: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில் இன்றிரவு 8:30
2: ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
3: வானொலி நாடக விழாவில் நிறைவாக நாளை இரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்.
2: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக
3: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் 8:30 கேட்டு மகிழலாம்.
2: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல். கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில் படம் ஆத்மா.

0: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: ஹர் ஹர் சூரியகர்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதாவுக்கு இன்று நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டை படிப்படியாக அதிகரிப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு காவிரியில் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3,500

கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 7 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. சீன தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் தேசிய கௌரவ அடையாள பாதுகாப்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் கிடைத்துள்ளது. மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட இம்மசோதா மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. அவையில் இம்மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய், ஜனகணமன தேசிய கீதத்திற்கு அளிக்கப்பட்டுள்ள சட்டப்பூர்வ பாதுகாப்பை வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கும் அளிக்கும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வந்தே மாதரம் பாடலை அவமதிக்கும் செயலில் ஈடுபடுவோருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க இம்மசோதா வகை செய்வதாக அவர் கூறினார்.

0: வீதத்திற்கு அளிக்கப்பட்டுள்ள சட்டப்பூர்வ பாதுகாப்பை வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கும் அளிக்கும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வந்தே மாதரம் பாடலை அவமதிக்கும் செயலில் ஈடுபடுவோருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க இம்மசோதா வகை செய்வதாக அவர் கூறினார். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி இம்மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த மசோதா நாட்டு மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக அவர் கூறினார். இம்மசோதா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிஜேபி உறுப்பினர் திரு சம்பித் பத்ரா தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். பின்னர் விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய், நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தையும் தேசத்தின் அடையாளத்தையும் சுதந்திர போராட்ட தத்துவங்களையும் பாதுகாக்கும் வகையில் இந்த சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 1947 ஆகஸ்ட் 15 நாட்டின் சுதந்திர திருநாளில் முதல் முறையாக அகில இந்திய வானொலியில் வந்தே மாதர பாடலை ஒலிபரப்ப சர்தார் வல்லபாய் பட்டேல் நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். எத்தனால் பயன்பாட்டை படிப்படியாக கொண்டுவரும் முயற்சியாக மத்திய அரசு 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை அறிமுகம் செய்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எத்தனால் உற்பத்தியை அதிகரிக்கவும் அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்யவும் நீண்டகால தேவையை பூர்த்தி செய்யவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்தும் வகையில் வாகன என்ஜின்களை மாற்றியமைப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் நீண்டகால எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யவும் அதிக அளவு கச்சா எண்ணெய் இறக்குமதியை சார்ந்திருக்கும் நிலையை மாற்றுவதற்கும் எத்தனால் எரிபொருள் உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய இந்தியாவில் நீடித்த வளர்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 1,12,00,000 குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு வி சோமன்னா தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், தமிழகத்தில் 12 ஆண்டுகளில் 91,00,000 கூடுதல் குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்திற்கு இம்மாதம் 18 வரை 2,73,00,000 குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊரகப் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்கு 14% குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஜல்ஜீவன் திட்டம் 2028 டிசம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சோமன்னா குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் திரு ஹல்தார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை ஏற்று 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3,500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று ஆணையத்தின் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தமிழக நீர்வளத்துறை செயலர் திரு சத்யபிரத சாஹூ, காவிரி தொழில்நுட்பக் குழு தலைவர் திரு சுப்பிரமணியன் ஆகியோர் சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழகத்தில் எல்னினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 7 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள மாநில அரசின் செய்திக்குறிப்பில், மாநிலத்தின் மழைப்பொழிவு மற்றும் வறட்சி நிலவரங்களை தொடர்ந்து கண்காணிப்பது, பாதிக்கப்பட்ட பகுதிகளை அடையாளம் கண்டு முன்னெச்சரிக்கை அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்கும் பணியையும் இக்குழு மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தால் உருவாகக்கூடிய பேரிடர்களை எதிர்கொள்ள மாநில அரசின் தயார் நிலையை மேம்படுத்துவதற்கான பணிகளை இந்த குழு மேற்கொள்ளும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்குழு அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநில அரசு முன்னெச்சரிக்கை மற்றும் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர் எஸ் கண்மணி, பேராசிரியர் பாலாஜி நரசிம்மன், திரு அறிவுடை நம்பி அப்பாதுரை, பேராசிரியர் ரமேஷ் ராமச்சந்திரன், டாக்டர் ஆர் வெங்கடேசன், டாக்டர் ஜே கே பேட்டர்சன் எட்வர்ட், திரு பிரதீப் ஜான் ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய்

0: ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் வசூலிக்கப்படும் கட்டணங்களை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் கல்வியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் நடப்பாண்டில் மாணவர் சேர்க்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக கூறினார். அரசு தொடக்க பள்ளிகளில் பெற்றோர் ஆர்வத்துடன் தங்களது குழந்தைகளை சேர்த்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். 6 வகுப்பு முதலே கணினி அறிவியல் பாடத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கற்றலுக்கு ஏற்ற சூழலை பள்ளிகளில் ஏற்படுத்தவும், சுற்றுப்புற தூய்மையை பராமரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து வடக்கு கேரளா வரை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். வேலூர் மாவட்டம் சின்ன அல்லாபுரத்தில் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் கட்டப்பட்ட 87 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கூடுதல் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று திறந்து வைத்தார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டுக்கான இளநிலை கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளுக்கான தர வரிசைப் பட்டியலை மாநில அமைச்சர் திருமதி கமலி வெளியிட்டார். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விரிவாக்கம் செய்யப்பட்ட இரத்த சுத்திகரிப்பு மையத்தை ஆட்சியர் திருமதி மிருணாலினி திறந்து வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் சக வீரரான தருண் மனேபள்ளியை வென்றார். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவுக்கு இன்று நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டை படிப்படியாக அதிகரிப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு காவிரியில் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 7 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது மனதில் நின்றவை. தொட்டி ஜெயா திரைப்படத்திற்காக கார்த்திக், அனுராதா ஸ்ரீராம், பாம்பே ஜெயஸ்ரீ பாடியிருக்கும் பாடல்.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது மனதில் நின்றவை நிகழ்ச்சி. நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகானம் கேட்போமா? முதலில் அன்பே சிவம் படத்திற்காக விஜய் பிரகாஷ் சாதனா சர்க்கம் பாடியுள்ள பாடல்.

0: வானொலி நாடக விழா 2026.
1: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில் இன்றிரவு 8:30
0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னமன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
1: வானொலி நாடக விழாவில் நிறைவாக நாளை இரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்.
0: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக
1: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் 8:30 கேட்டு மகிழலாம்.
2: நேயர்களே, திரைக்காலத்தில் அடுத்து குரு படத்திற்காக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலை கேட்போமா?

0: இதுவரை திரைகானம் ஒலிவிழா வர கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜே சுரேகா.
1: இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் இந்தியாவின் கடல்சார் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில் சூழல் அமைப்பை வலுப்படுத்துவதில் ஒரு முக்கிய மைல்கல்லாக சென்னை அடுத்த செம்மஞ்சேரியில் அமைந்துள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் புத்தொழில் துணை முனைவோர் முடக்கி அமைப்பு தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் மாலினி சங்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். புதியதாக நிறுவப்பட்ட கடல்சார் புத்தாக்க மையம் மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் மத்தியில் கடல்சார் புத்தாக்கம் தொழில் முனைவு மற்றும் நிறுவன மேம்பாடு வளர்ப்பதற்கான ஒரு பிரத்யேக தளமாக வடிவமைக்கப்பட்டது. இந்த முயற்சியானது புத்தொழில் நிறுவனங்களை ஆதரிப்பது, தொழில்துறை சவால்களுக்கு புதுமையான தீர்வுகளை ஊக்குவிப்பது மற்றும் மாலுமிகள், துறைமுக வல்லுநர்கள், தொழில்துறை கூட்டாளிகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி அமைப்புகளிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு துடிப்பான சூழல் அமைப்பை உருவாக்கும் நோக்கமாக கொண்டு செயல்பட்டது. மேலும் கூட்டத்தில் உரையாற்றிய இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் மாலினி சங்கர் அவர்கள் கடல்சார் துறையில் புத்தாக்கம் மற்றும் தொழில் முனையும் கலாச்சாரத்தை வளர்ப்பதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். மேலும் இளம் கண்டுபிடிப்பாளர்களுக்கு கடல்சார் தொழில் துறைகளுக்கான மாற்றத்தை உருவாக்கும் தீர்வுகளை உருவாக்க அதிகாரம் அளிப்பதோடு உலக அளவில் கடல்சார் தலைவராக உருவெடுக்கும்

0: இந்தியாவின் தொலைநோக்கு பார்வைக்கு பங்களிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். எதிர்காலத்திற்கு தயாரான கடல்சார் புத்தொழில் நிறுவனங்களை உருவாக்குவதற்கும் தொழில் கூட்டமைப்புகளை வளர்ப்பதற்கும் ஆராய்ச்சி சார்ந்த புத்தாக்கத்தை ஊக்குவிப்பதற்கும் இது ஒரு முன்னெடுப்பாக அமைந்துள்ளது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் IMU நிர்வாக குழு உறுப்பினர்கள், பேராசிரியர்கள், பணியாளர்கள், மாணவர்கள், கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகள், தொழில்துறை தலைவர்கள், புத்தொழில் நிறுவனங்களின் நிறுவனர்கள் கலந்து கொண்டனர். அலையாத்தி காடுகளை உருவாக்குவதில் இந்தியாவை விட சீனாதான் அதிக முக்கியத்துவம் காட்டுகின்றது என IIPM இயக்குனர் செந்தில் விநாயகம் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கோவளம் ஊராட்சியில் உள்ள கழிமுக சதுப்பு நில பகுதியில் அலையாத்தி மரக்கன்றுகள் நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சதுப்பு நில காடுகள் உருவாக்கும் மரக்கன்றுகள் நடப்பட்டு கடலோர சுற்றுச்சூழல் மீட்பு மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான இயற்கை பங்கு திறனை மேம்படுத்தும் முயற்சியை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம், தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம், ஓஷன் சயின்ஸ் ஆஃப் இந்தியா, சென்னை கிளை மற்றும் SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகம், சிவில் பொறியியல் துறை ஆகியவற்றின் சார்பில் இணைந்து நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினராக டாக்டர் செந்தில் விநாயகம் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இயக்குனர், மரக்கன்றுகள் வளர்ச்சி மற்றும் கழிவு நீரின் உயிர் வாழ்வு விகிதத்தை அதிகரிக்கவும் நோக்கில் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களின் செயல்பாடு மேம்படுத்தும் உயிரியல் நுட்பத்தை பயன்படுத்தப்பட்டு சுற்றுச்சூழல் மீட்பதற்கான முயற்சியை மேலும் வலுப்படுத்தப்பட்டது. மேலும் அலையாத்தி காடுகளின் பயன்கள் நம் இந்திய மக்களை விட சைனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் மக்கள் அதிகம் தெரிந்து வைத்துள்ளனர். இதனால்தான் சீனா அதிக அலையாத்தி காடுகள் உருவாக்குதல் மும்முரம் காட்டுகிறது என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள், தன் ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர். செங்கல்பட்டு அடுத்த காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் 79வது ஆண்டு சர்வதேச நீச்சல் போட்டி நடைபெற்றன. இப்போட்டியில் தமிழ்நாடு, தெலுங்கானா, ஹரியானா, குஜராத், பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் என 30க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து 472 காவல்துறையினர், ரயில்வே துறையினர் என பல்வேறு துறையினர் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். இப்போட்டியினை துவக்கி வைத்த தமிழ்நாடு ஸ்விம்மிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தலைவர் RN ஜெயபிரகாஷ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். காவல்துறை, ரயில்வே துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலிருந்து 30 மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் செங்கல்பட்டு சார் ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வரை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு ஆட்சியர் எம் வீரப்பன் கலந்து கொண்டு கொடியசைத்து இப்பேரணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பெண்களின் இளம் வயது திருமணத்தை தவிர்க்க வேண்டும் எனவும், சிறு வயதில் மகப்பேர் தவிர்க்க வேண்டும், முதல் குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் முறையான இடைவெளி வேண்டும் எனவும், பெண் கல்வியை மென்மேலும் ஊக்குவித்தல், ஆணும் பெண்ணும் சமம் என்று செயல் வடிவம் தர வேண்டும் என உறுதிமொழி ஏற்று கோஷமிட்டு சென்றனர். இதில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவ கல்லூரி செவிலியர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர்.
1: இதுவரை இடம்பெற்றது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜே சுரேகா. சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மாநிலங்களவையில் இன்று தெரிவித்துள்ளார். சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது மிகவும் அவசியம் என இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் AP சிங் தெரிவித்துள்ளார். ஜப்பானின் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய அவர், வினாத்தாள் கசிவு முறைகேடு தொடர்பான புகார்களுக்கு 2 மாதத்திற்குள் புலனாய்வை முடிக்க வேண்டும் என்றும், அடுத்த 3 மாதங்களுக்குள் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் எனவும் புதிய சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பொதுத் தேர்வு வினாத்தாள் கசிவை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு எவ்வித சமரசமும் இன்றி முழுமையாக தடுக்கும் என்றும் அவர் கூறினார். மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் வகையில்

0: வினாத்தாள் மோசடியில் ஈடுபடுவோரை ஒடுக்குவதற்காக இந்த சட்டம் கொண்டுவரப்படுவதாகவும் தெரிவித்தார். இம்மசோதா மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டத்திருத்த மசோதாவில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் வலுவான மாற்றங்கள் செய்யப்படவில்லை என கூறினார். இருப்பினும் இந்த மசோதாவை காங்கிரஸ் ஆதரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பிஜேபி உறுப்பினர் திரு பிரிஜ்வால் பேசுகையில், முறைகேடுகளை தடுக்க உறுதியான பல அம்சங்கள் இந்த சட்டத்திருத்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். விரைவு நீதிமன்றங்களை அமைத்து விரைந்து நீதி கிடைக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வழிவகுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். திமுக உறுப்பினர் திரு திருச்சி சிவா, நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசு கொண்டுவரும் புதிய சட்டம் நாட்டின் கல்வி அமைப்பில் எந்தவொரு மாற்றத்தையும் கொண்டுவராது என்றும் அவர் கூறினார். சமாஜ்வாதி கட்சியின் திரு ராம்கோபால் வர்மா பேசுகையில், தண்டனையை அதிகரிப்பதால் மற்றும் குற்றங்கள் நிகழ்வதை தடுக்க முடியாது என்றார். நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு மாநிலங்களே மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு தம்பிதுரை, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திரு சுபாரெட்டி உள்ளிட்டோரும் பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் உரையாற்றினர். மாநிலங்களவையில் தொடர்ந்து விவாதம் நடைபெற்று வருகிறது. சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், பெங்களூரு புறநகர் சுற்றுச்சாலை அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்தப்படுவதற்காக கர்நாடக அரசு 30% செலவு ஏற்கும் என கூறியுள்ளார். இதற்காக கர்நாடக அரசு 518 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 288 கிலோமீட்டர் நீளம் உள்ள பெங்களூரு புறநகர சுற்றுச்சாலையில் 243 கிலோமீட்டர் சாலை கர்நாடகாவிலும் 45 கிலோமீட்டர் தமிழகத்திலும் உள்ளதாக திரு நிதின் கட்கரி குறிப்பிட்டார். சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் உள்ள திரவ இயற்கை எரிவாயு முனையத்தில் உற்பத்தி தற்போது 12,60,000 மெட்ரிக் டன்னாக உள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், கடந்த நிதியாண்டில் மொத்த உற்பத்தி திறனில் 25% இருந்ததாக கூறியுள்ளார். இத்திட்டத்தின் கீழ் சென்னையில் குழாய் மூலம் 5,253 இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ் கோபி தெரிவித்தார். நடப்பாண்டில் இதுவரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததற்காக தமிழகத்தைச் சேர்ந்த 119 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், தமிழக மீனவர்களின் 17 படகுகளும் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண இலங்கை அரசுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் விமான நிலையங்களை புதுப்பிக்கவும் மேம்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹால் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், சென்னை விமான நிலையத்தை 2வது கட்டமாக நவீனப்படுத்துவதற்கு 2,467 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். ஆண்டுக்கு 30 முதல் 35 மில்லியன் மக்கள் விமானங்கள் மூலம் பயணம் மேற்கொண்டதாக அவர் கூறினார். திருச்சி விமான நிலையத்தை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கையாக 80 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கோவையில் விமான நிலையத்தில் 65 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு முரளிதர் தெரிவித்தார். பரந்தூரில் சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், நிலம் கையகப்படுத்தப்படும் பணிகளும் சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் சரக்குகளை கையாள்வதற்காக கூடுதல் சிறப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர், சரக்கு போக்குவரத்தை கையாளும் முகமைகளுடன் பேச்சு நடத்தி அதற்கேற்ற வகையில் விரிவாக்கம் செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை போதை

0: பொருள் பழக்கமில்லாத இளைஞர்கள் இயக்கத்தை தொடங்கி வைக்கப் போவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், போதைப் பொருள் புழக்கத்தை அகற்ற நாட்டில் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், ஆன்மீக அமைப்புகள், மை பாரத் இளைஞர்கள் பங்கேற்க உள்ளதாக கூறினார். நாட்டின் முன்னேற்றத்திற்கு மக்கள் ஆரோக்கியமாக இருப்பது மிகவும் அவசியம் என டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இதனிடையே சேலம் மாவட்டத்தில் இது தொடர்பாக மத்திய அரசின் மை பாரத் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இளைஞர்களின் ஒருங்கிணைப்பு என்ற நிகழ்வு சேலத்தில் நடத்தப்பட்டது. எனது இளைய பாரதம் திட்டத்தின் ஒரு பகுதியாக இளைஞர்களை கவரும் விதமாக இளம் சாதனையாளர்கள் வாயிலாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வில் இளைஞர்களின் பங்களிப்பு, ஒரே பாரதம் உன்னத பாரதம், வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு குறித்து இந்நிகழ்வில் பயிற்சி அளிக்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த முயற்சி சமூக ஆர்வலர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது.
2: சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: இளைஞர்களிடையே போதைப் பொருள் பழக்கத்தை தடுப்பதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றதாக மாணவி ஒருவர் தெரிவித்தார்.
3: இன்னைக்கு எங்களோட காலேஜ்ல மினிஸ்ட்ரியில இருந்து நக்ஷா முக்த் யுவால இருந்து அவேர்னஸ்க்காக வந்திருந்தாங்க. இதுல வந்து மினிஸ்ட்ரியில இருந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, விக்ஷித் பாரத்னா என்ன, அதுல எப்படி ப்ரோக்ராம்ல கலந்துக்கலாம், எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணலாம், ட்ரக் அவேர்னஸ் பத்தி நான் இனிஷியேட்டிவ் சொன்னாங்க, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. சோ இதெல்லாமே இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்.
0: பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது மிகவும் அவசியம் என இந்திய விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நவீன தொழில்நுட்பத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பாதுகாப்புத் துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியம் குறித்தும் அவர் வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என கூறிய அவர், சைபர் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் என்றும் தெரிவித்தார். ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. அப்பகுதியிலிருந்து 10,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இப்பகுதியில் உள்ள 23,000 மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. 75,000 மேற்பட்ட வீடுகளில் குடிநீர் இணைப்பு பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சின்ஜரோ கொசுமி தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 1-6, 7-5 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் செமென் பான்கினை வென்றார். சீன தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மாநிலங்களவையில் இன்று தெரிவித்துள்ளார். சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது மிகவும் அவசியம் என இந்திய விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார். ஜப்பானில் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: நேரம் 7:25:10 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்தியலை 720 kHz. தொடர்வது பண்ணை செய்தி. முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு. உங்கள் முருங்கைக்காயில் காயின் தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களிலிருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய்ப்பூச்சி உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காயின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுங்கள். உழவர் நண்பர்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகு

சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்யலாம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாலி, வரகு, சாமை, பாசிப்பயிறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடிமுருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி தட்டப்பயிறு, கீரை, சாம்பல் பூஷணி, பாலக்கீரை, இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள். அல்லது இயக்குனர், விதை மையம், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0033 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளலாம். அல்லது தொலைபேசி எண்கள் 0422, இது இணைப்பு எண். இதோடு சேர்த்து 661-1232, 661-1432 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் உங்கள் நினைவிற்கு அந்த தொலைபேசி எண்கள் 661-1232, 661-1432. மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். அந்த மின்னஞ்சல் முகவரி seedunit@tnau.ac.in, அதாவது seedunit@tnau.ac.in. நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கருகல் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள்: இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு 300 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்போது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நடவு வயலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் தயாமிடாக்சிம் ஏக்கருக்கு 40 கிராம் அல்லது அசாடி ராக்டின் ஏக்கருக்கு 400 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். நெற்பயிரில் இலை சுருட்டு புழு தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்ஃபான் ஏக்கருக்கு 400 மில்லி அல்லது கார்டாஃப் ஹைட்ரோக்ளோரைடு ஏக்கருக்கு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். நெல் வயலில் இலை சுருட்டு புழு தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் பூச்சி தாக்க அறிகுறிகள் தென்படுமாயின் ஹெக்டேருக்கு குளோரோடேரினிலிருப்பொருள் 150 கிராம் அளவில் தெளித்து கட்டுப்படுத்த வேண்டும். இதுவரை பண்ணச் செய்து கேட்டீர்கள்.

0: மெத்தட்னா உங்க கடையில இருந்து ஒரு பாக்கெட் அச்சுமுறுக்கு, ஒரு பாக்கெட் அதிரசம், ஒரு 10 கடலை மிட்டாய் தாங்கண்ணே.
1: என்னமா கயல், இன்னைக்கு அச்சுமுறுக்கு மேலையும் கடல் மிட்டாய் மேலையும் அம்புட்டு இஷ்டமா கேட்டு வாங்குறியமா?
0: அண்ணா, எனக்கும் என் தங்கச்சிக்கும் சின்ன வயசுல இருந்து இந்த தின்பண்டங்க மேல ரொம்ப இஷ்டம். இப்பவும் எங்க அப்பா எனக்கு சந்தையில இருந்து இதெல்லாம் வாங்கியாந்து கொடுப்பாருன்னா பாத்துக்கங்களேன்.
1: பரவாயில்லம்மா, இந்த காலத்திலயும் பழசம் மறக்காம அப்படியே இருக்க. இப்பெல்லாம் துரித உணவு இல்லாம பிள்ளைங்க தூங்கவே மாட்டாங்க.
0: நீங்க சொல்றது ரொம்ப சரிதான்ண்ணா.
1: இதாம்மா, நீ கேட்ட பொருட்கள் எல்லாத்தையும் இந்த பையில போட்டு வச்சிருக்கேன், கொண்டு போமா.
0: சரிங்கண்ணா. அட, என் சைக்கிள் எங்க?
1: அங்க இருக்கு பாருமா.
0: ஓ அப்படியா, சரின்னு.
2: பாரு சைக்கிள்ல வர்றது, பாக்க கயல் போலதான் இருக்கு. ஆமா ஆமா, கயிலேதான்.

0: இந்த புள்ள கடை தெருவுக்கு தான் போயிட்டு வரோம், ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வருதான்னு கேப்போம். கயலே கயலே,
1: யார் இது நம்மள கூப்பிடுறது? ஆளையே காணும், அச்சுச்சோ, ஒருவேளை வேதாளமா இருக்குமோ.
0: கயலே கயலே,
1: இது என்னடா வம்பா போச்சு? ஒத்தடி பாதை வேற, அதுல போயிட்டு இருக்கோம், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே இல்ல, கண்டிப்பா வேதாளமா தான் இருக்கும். ஒருவேளை வேதாளம் எங்கேயாவது மரத்துல இருந்து பாத்துட்டு நம்மள கூப்பிடுதோ. சரி சரி, சைக்கிள் வேகமா ஓட்டிட்டு போயிடுறேன்.
0: இது என்ன, இந்த புள்ள கூப்பிட

0: ஒருவேளை வேதாளம் எங்கேயாவது மரத்துல இருந்து பாத்துட்டு நம்மள கூப்பிடுதோ? சரி சரி, சைக்கிளை வேகமா ஓட்டிட்டு போயிடுறேன்.
1: இது என்ன, இந்த புள்ள கூப்பிட கூப்பிட வேகமா சைக்கிள் ஓட்டிட்டு போகுது.
0: ஐயோ ஐயோ அம்மா,
1: அச்சச்சோ, கையில கீழே விழுந்துடுச்சே. நாம ஓடி போய் உதவி பண்ணுவோம்.
0: அம்மா, சைக்கிளை போட்டுட்டு கீழே விழுந்துட்டேனே இப்படி. அம்மா, ஐயோ, கால் வலிக்குதே.
1: கையில கையில பாத்து புள்ள, பொறுமையா எழுந்திரு புள்ள.
0: அட மருதாணி, நீயா என்ன கூப்பிட்ட?
1: ஆமா புள்ள, நான் தான் கூப்பிட்டேன்.
0: அட, இது தெரியாம வேதாளம் தான் கூப்பிடுதுன்னு வேக வேகமா போய் கீழே வேற விழுந்துட்டேனே. இப்ப காலுக்கு எல்லாம் வலிக்குது, கை கால்லாம் சேர வேற ஆயிடுச்சு.
1: நீ இன்னும் வேதாளம் புத்தகத்தை படிக்கிறத விடலையா?
0: இல்ல புள்ள. ஆமா, நீ என்ன இங்கிட்டு?
1: நான் ஆடு மாடுகளுக்கு புள்ள எடுத்துட்டு போலான்னு வந்தேன் புள்ள. வீட்டுல சாப்பிட்டு வரல, வந்த இடத்துல ஒரே பசி. சரி, கடை தெருவுக்கு போயிட்டு வரையே, ஏதாவது வாங்கிட்டு வருவ கேக்கலான்னு நினைச்சேன், அதனாலதான் குரல் கொடுத்து கூப்பிட்டேன்.
0: அப்படியா புள்ள, நல்ல வேலை. நான் வாங்கிட்டு வந்த தின்பண்டங்க போய் வரப்பு மேலேயே விழுந்திருக்கு, சேத்துல விழல.
1: சரி சரி, வா கையலு, அங்கிட்டு இருக்கிற பம்பு செட்டுக்கு போய் கை கால அலம்பிட்டு வரலாம்.
0: சரி வா மருதாணி, போவோம். மருதாணி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன் கீழே விழுந்ததுல.
1: என்ன புள்ள?
0: நம்ம ஊரு சமுதாய கூடத்துக்கு ஒரு 8 போயிட்டு வருவோம் வா.
1: எதுக்கு கையிலு அங்கிட்டு போனோம்?
0: அங்க இப்ப ஒரு கூட்டம் நடக்குது புள்ள, அந்த கூட்டத்துல கால்நடைகளுக்கான தீவனங்களை பத்தி சொல்றாங்களாம்.
1: அப்படியா கையிலு, நல்ல விஷயத்த சொல்லிருக்க. சரி சரி, நீ சைக்கிள்ல உட்காரு, நான் சைக்கிள ஓட்டிக்கிட்டு போறேன்.
0: சரி புள்ள, வா போவோம்.
2: கையிலு, கூட்டத்துக்கு வந்துட்டோம் புள்ள. அந்த பலகையில யாரு என்ன தகவலை சொல்ல போறாங்கன்னு எழுதியிருக்கு, நான் படிக்கிறேன் கேளு புள்ள. தீவன தயாரிப்பில் புதிய தொழில்நுட்பங்களை பத்தி காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆ ரூபநந்தினி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்களாம். நாம கவனமா கேட்டுப்போம்.
3: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கால்நடைகளில் உற்பத்தி திறனை மேம்படுத்தணும் அப்படின்னா அவற்றிற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தடையின்றி அளிப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். சரியான முறையில் தேவையான ஊட்டச்சத்துக்களை அளிக்கலைன்னா கால்நடைகளில் வளர்ச்சி குறைதல், இனப்பெருக்கம் பாதிக்கப்படுறது, நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அவை கால்நடைகளுடைய ஆரோக்கியத்தையும் பாதிக்கின்றது. சரி, கால்நடைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்னா, எரிசக்தி, புரதச்சத்து, தாது உப்பு மற்றும் விட்டமின்கள், இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் கால்நடைகளுக்கு தேவைப்படுது. இந்த ஊட்டச்சத்துக்களை அளிக்க பல்வேறு தீவன மூலப்பொருட்களை கொண்டு அடர்த்தீவனம் தயாரிக்கப்பட்டு கால்நடைகளுக்கு வழங்கப்படுது. இந்த வகையான கால்நடை தீவனங்களை தயாரிப்பதற்கு தீவன ஆலை தேவைப்படுது. மாதம் ஒரு 200 டன் தயாரிக்கக்கூடிய கொள்ளளவு கொண்ட தீவன ஆலைய புதிதாக அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல நிலம், குறைந்தது 2000 சதுரடி நிலமாவது இந்த 200 டன் கொள்ளளவு கொண்ட தீவன ஆலை வந்து தயாரிக்கிறதுக்கு தேவைப்படும். அதாவது ஒரு தீவன ஆலை அமைப்பதா இருந்தா அதுல அரவை இயந்திரம், கலவை இயந்திரம், எலிவேட்டர் போன்ற இயந்திரங்கள் அமைக்கணும். அதற்கு குறைந்தது 500 சதுரடி இடமாவது தேவைப்படுது. அதுக்கப்புறமா தீவனமா அரைக்கிறதுக்கு தேவைப்படுற தீவன மூலப்பொருட்களை சேமித்து வைப்பதற்கு இடம் வேணும். அதுக்கு குறைந்தது 1000 சதுரடி இடமாவது தேவைப்படுது. அதாவது 100 சதுரடி இடத்துல நம்மால 10 டன் அளவிற்கு மூலப்பொருட்களை சேமிக்க முடியும். நாம 200 டன் அரைக்கக்கூடிய தீவன ஆலைக்கு தயார் பண்ணணும் அப்படின்னா குறைந்தது 100 டன் மூலப்பொருட்களையாவது சேமிப்பு கிடங்களை சேமிச்சு வச்சிருக்கணும். அப்ப ஒரு மாதத்திற்கு 200 டன் தயாரிக்கிற தீவன ஆலையில குறைந்தது 100 டன் தீவன மூலப்பொருட்களை சேமித்து வைப்பதற்கு நமக்கு குறைந்தது 1000 சதுரடி இடமாவது தேவைப்படுது. அதே போன்று 200 டன் தயாரிப்பு கொள்ளளவு கொண்ட ஒரு தீவன ஆலையில குறைந்தது 50 டன் தீவனத்தை தயாரிச்சு வச்சிருக்கணும். முன்னாடி சொன்னது தீவனம் அரைப்பதற்கு தேவையான தீவன மூலப்பொருட்களை சேமிப்பு வைப்பதற்கான இடம். இப்ப தீவனம் தயாரிச்சிருப்போம் இல்லையா, அதுல 50 டன் தீவனம் தயாரிச்சதையாவது நம்ம சேமிச்சு வைக்கணும். அப்படின்னாதான் தொடர்ச்சியா தீவனங்களை தயாரித்து விற்பனை செய்ய இயலும். அப்ப 50 டன் தீவனத்தை சேமித்து வைப்பதற்கு குறைந்தது 500 சதுரடி இடமாவது தேவைப்படுது. ஆக மொத்தம் ஒரு 2000 சதுரடி இடமாவது நமது 200 டன் தீவன தயாரிப்பு கொண்ட தீவன ஆலை அமைக்கணும் அப்படின்னா தேவைப்படுது. 500 சதுரடி இயந்திரத்துக்கு, 1000 சதுரடி வந்து தீவன மூலப்பொருட்களை சேமிச்சு வைக்கிறதுக்கு, அப்புறம் 500 சதுரடி வந்து தயாரிச்ச தீவனங்கள்

சேமிச்சு வைக்கிறதுக்கு. ஆக மொத்தம் 2000 சதுரடி இடம் வந்து தேவைப்படுது. அடுத்தது கட்டிடம். இப்போ இந்த 2000 சதுரடி இடத்துல நாம் கட்டிடங்களை எழுப்பணும். தீவன ஆலை அமைப்பதற்கு வந்து கான்கிரீட் ரூஃப் போட்டு கட்டணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம பக்கவாட்டில் செங்கல்களை வச்சு சுவர் அமைத்துட்டு மேலே தகர ஷீட்னால கூட கட்டி கட்டிடங்களை நம்ம செலவு குறைவான லெவலில் கட்டிடம் கட்டிக்கலாம். அடுத்தது தீவனம் அரைப்பதற்கு தேவையான இயந்திரங்கள். நாம் எந்த வடிவத்தில் தீவனங்களை வந்து தயாரிக்க போகிறோங்கிறத பொறுத்து தான் எந்த விதமான இயந்திரங்கள் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ கால்நடை தீவனங்கள் வந்து தயாரிக்கிறதுக்கு பல்வேறு வகையான புதிய தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குது. பல்வேறு வடிவங்களையும் கால்நடை தீவனங்களை தயாரிக்கிறாங்க. அதாவது மாவு தீவனம், குச்சி தீவனம், முறுக்கு தீவனம் என்று பல்வேறு வடிவங்களில் தீவனங்களை தயாரிக்கிறாங்க. ஸோ நாம் தயாரிக்க போகிற தீவனம் வந்து எந்த வடிவத்தில் இருக்க போகுது, எவ்வளவு அளவு தயாரிக்க போகிறோம், எவ்வளோ கிலோ வந்து தயாரிக்க போகிறோங்கிறத பொறுத்து தான் எந்த வகையான தீவன ஆலையை அமைக்கலாங்கிறதையே முடிவெடுக்க முடியும். அதாவது தினமும் நான் ஒரு 5-10 டன் தீவனம் தயாரித்து விற்பனை செய்ய போகிறேன் அப்படின்னா நம்ம மாவு தீவனமாகவே தயாரித்து செய்யலாம். இவ்வாறு மாவு தீவனமாக தயாரித்தோம் அப்படின்னம்னா பெரிய முதலீடு வந்து தேவைப்படாது. ஆனால் குச்சி தீவனம் அரைப்பதாக இருந்தால் அதற்காக நாம் வந்து செலவழிக்கும் முதலீடு தொகை வந்து மிகவும் அதிகமாக இருக்கும். ஸோ குறைந்த அளவில் குச்சி தீவனம் தயாரிப்பதற்கு ஏற்ற தயாரிப்பு இயந்திரங்கள் வந்து சந்தையில் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஆகவே 15-20 லட்ச ரூபாய்க்குள்ள தீவன ஆலை அமைப்பதாக இருந்தால் மாவு தீவனம் தயாரிப்பதற்கான தீவன ஆலையைத்தான் நம்மளால் அமைக்க முடியும். மாவு தீவனம் தயாரிப்பதற்கு என்னென்ன இயந்திரங்கள் தேவை அப்படின்னா அரவை இயந்திரம் தேவை, ஒரு கலவை இயந்திரம் தேவை. இந்த அரவை இயந்திரங்கள் வந்து தீவன மூலப்பொருட்களை உடைத்து சிறு சிறு துகள்களாக்கி கொடுக்குது. கலவை இயந்திரம் என்ன பண்ணுன்னா இந்த உடைத்த சிறு சிறு தீவன மூலப்பொருட்களை நுண்ணூட்டச்சத்துக்களான தாது உப்பு, விட்டமின் போன்றவற்றுடன் கலந்து ஒரு படித்தான தீவன கலவையாக மாற்றி கொடுக்குது. இந்த கலந்த தீவனத்தை தான் நம்ம பைகளில் அடைத்து அடர்த்தீவனமாக விற்கிறோம். எனவே ஒரு அரவை இயந்திரமும் ஒரு கலவை இயந்திரமும் இருந்தால் நம்மால் மாவு தீவனம் தயாரித்து விற்பனை செய்ய முடியும். எலிவேட்டரையும் சேர்த்து அமைப்பதன் மூலம் தீவன ஆலையின் உற்பத்தி திறனை நம்மால் அதிகரிக்க முடியும். இது வந்து மாவு தீவனம் தயாரிக்கிறதுக்கு தேவைப்படுற இயந்திரங்கள். இப்போ குச்சி தீவனம் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன இயந்திரங்கள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு குச்சி தீவனம் தயாரிக்கிறதுக்கு மாவு தீவனத்தை தயாரித்து வச்சுட்டு அந்த மாவு தீவனத்திலிருந்து தான் நம்ம குச்சி தீவனம் தயாரிக்க முடியும். ஸோ குச்சி தீவனம் தயாரிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாலே ஃபஸ்ட்டு மாவு தீவனம் தயாரிக்கிறதுக்கு தேவையான அனைத்து இயந்திரங்களும் வேண்டும். அதனோடு பக்குவப்படுத்தும் இயந்திரம், குச்சி தீவனம் தயாரிக்கும் இயந்திரம், அப்புறம் குளிர்விக்கும் இயந்திரம் போன்றவை வந்து அடிஷ்னலாக தேவைப்படுது. குச்சி தீவனம் தயாரிப்பதற்கு முதல்ல மாவு தீவனத்தை தயாரிக்கணும். பின்னர் இந்த மாவு தீவனமானது நீராவியோடு சேர்ந்து நன்றாக கலக்கப்பட்டு தீவனத்தினுடைய வெப்பநிலையானது 170-190 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மாற்றப்படுது. அது வந்து பக்குவப்படுத்தும் இயந்திரத்தில் தான் மாற்றப்படுது. இந்த பக்குவப்படுத்தப்பட்ட மாவு தீவனமானது குச்சி தீவனம் தயாரிக்கப்படுகின்ற உருளைக்குள்ளே செலுத்தப்படுது. ஸோ சுமார் 4 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட உருளையானது கோழிகளுக்கான குச்சி தீவனம் தயாரிக்கிறதுக்கும், 6 மில்லிலிட்டர் விட்டம் கொண்ட உருளையானது மாட்டு தீவனம் தயாரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. இவ்வாறு தயாரிக்கப்பட்ட குச்சி தீவனமானது நல்ல சூடாக இருக்கும். அதனால் குளிர்விப்பான் இயந்திரத்திற்குள் அனுப்பப்பட்டு தீவனத்தில் இருக்கிற வெப்பமானது வெளியேற்றப்பட்டு பைகளில் அடைப்பதற்கு ஏதுவானதாக மாற்றப்படுகின்றது. இவ்வாறு தயாரித்த தீவனங்களை, அது மாவு தீவனமாக இருந்தாலும் சரி குச்சி தீவனமாக இருந்தாலும் சரி, நாம் கரெக்டாக லேபிளிங் பண்ணணும். அப்புறம் கரெக்டான முறையில் சேமித்து வைக்கணும். ஸோ சரியான முறையில் லேபிளிங் செய்யணும் அப்படின்னம்னா, அதாவது ஒரு தீவன பையில் என்னென்ன விவரங்கள் இருக்கணும் அப்படின்னம்னா, தீவனத்தோட பெயர் என்ன, எந்த விதமான கால்நடைகளுக்கு அதை அளிக்கலாம், எவ்வாறு அளிக்கலாம், எவ்வாறு அதனை சேமிக்க வேண்டும், இது போன்ற தகவல்களை அந்த பைகளில் நம்ம கொடுத்துருக்கணும். சேமிப்பு கிடங்கில் வைக்கும் பொழுது தீவனங்களை ஒரு மரப்பலகை போட்டு அதன் மீது தான் சேமித்து வைக்க வேண்டும். அப்புறம் சுவர்லேருந்து ஒரு 1.5 அடி தூரம் தள்ளி தான் இந்த மரப்பலகைகளை அமைக்க வேண்டும். இல்லைன்னா சுவற்றில் இருக்க ஈரம் வந்து தீவனங்களை தாக்கி அதில் பூஞ்சை காளான் பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. எனவே நாம் தீவனங்களை கால்நடைகளுக்கு அளிக்கும்போது ஈர கையினால் தீவனத்தை எடுத்து நம்ம தீவனம் கொடுக்கக்கூடாது கால்நடைகளுக்கு. அதாவது ஒரு கைப்பிடியுள்ள ஒரு குவளை போன்ற பொருட்களை பயன்படுத்தி தான் தீவனங்களை எடுத்து நம்ம கால்நடைகளுக்கு அளிக்க வேண்டும். நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் மைய தீவன தொழில்நுட்ப பிரிவு கால்நடைகளுக்கு தேவையான ஏறத்தாழ 40 வகையான கால்நடை மற்றும்

0: தீவனங்கள் மற்றும் தாது உப்பு கலவையை தயார் செய்து விற்பனை செய்கிறார்கள். இங்கு தயாரிக்கப்படும் கால்நடை தீவனமானது கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பல்வேறு பண்ணைகளுக்கும் தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறையின் கீழ் செயல்படும் மாவட்ட கால்நடை பண்ணைகளுக்கும் மற்றும் தனியார் ஆராய்ச்சி நிறுவனங்கள் போன்றவைகளுக்கும் கால்நடை பண்ணையாளர்களுக்கும் விற்கப்படுகிறது. இந்த தீவனம் வந்து மையத்தீவன தொழில்நுட்ப பிரிவில் காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை விற்கப்படுகின்றது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தீவன ஆலை அமைப்பதற்கு என்னென்ன இயந்திரங்கள் வேணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த தீவன ஆலைகளில் தீவனம் தயாரிப்பதற்கு என்னென்ன மூலப்பொருட்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கு தேவைப்படுகின்ற மூலப்பொருட்கள் ஃபஸ்ட்டு நம்ம எரிசக்தி மிக்க மூலப்பொருட்களை பயன்படுத்தணும். அதாவது தானியங்கள், தானியங்கள் கீழே நம்ம மக்காச்சோளம், அரிசி, கோதுமை, சிறுதானியங்கள் இது மாதிரி தானியங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து புரதச்சத்து மிக்க மூலப்பொருட்களை பயன்படுத்தணும், அதாவது புண்ணாக்கு வகைகள். அதில் சோயா புண்ணாக்கு, அதுக்கப்புறமா கடலை புண்ணாக்கு, இந்த மாதிரி தீவன மூலப்பொருட்களை பயன்படுத்தி நம்ம தீவனம் தயாரிக்கணும். நார்ச்சத்து கொடுக்கறதுக்காக அரிசி தவிடு நம்ம பயன்படுத்தலாம். இப்பெல்லாம் நிறைய விவசாய பெருமக்கள் வந்து அரிசி தவிடுக்கு பதிலாக நம்ம பருப்பு பொட்டு வந்து பயன்படுத்திடுறாங்க. ஸோ இந்த பருப்பு பொட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற தோல் மட்டும்தான் நிறையா வருது, அதில் நார்ச்சத்து மட்டும்தான் இருக்கும், புரதச்சத்து குறைவாக தான் இருக்கும். எனவே விவசாய பெருமக்கள் வந்து இந்த பருப்பு பொட்டை பயன்படுத்தும் போது அதில் கொஞ்சம் புரதமும், அதாவது பருப்பும் கொஞ்சம் கலந்து இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு பயன்படுத்தலாம். வெறும் பொட்டு மட்டும் இருந்துச்சு அப்படின்னம்னா, அதை பயன்படுத்தி நம்ம தீவனம் தயாரித்தோம்னா அதில் ஒன்லி நார்ச்சத்து மட்டும்தான் வரும், அதில் புரதச்சத்து இருக்காது, விலையும் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா தவிடினுடைய விலை வந்து குறைவாகவும் இந்த பருப்பு பொட்டினுடைய விலை அதிகமாகவும் இருக்கும்போது நீங்கள் வெறும் நார்ச்சத்து மட்டும் இருக்கிற பருப்பு பொட்டை வந்து தீவனம் தயாரிப்பதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னம்னா அதனால ஏற்படுற செலவு வந்து அதிகமாக இருக்கும். எனவே அதை கருத்தில் கொண்டு நம்ம விவசாய பெருமக்கள் வந்து விலை குறைவான மூலப்பொருட்களை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ இந்த கால்நடை தீவனம் தயாரிக்கும் போது எரிசக்தி மிக்க மூலப்பொருட்களான தானியங்கள், புண்ணாக்கு வகைகள், நார்ச்சத்து கொண்ட மூலப்பொருட்கள், இதனோடு தாது உப்பு கலவை, அதையும் சேர்த்து ஒருபடித்தான கலவையாக மாற்றி அதை தான் கால்நடை தீவனமாக விற்பனை செய்கிறாங்க. ஸோ இந்த கால்நடை தீவனங்கள் தயாரிக்கிறதுக்கான இந்த தீவன மூலப்பொருட்களை அரைக்கிறதுக்கு தான் நம்ம அரைவை இயந்திரமும் கலவை இயந்திரத்தையும் பார்த்தோம். இந்த மாதிரி தயாரித்த ஒரு கால்நடை தீவனத்தை நாம் கால்நடை ஊட்டச்சத்து நிபுணர்கள் சொல்கிற மாதிரி ஒரு கறவை மாட்டிற்கு தினமும் 2 கிலோ அளவுக்கு கொடுத்து பயன்பெறலாம்.
1: கையலு, தீவன தயாரிப்பில் புதிய தொழில்நுட்பங்களை பத்தி காட்டு பாக்கும் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆ ரூபானந்தினி அவங்க ரொம்ப பயனுள்ள தகவல்களை நமக்கு புரியும்படி தெளிவா எடுத்து சொன்னாங்க. அதோட நம்ம கால்நடைகளுக்கு தேவையான தீவனத்தை நாமளே இனியும் தயாரிச்சு கொடுப்போம். அதனால கால்நடைகளை ஆரோக்கியமா வளர்க்கலாம் நாம.
2: நிச்சயமா புள்ள, விவரம் சொல்ல இவங்க இருக்கும் போது இனி நமக்கு என்ன கவலை இருக்கு சொல்லு.
1: ஆமா கையலு, சரியா சொன்ன. அப்ப நாம பறப்படுவோமா? நான் போய் அறுத்து வச்சிருக்கிற புல்லுக்கட்ட தூக்கிட்டு போறேன்.
2: சரி மருதாணி, வா போவோம். நானும் கோழிகளை பிடிச்சு கூண்டுல அடைக்கணும்.
1: ஏன் கையில, கோழிகளை தானே கூண்டுல அடைக்க போற? வேதாளத்தலியே
2: அட போ புள்ள, நீ வேற.

0: விவசாயிகளே, இந்த ஆண்டிற்கான கோமாரி நோய் தடுப்பூசி பணி குறித்து சென்னை கால்நடை நோய் நிகழ்வியல் மைய முதன்மை நோய் நிகழ்வியல் அலுவலர் டாக்டர் எஸ் ஜி கனக சுகிலா அவர்கள் வழங்கும் தகவல்.
1: நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் ஒவ்வொரு வருஷமும் கோமாரி தடுப்பூசி 6 மாச இடைவெளியில் வருஷத்துக்கு 2 முறை போடப்பட்டு வருகிறது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஏன்னா ஏற்கனவே சுழற்சியில் 8 முறை நம்ம போட்டாச்சு. கோமாரி நோயினா என்ன, அது எந்தெந்த மாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும், அதோட அறிகுறிகள் என்ன, அதோட தடுப்பூசி எவ்வளவு முக்கியம், அதெல்லாம் குறித்து இப்போ பார்க்கலாம். கோமாரி நோய் என்பது கால்நடைகளுக்கு ஏற்படும் ஒரு நச்சுயிரி தொற்று நோய் ஆகும். இந்நோயானது மாட்டினம், ஆட்டினம் மற்றும் பன்றி இனங்களில் வாய் மற்றும் கால் பகுதிகளில் கொப்பளங்களை ஏற்படுத்தும். இந்நோய் பசுவினத்தை அதிகம் தாக்குகிறது. நோய் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு அதிக காய்ச்சல் ஏற்படும். மாடுகள் அசை போடாமல் இருக்கும். வாயில் உமிழ்நீர் வடிந்து கொண்டிருக்கும். வாயின் உட்புறங்களிலும் நாக்கின் ஓரமும் பல் ஈறுகளிலும் சிறு கொப்பளங்கள் காணப்படும். கால்நடைகளின் குழம்புகளுக்கிடையே கொப்பளங்கள் உருவாகி பின்னர் அது புண்ணாகிவிடும். கறவை மாடுகளில் மடிகளிலும் மடிக்காம்புகளிலும் சிறு கொப்பளங்கள் ஏற்படும். பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் பாலினை குடிக்கும் கன்றுகள் இறக்க நேரிடும். இந்நோயினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படும். மேலும் பால் உற்பத்தி குறைவதனால் விவசாயிகளுக்கு அதிக அளவில் பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறது. 2011 முதல் கோமாரி தடுப்பூசி பணி தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. 2020 முதல் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ், அதாவது NADCP திட்டத்தின் கீழ் அனைத்து மாவட்டங்களிலும் கோமாரி நோய் தடுப்பூசி பணி முழு முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 8 சுற்றுகள் கோமாரி தடுப்பூசி பணி நிறைவடைந்த நிலையில் உள்ளது. அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்த ஆண்டு 9வது சுற்று கோமாரி தடுப்பூசி பணி ஜூலை 1 தொடங்கி ஜூலை 31 வரை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விடுபட்ட கால்நடைகளுக்கு ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 10 வரை தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்படும். மாநிலத்தின் தகுதியுள்ள 4 மாத வயதிற்கு மேற்பட்ட, அதாவது 4 மாதத்திற்கு மேற்பட்ட கன்றுகள், சுமார் 90 லட்சம் பசு மற்றும் எருமை மாட்டினங்களுக்கு தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. மத்திய அரசின் அறிவுரைக்கிணங்க அனைத்து மாட்டினங்களுக்கும் காது வில்லை இயர் டேக் போடப்பட்ட பின்னரே தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட வேண்டும். கால்நடை விவசாய பெருமக்கள், கோமாரி தடுப்பூசி பணியினை உங்கள் மாட்டினங்களுக்கு தவறாது செலுத்தி கொடிய நோயான கோமாரி நோயிலிருந்து தங்கள் மாட்டினங்களை காத்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் இது குறித்து தகவல்கள் தெரிந்திட தங்களுக்கு அருகில் உள்ள அரசு கால்நடை மருத்துவமனைகளை தொடர்பு கொள்ளலாம்.
0: இதுவரை கோமாரி நோய் தடுப்பூசி பணி குறித்து சென்னை கால்நடை நோய் நிகழ்வியல் மைய முதன்மை நோய் நிகழ்வியல் அலுவலர் டாக்டர் எஸ் ஜி

0: சுகிலா அவர்கள் வழங்கிய தகவலை கேட்டீர்கள். அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: அங்கக பழ சாகுபடி என்பது இக்காலத்திற்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இதனுடைய அடிப்படை கருத்து வளமான மண், பயிர், ஆரோக்கியமான உணவு மற்றும் வாழ்வாகும். அங்கக பழ சாகுபடியில் இயற்கை உரங்களான பசுந்தாள் உரம், தொழு உரம், உயிர் உரம், மண்புழு உரம் மற்றும் பயிர் வளர்ச்சி ஊக்கிகளான அமுத கரைசல், தேங்காய்பால் கரைசல், பஞ்சகாவியா, ஜீவாமிரதம், மண்புழு வடிநீர், முட்டை, அமினோ அமிலம், மீன் அமினோ அமிலம், திறன்மிகு நுண்ணுயிர் கரைசல் போன்றவற்றை பயன்படுத்தலாம். மேலும் பயிர் சுழற்சி, கலப்பு பயிர், ஊடு பயிர், பல்வகை பயிர் ஆகியவற்றை பின்பற்றலாம். பூச்சி விரட்டி, மூடாக்கு, உயிரி பூச்சி தெளிப்பான்களான புகையிலை கரைசல், 3G கரைசல், 5-இலை கரைசல் போன்றவற்றை பயன்படுத்தலாம். பழப்பயிர்களான மா, கொய்யா, வாழை, சீதா, பலா, அத்தி, திராட்சை, மாதுளை போன்ற பழங்களை பொதுவாகவே சில விவசாயிகள் இயற்கை முறையில் சாகுபடி செய்து அதிக விளைச்சல் மற்றும் லாபத்தை ஈட்டியுள்ளனர். இன்றைய சூழலில் அங்கக பழ சாகுபடியில் இயற்கையாக நிகழும் உயிரியல் செயல்முறைகளை அடிப்படையாக கொண்டு பாரம்பரிய விவசாய நடைமுறைகளுடன் நவீன தொழில்நுட்பங்களை இணைத்து அதிக லாபம் பெறுகின்றனர். இந்த அங்கக பழ உற்பத்தியின் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். நஞ்சற்ற பழங்களை உற்பத்தி செய்ய இயலும். நீண்ட காலத்திற்கு பழ உற்பத்தியில் நிலைத்தன்மை பெற முடியும். உற்பத்தியில் தன்னிறைவு அடைய முடியும். இது மண் வளத்தை அதிகரிக்கும். மண்ணின் உயிர் மற்றும் இயற்பியல் வேதியியல் பண்புகள் மேம்படும். வெளியிலிருந்து இடுபொருட்களை தவிர்ப்பதால் செலவு குறையும், லாபம் அதிகம் கிடைக்கும். தோட்டத்திலிருந்து கிடைக்கும் ஆதாரங்களை பெரும்பாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். அங்கக வேளாண்மை மூலம் நன்மை தரும் பூச்சிகளான ஒட்டுண்ணிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து அதன் மூலம் பழ மரங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளின் எண்ணிக்கையை குறைக்கலாம். அங்கக பழ சாகுபடியில் 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு நிலையான லாபம் ஈட்டலாம். மனித ஆரோக்கியத்திற்கு இது மிகவும் நல்லது. இயற்கை திரவ உரங்களின் பயன்பாடு பற்றி தெரிந்து கொள்வோம். ஜீவாமிரதம் ரசாயன உரங்களுக்கு மாறாக ஒரு சிறந்த இயற்கை உரம் ஜீவாமிரதம் மற்றும் கனஜீவாமிரதம் ஆகும். இது மரங்களுக்கு தேவையான இயற்கை கார்பன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம் மற்றும் பல ஊட்டச்சத்துக்களை அளிக்கும். மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களின் அளவை அதிகரித்து வளத்தை பெருக்கி உயிர்களின் வளர்ச்சிக்கு உதவும். இதனை நீர்ப்பாசனத்தின் வழியாக மரங்களுக்கு அளிக்கலாம். 15 நாட்களுக்கு ஒரு முறை 200 லிட்டர் ஜீவாமிரதத்தை நீர் வழியாக ஒரு ஏக்கரில் உள்ள பயிர்களுக்கு அளிக்கலாம். பிஜாமிரதம் அங்கக விவசாய முறைக்கு மிகவும் உகந்தது. எலுமிச்சை, பப்பாளி போன்ற பழ விதைகளையும் நாற்றுகளையும் நேர்த்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இளம் வேர்களை பூஞ்சை நோயிலிருந்து பாதுகாக்கும். விதைகளை நடுவதற்கு முன்பாக இந்த பிஜாமிரதத்தில் கலந்து நன்கு உலர்த்தி நடவு செய்தால் நன்கு முளைக்கும். 15 நாட்களுக்கு ஒரு முறை 3% இலை வழியாக அளிக்க வேண்டும். அடுத்ததாக பஞ்சகாவியா. பஞ்சகாவியாவில் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற சத்துக்களும் நுண்ணூட்ட சத்துக்களும் வளர்ச்சி ஹார்மோன்களான இண்டோல் அசிட்டிக் அமிலம், ஜிப்ரலிக் அமிலமும் உள்ளன. பஞ்சகாவியா பழ மரங்களின் வளர்ச்சிக்கும் மண்ணின் வளத்தை மேம்படுத்துவதற்கும் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. அங்கக தொழில்நுட்பங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். வாழைப்பழத்தை எளிதில் பழுக்க வைக்க வேப்ப இலைகளை பழுக்க வைக்கும் பாத்திரத்தில் வைத்து மூடி வைத்தால் பழுத்துவிடும். இலைப்புள்ளி நோய்களை கட்டுப்படுத்த நீர்த்த புகையிலை இலைச்சாறு தெளிக்க வேண்டும். வாழை கட்டைகளை அல்லது கன்றுகளை 1 லிட்டர் வேப்ப எண்ணெயை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து அதில் சிறிது நேரம் ஊற வைத்து நடவு செய்தால் வேர் மற்றும் கிழங்கு அழுகலை தடுக்கலாம். வாழையில் நல்ல விளைச்சலுக்கு நிலக்கடலை புண்ணாக்கு பயன்படுத்தலாம். வாழைப்பழத்தை சேமித்து வைக்கும் போது பழ அழுகலை கட்டுப்படுத்த வாழை சீப்பின் தண்டு பகுதியை 10% துளசி இலை சாறு அல்லது 1% வேப்பெண்ணெய் கரைசலில் நனைத்து சேமிக்க வேண்டும். வாழையில் காற்றினால் ஏற்படும் சேதத்தை தடுக்க அகத்தி மரங்களை வாழை வயல்களை சுற்றி தடுப்பு பயிராக அமைக்கலாம். அடுத்ததாக மா. தத்துப்பூச்சியினை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் பயன்படுத்தலாம். தேனீக்களை ஈர்த்து மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்தவும் பழ உற்பத்தியை அதிகரிக்கவும் மாமரங்களுக்கு இடையில் சூரியகாந்தியை பயிரிடலாம். மாங்கனியை எளிதில் பழுக்க வைக்க ஆவாரம் செடியின் கிளைகளை தரையில் பரப்பி அதில் மாங்காயை வைத்து பின்பு அதற்கு மேல் மறுபடியும் ஆவாரம் செடியின் கிளைகளை வைக்கலாம். அடுத்ததாக திராட்சை.

0: கடலை புண்ணாக்கை தண்ணீரில் ஊற வைத்து அதனை தண்ணீரில் கலந்து ஒரு குழிக்கு ஒரு வாளி ஊற்றினால் பழங்களின் தரம் மற்றும் விளைச்சல் நன்றாக இருக்கும். கொய்யாவில் எருக்கு இலை 2 கிலோ, வேப்பம் புண்ணாக்கு 3 கிலோ இவ்விரண்டையும் 20 லிட்டர் தண்ணீரில் நன்கு ஊற வைத்து அந்த கரைசலை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து ஒரு ஏக்கருக்கு தெளித்து வந்தால் கொய்யாவில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். பூ உதிர்வதை தடுக்க ஒரு மாதத்திற்கு 1 கூடை பன்றி எருவை இடலாம். நூற்புழு தாக்குதலை கட்டுப்படுத்த வேப்பம் இலைகளை பொடி செய்து ஒரு மரத்திற்கு 500 கிராம் என்ற அளவில் இட வேண்டும். அடுத்ததாக கொடை ஆரஞ்சு. கற்றாழை செடிகளை சிறு துண்டுகளாக வெட்டி பூ பூக்கும் போது மரத்தை சுற்றி 2 அடி சுற்றளவிற்கு பரப்பினால் பூஞ்சை நோயை கட்டுப்படுத்தலாம். ஆரஞ்சு விதைகளை சாம்பலில் கலந்து நடவு செய்து எறும்பு தாக்குதலை தவிர்க்கலாம். உணவு உத்தரவாதத்தை உறுதி செய்யவும் நஞ்சில்லா உணவு உற்பத்திக்கும் நோயில்லா மனித சமுதாயத்தை அமைத்திடவும் எதிர்கால சந்ததியினருக்கு வளமான மண்ணையும் சூழலையும் ஏற்படுத்துவதற்கும் அங்கக பழசாகுபடி காலத்தின் கட்டாயமாகும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அமைப்பில் உதவி வி சண்முகப்பிரியா.
1: உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் தேசிய கௌரவ அடையாள பாதுகாப்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் கிடைத்துள்ளது. மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட இம்மசோதா மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. அவையில் இம்மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய், ஜனகணமன தேசிய கீதத்திற்கு அளிக்கப்பட்டுள்ள சட்டப்பூர்வ பாதுகாப்பை வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கும் அளிக்கும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வந்தே மாதரம் பாடலை அவமதிக்கும் செயலில் ஈடுபடுவோருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க இம்மசோதா வகை செய்வதாக அவர் கூறினார். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி இம்மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த மசோதா நாட்டு மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக அவர் கூறினார். இம்மசோதா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிஜேபி உறுப்பினர் திரு சம்பித் பத்ரா தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். பின்னர் விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய திரு நித்யானந்த் ராய், நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தையும் தேசத்தின் அடையாளத்தையும் சுதந்திர போராட்ட தத்துவங்களையும் பாதுகாக்கும் வகையில் இந்த சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 1947 ஆகஸ்ட் 15 நாட்டின் சுதந்திர திருநாளில் முதல் முறையாக அகில இந்திய வானொலியில் வந்தே மாதரம் பாடலை ஒலிபரப்ப சர்தார் வல்லபாய் பட்டேல் நடவடிக்கை எடுத்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். எத்தனால் பயன்பாட்டை படிப்படியாக கொண்டுவரும் முயற்சியாக மத்திய அரசு 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை அறிமுகம் செய்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை

0: அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எத்தனால் உற்பத்தியை அதிகரிக்கவும் அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்யவும் நீண்டகால தேவையை பூர்த்தி செய்யவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்தும் வகையில் வாகன என்ஜின்களை மாற்றியமைப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் நீண்டகால எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யவும் அதிக அளவு கச்சா எண்ணெய் இறக்குமதியை சார்ந்திருக்கும் நிலையை மாற்றுவதற்கும் எத்தனால் எரிபொருள் உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய இந்தியாவில் நீடித்த வளர்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் திரு ஹல்தார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் காவிரி ஒழுங்காற்றுக்குழுவின் பரிந்துரையை ஏற்று 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று ஆணையத்தின் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தமிழக நீர்வளத்துறை செயலர் திரு சத்யபிரத சாஹூ, காவிரி தொழில்நுட்பக் குழு தலைவர் திரு சுப்பிரமணியன் ஆகியோர் சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழகத்தில் எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 7 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள மாநில அரசின் செய்திக்குறிப்பில், மாநிலத்தின் மழைப்பொழிவு மற்றும் வறட்சி நிலவரங்களை தொடர்ந்து கண்காணிப்பது, பாதிக்கப்பட்ட பகுதிகளை அடையாளம் கண்டு முன்னெச்சரிக்கை அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்கும் பணியையும் இக்குழு மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தால் உருவாகக்கூடிய பேரிடர்களை எதிர்கொள்ள மாநில அரசின் தயார் நிலையை மேம்படுத்துவதற்கான பணிகளை இந்த குழு மேற்கொள்ளும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்குழு அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநில அரசு முன்னெச்சரிக்கை மற்றும் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர் எஸ் கண்மணி, பேராசிரியர் பாலாஜி நரசிம்மன், திரு அறிவுடை நம்பி அப்பாதுரை, பேராசிரியர் ரமேஷ் ராமச்சந்திரன், டாக்டர் ஆர் வெங்கடேசன், டாக்டர் ஜே கே பேட்டர்சன் எட்வர்ட், திரு பிரதீப் ஜான் ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் வசூலிக்கப்படும் கட்டணங்களை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் கல்வியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் நடப்பாண்டில் மாணவர் சேர்க்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக கூறினார். 6 வகுப்பு முதலே கணினி அறிவியல் பாடத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கற்றலுக்கு ஏற்ற சூழலை பள்ளிகளில் ஏற்படுத்தவும் சுற்றுப்புற தூய்மையை பராமரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். சீன தைப்பை ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-16 என்ற செட்கணக்கில் சக வீரரான தருண் மனைப்பலியை வென்றார். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:15. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியிலே 820 கிலோஹெர்ட்ஸ் ஒலி உலா வருவது. திரைகானம் முதல் பாடல் கல்கி படத்திலிருந்து குரல் சுஜாதா.

0: தர்மம் தவறாமல் ஆட்சி செய் பராக்கிரமா.
1: அப்படியே ஆகட்டும் குருதேவா, என்னை ஆசீர்வதியுங்கள்.
2: நான் அரசனாக இருந்தபோது எப்படி எனக்கும் நம் நாட்டுக்கும் உண்மையாக இருந்தீர்களோ அதேபோல என் மகனுக்கும் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும்.
3: அப்படியே செய்வோம் அண்ணா.
2: இப்போது புலவர்கள் பராக்கிரமனின் புகழை பாடி பரிசுகள் பெற்றுச் செல்லலாம். வாருங்கள் புலவரே, உங்கள் செய்வதை கூறுங்கள்.
4: வெற்றி வேலி ஏந்தும் வீரன் வாழ்க. மன்னர் குளமதி செங்கதிர் போல் வந்துதித்த பராக்கிரம பாண்டியன் புகழ் ஓங்குக. மலை போல் நிமிர்ந்த மார்பினன் வாழ்க. தலைவணங்கா தமிழ் மகன் வீரமும் வாழ்க.
1: ஆஹா, மிக்க நன்றி புலவரே, மிக்க நன்றி. ஒரு மன்னனின் வீரம் தமிழால் பாடப்படும் போதுதான் முழுமையடைகிறது. இதோ விடியுங்கள் 108 பொற்காசு.

0: தமிழ் மகன் வீரமும் வாழ்க.
1: ஆஹா, மிக்க நன்றி புலவரே, மிக்க நன்றி. ஒரு மன்னனின் வீரம் தமிழால் பாடப்படும் போதுதான் முழுமையடைகிறது. இதோ விடியுங்கள், 108 பொற்காசுகள். இனி உங்கள் வம்சமே வறுமையின் பிடியிலிருந்து விலகி இருக்கட்டும்.
0: மிக்க நன்றி மன்னன். நீங்களும் உங்கள் வீரமும் ஈகைத்தன்மையும் எப்போதும் பாரில் புகழ்பெற்று விளங்க வாழ்த்துகிறேன் மன்னா.
1: நன்றி புலவரே.
2: மன்னா, ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருப்பது போல தோன்றுகிறதே.
1: ஆம் சண்பகா, பட்டாபிஷேகம் முடிந்தும் ஏனோ என் மனம் அமைதி உள்ள மறுக்கிறது. மதுரையிலிருந்து நாம் இங்கே புதிய அரசாங்கத்தை அமைத்துள்ளோம். காடாக இருந்த இந்த பகுதிகளை வயல்களாக தங்கள் கடின உழைப்பால் மாற்றியிருக்கிறார்கள் நம் மக்கள்.
2: உண்மைதான் மன்னா, உங்கள் கவலைக்கான காரணம் புரிந்துவிட்டது. உங்களுக்கு எப்போதும் நாட்டை பற்றிய சிந்தனைதான் என்பதை நான் அறிவேன் மன்னா. ஆந்திர பிரதேசத்திலிருந்து விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டை தங்கள் பேரரசோடு இணைக்க விரும்புகிறது. அதற்கான படைகள் வந்து இறங்கிவிட்டதாகவும் தெரிகிறது. அது போதாதென்று சேரனும் நம் மீது போர் தொடுக்க சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட சூழலில் மக்களுக்கு எப்படி நல்லாட்சி வழங்குவது என்பதுதானே உங்கள் கவலை.
1: சண்பகா, என் மனதை பிரதிபலிக்கும் கண்ணாடியா உன் மனம்? மிகச் சரியாக சொல்லிவிட்டாயே.
2: நம் கையில் எதுவும் இல்லை மன்னா, எல்லாம் அந்த இறைவன் கையில்தான் உள்ளது.
3: பராக்கிரமா, செண்பகவல்லி, உங்கள் தனிமை பேச்சுக்கு இடையூறு செய்துவிட்டேனோ?
1: வாருங்கள் தந்தையே, வாருங்கள். இது என்ன கேள்வி? நான் உங்கள் மகன் அல்லவா? என்னிடம் பேசும்போது கூட இது போன்ற முறைகளை கடைபிடிக்க வேண்டுமா என்ன?
3: அப்படி இல்லை பராக்கிரமா, கணவன் மனைவி இருவரும் பேசும்போது மூன்றாவது நபர் குறுக்கிடுவது அவ்வளவு நல்லதில்லை.
2: போங்கள் மாமா.
3: ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசத்தான் வந்தேன்.
2: நான் வேண்டுமானால் பக்கத்து அறையில் இருக்கட்டுமா?
3: இல்லை மருமகளே, நீ என் மகனில் பாதி, என் மருமகள். இது ஒன்றும் ரகசியம் அல்ல, ஆன்மீக விஷயம். ஆகையால் நீயும் உடனிருப்பது நல்லதுதான்.
1: சொல்லுங்கள் தந்தையே.
3: மதுரையிலிருந்து செண்பகப் பொழிலுக்கு புலம்பெயர்ந்து வந்து காசியில் இருக்கும் விஸ்வநாத பெருமான் அருளால் மீண்டும் பாண்டிய சாம்ராஜ்யத்தை கட்டமைத்து விட்டோம். என் வாரிசாக உனக்கும் பட்டாபிஷேகம் செய்து முடித்துவிட்டேன். இந்த நாடும் நாட்டு மக்களும் உன் பொறுப்பு. ஆகையால் இனி நானும் உன் தாயும் மனிதர்களாக பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றலாம் என்று இருக்கிறோம்.
1: தந்தையே, நீங்கள் கூறுவது எனக்கு ஒன்றும் புரியவில்லையே.
3: காசியில் குடிகொண்டிருக்கும் அந்த காசி விஸ்வநாதனையும் அன்னை விசாலாட்சியையும் கண்ணாரக் கண்டு தரிசனம் செய்துவிட்டு பிறகு வடநாட்டில் உள்ள பெருமைமிகு மற்ற சிவாலயங்களையும் தரிசிக்க விரும்புகிறோம் மகனே.
2: மாமா, இப்படி எங்களை தனியே விட்டு யாத்திரை செல்கிறேன் என்கிறீர்களே.
1: அதுவும் காசிக்கு சென்று வருவது என்றால் வருடங்கள் ஆகுமே தந்தையே. உங்களது தேகநிலை, தாயாரின் தேகநிலை எல்லாம் இதற்கு இடம் கொடுக்குமா?
3: நாட்டின் மன்னன் தன் சொந்த உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது மகனே.
2: முடிவு செய்துவிட்டார்கள் மன்னா, இனி நாம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். மகிழ்ச்சியாக விடை கொடுத்து அனுப்புவோம். அந்த குற்றாலீஸ்வரர் அருளால் எந்த குறையும் இல்லாமல் நலமாக திரும்பி வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம்.
1: அப்படியே செய்வோம். ஆனால் ஒரு நிபந்தனை தந்தையே.
3: என்னது?
1: நீங்கள் இருவரும் தனியாக செல்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். உங்களோடு 50 பேர் கொண்ட குழு ஒன்று வரும். உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயார் செய்வது மற்றும் பிற பணிகளை அவர்கள் செய்வார்கள்.
3: அப்படியே ஆகட்டும் மகனே. குரு விந்தையனிடம் சொல்லி யாத்திரைக்கான நாளை குறிக்கச் சொல்வோம்.
1: உத்தரவு தந்தையே. குருநாதருக்கு என் வணக்கங்கள்.
2: வணக்கம் குருதேவா.
4: வா பராக்கிரமா, வா. நாட்டின் மன்னன் சாதாரண ஒரு துறவியின் இருப்பிடத்திற்கு வந்திருக்கிறாய்.
1: என்னை சொற்களால் காயப்படுத்தாதீர்கள் குருநாதா.

0: நீங்கள் அகத்தியரின் 13 தலைமுறை சீடர் என்பதை இந்த உலகமே அறியும். அப்படிப்பட்ட நீங்கள் என்னை இப்படி பேசுவது என் மனதை காயப்படுத்துகிறது குருநாதா.
1: உன் மனதை காயப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லவில்லை பராக்கிரமா. நீ மன்னனாக அமர்ந்து 2 சென்று விட்டன. இன்னும் நீ போர் படையெடுத்தல் என்றுதான் இருக்கிறாய். இதன் நடுவில் என்னை வந்து பார்க்கவும் நேரம் கிடைத்ததா என்ற அர்த்தத்தில் தான் கேட்டேன்.
2: போர் செய்து வெற்றி பெற்று நான் கொண்டு வரும் பொருளில் தானே நம் நாடே செழிப்பாக உள்ளது.
1: நல்லது நல்லது, நீ வந்த விஷயத்தை சொல்.
2: குருவே, என் பெற்றோர் காசிக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்று 2 கடந்து விட்டன. 6 முன்பு நலமாக இருக்கிறோம் என்று ஒரு தூதுவனிடம் செய்தியும் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் அதன் பிறகு எந்த செய்தியும் வரவில்லையே. அதுதான் மனதிற்கு கவலையாக உள்ளது குருதேவா.
3: ஆம் குருதேவா, அவர்களோடு சென்றவர்கள் எவரை பற்றியும் தகவல் இல்லை.
1: மிகப்பெரிய சாதனைகளை செய்ய வேண்டிய தருணங்களில் சில தியாகங்களும் செய்தாக வேண்டும் அம்மா. அது கடவுளின் கட்டளை. காரணமின்றி காரியமில்லை. ஆனால் சில சமயங்களில் காரணங்களே காரியத்தை உருவாக்கும் காரணிகளாக இருக்கும்.
3: குருதேவா, நீங்கள் சொல்வதன் பொருளை என்னால் ஊகிக்க முடிகிறது. ஆனால்
1: என்பது ஒரு அழகான வார்த்தை அல்லவா பராக்கிரமா.
2: குருவே, சொல் விளையாட்டு எனக்கு தெரியாத ஒன்று. குலகுரு நீங்கள் வானியல் அறிவும் கோள்களின் நிலை வைத்து பலன் சொல்லும் ஞானமும் உடையவர். என் பெற்றோர் எப்போது வருவார்கள்? அவர்கள் நலமாக இருக்கிறார்களா என்பதை பார்த்து கணித்து சொல்லுங்கள் குருவே.
1: அதை மட்டும் பார்த்தால் போதுமா பராக்கிரமா?
2: வேறு என்ன வேண்டும்? வீரத்தினால் மன்னர்களை அடிபணிய வைக்க என்னால் முடியும் குருவே. என் கைகளை மீறிய விஷயம் இது என்பதால் தான் உங்களை நாடி வந்தேன்.
1: அப்படியானால் உன் கைகளுக்குள் இருக்கும் விஷயங்களை கட்டுப்படுத்த உன்னால் முடியும் என்கிறாய். அப்படித்தானே?
2: இது என்ன பிதற்றல்!
3: தயவு செய்து இவரை மன்னித்து விடுங்கள் குருவே. பலனை பார்த்து கொஞ்சம் கணித்து சொல்லுங்கள் குருவே.
2: ஆம் குருதேவா, பலனை சொல்லுங்கள்.
1: பராக்கிரமா, நடக்கும் காலம் உனக்கு பல சோதனைகளை தர காத்திருக்கிறது. பட்டம் சூட்டப்பட்ட நீ இன்னமும் பராக்கிரமனாகத்தான் யோசிக்கிறாயே தவிர பராக்கிரம பாண்டியன் என்ற பெருவம்சத்து மன்னனாக யோசிக்கவில்லையே.
2: நாட்டின் இளவரசனாக இருந்த போதும் சரி, பட்டம் சூட்டப்பட்ட பிறகும் சரி, நான் ஒவ்வொரு நிமிடமும் மக்களுக்காகவே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் குருவே. படையெடுத்து சென்று தங்கம் வெள்ளி நவரத்தினங்கள் என்று கொண்டு வந்து நம் நாட்டை செழிப்பாக்குகிறேன்.
1: போர் தொடுப்பது மட்டும்தான் மன்னன் வேலை என்றால் அதற்கு தளபதிகளே போதுமே, மன்னர்கள் எதற்கு?
2: குருவே, உங்கள் பேச்சு என்னை அவமானப்படுத்துவது போல உள்ளது.
3: மன்னருக்கான கடமைகளை கேட்டு அறிந்து கொள்வது நல்லதுதானே?
2: ஆண்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு பெண்ணான நீ நடுவில் பேசுவதே தவறு. அதுவும் மன்னனாகிய என்னிடம் அமைதியாக இரு என்று சொல்வது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? இதற்காக நான் உனக்கு தண்டனை கூட வழங்கலாம். ஆனால் நீ என் அன்புக்குரியவள் என்பதால் பேசாமல் இருக்கிறேன்.
1: செண்பகவல்லி, இந்த நாட்டின் மன்னனை அழைத்துக் கொண்டு சென்றுவிடம்மா. ஆனால் பராக்கிரமா, ஒன்றை நினைவில் வைத்துக் கொள். இனி வரப்போவது கடுமையான சோதனைக்கால். சோதனையின் முடிவில் தான் சாதனையும் ஆரம்பமாகும். மன்னனுக்கு பணிவு அவசியம். சென்று வா பராக்கிரமா, சென்று வா.
3: மன்னா, இந்த பாலையாவது பருகுங்கள். நீங்கள் நலமாக வாழ வேண்டும் அல்லவா?
0: சற்று என்னை தனியாக விடு சண்பகா. காசிக்கு சென்ற என் பெற்றோர் திரும்பி வருவார்கள் என்று நான் ஆவலோடு காத்திருந்தேன். ஆனால் என்ன பலன், பாதி வழியில் நோய் கண்டு இறந்து விட்டார்கள். மகத நாட்டில் அவர்களது

0: உடல் அரச மரியாதையோடு எரியூட்டப்பட்டது என்றும் தகவல் வந்திருக்கிறது.
1: எனக்கு என்ன உணவும்
2: உங்கள் துயரம் எனக்கு புரியாமல் இல்லை மன்னா.
0: பெற்றோரை பறிகொடுத்துவிட்டு அவர்களுக்கு இறுதி கடனை செய்யக்கூட முடியாமல் அவர்களின் முகத்தை கூட பார்க்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன்.
2: நீங்கள் முதலில் உங்கள் துயரம் என்ற கூண்டிலிருந்து வெளியில் வந்து பாருங்கள் மன்னா. அப்போதுதான் மற்றவர்களின் துயரம் தெரியும்.
0: இப்போது என்ன, நான் அரசவைக்கு வர வேண்டும். அங்குள்ளவர்கள் முன்பு என் மனதில் சோகமே இல்லை என்பது போல நடிக்க வேண்டும். அவ்வளவுதானே, இதோ இப்போதே புறப்பட்டு விட்டேன். நீயாவது மகிழ்ச்சியாக இரு
2: மன்னா. இந்த பாலையாவது பருகிவிட்டு.
1: அதையும் நீயே பருகிவிடு.
3: மன்னர் மீண்டும் அரசவைக்கு வந்தது குறித்து மகிழ்ச்சி.
1: ஏதாவது பிரச்சனை உள்ளதா? முக்கியமான படையெடுப்பு செய்திகள் ஏதேனும்?
3: நீ மாறவே இல்லை பராக்கிரம். எப்போதும் பகைவரின் நினைவுதான், பொதுமக்களின் நினைவே வராதா உனக்கு?
1: யார் என்னை சந்திக்க வந்திருக்கிறார்கள்?
2: பொதுமக்களின் பிரதிநிதிகள் சிலர் வந்திருக்கின்றனர் மன்னா. அனைவருமே பெண்கள்.
0: என்ன பெண்கள்? என்ன பிரச்சனை குருநாதா?
3: நீயே வந்து கேட்டுப்பாரே.
1: அவர்களை வர சொல்லுங்கள்
4: மன்னா. உங்களை வணங்குகின்றேன். இதுவரையில் பல முறை வந்து சென்று விட்டோம். இன்றாவது எங்களை சந்திக்க நீங்கள் வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது.
0: என்ன, பல நாட்களாக வந்து போகிறீர்களா?
1: சரி, உங்கள் பிரச்சனை தான் என்ன, அதை சொல்லுங்கள் முதலில்.
4: மன்னா, எனக்கும் என்னை போன்ற பெண்களுக்கும் நீதி வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் வந்துள்ளோம்.
0: நீ யாரம்மா? எதற்கு நீதி கிடைக்க வேண்டும்? விவரமாக சொல்
4: மன்னா. என் பெயர் மங்கையர்க்கரசி. என் கணவர் இறந்து விட்டார் என்ற தகவல் வந்திருக்கிறது. எனக்கு ஒரு வயதில் ஒரு மகனும் இருக்கிறான். நாங்கள் என்ன செய்வோம், எப்படி வாழ்வோம் சொல்லுங்கள் மன்னா.
0: உன் கணவன் எப்படி இறந்தானம்மா? போரில் இறந்திருந்தால் அதற்கான இழப்பீட்டு தொகை உனக்கு வந்திருக்குமே.
4: என் கணவர் போரில் இறக்கவில்லை மன்னா.
0: பிறகு?
4: காசிக்கு செல்லும் உங்கள் பெற்றோர்களை பாதுகாக்க காவலர்கள் கூட்டத்தை அனுப்பினீர்களே, அதில் என் கணவரும் ஒருவர். இதோ இங்கே நிற்கும் பெண்களின் கணவர்கள், சகோதரர்கள் மற்றும் மகன்கள் என்று பலரும் சென்றனர். அவர்களில் யாருமே திரும்ப வரவில்லை. எங்கோ ஏதோ ஒரு நாட்டில் அனாதைகளாக இறந்து விட்டார்கள் என்றும், அவர்கள் உடல்கள் முறைப்படி அடக்கம் செய்யப்பட்டது என்ற தகவல் மட்டுமே வந்தது. இனி நாங்கள் எப்படி வாழ்வோம், எந்த நம்பிக்கையில் வாழ்வோம்? உங்கள் பெற்றோரும் இதே போல இறந்து விட்டார்கள். அதனால் எங்கள் துன்பத்தை நீங்கள் அறிவீர்கள் என்று நினைத்தோம். ஆனால் எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய மன்னர் அறையின் கதவை அடைத்து கொண்டு துக்கம் அனுஷ்டிக்கிறார் என்கிறார்கள். எங்களுக்கு அடுத்த வேளை உணவில்லை மன்னா, உணவில்லை. எங்கள் சோகத்தை கூட உணர முடியாமல் வறுமை எங்களை துரத்துகிறது மன்னா, துரத்துகிறது.
0: என்னை மன்னித்து விடுங்கள் சகோதரிகளே, மன்னித்து விடுங்கள். என் துயரமே பெரிது என்று இருந்துவிட்டேன். உங்கள் மகன்களை, சகோதரர்களை, கணவனை உயிர்ப்பிக்கும் சக்தி இப்போது எனக்கு இல்லை. ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு தெரிந்த கைத்தொழிலை செய்து பிழைக்க தேவையான உதவிகளை அரசாங்கமே செய்யும். இது சத்தியம்.
4: மிக்க நன்றி மன்னா, மிக்க நன்றி. ஆனால் ஆண்டுதோறும் இது போல பலரும் காசி யாத்திரைக்கு கிளம்புகிறார்கள். ஆனால் அவர்களில் ஒரு சிலரை திரும்ப வருகிறார்கள். இது மிகவும் கொடுமையான விஷயம் மன்னா. என்னை போல இனியும் விதவைகள் உருவாகாமல் இருக்க வேண்டும். இதுவே என் வேண்டுகோள்.
0: கண்டிப்பாக செய்கிறேன் சகோதரிகளே. நீங்கள் இப்போது சென்று வாருங்கள்.
3: வா பராக்கிரமா, வா.
0: வணங்குகிறேன் குருவே. நேற்று அரசவைக்கு வந்திருந்த பெண்கள் சுயநலம் என்ற இருளால் நிறைந்திருந்த என் இதயத்தை விளக்கேற்றி வைத்து வெளிச்சமாக்கிவிட்டார்கள். என் சுயநலம் என்னை விட்டு சென்று விட்டது. அன்று நீங்கள் சொன்னதன் அர்த்தம் இன்று

0: மிக்க மகிழ்ச்சி மன்னா. நீ கட்டாயம் இப்படி மாறுவாய் என்று எனக்கு தெரியும்.
1: ஆனால் குருவே, அந்த சகோதரிகள் சொன்னது போல இனியும் இது போன்ற சம்பவங்கள் நடவாமல் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் எனக்கு புரியவில்லை குருதேவா.
0: இது உன்னால் தான் முடியும் பராக்கிரமா. அன்று நீயும் செண்பகவல்லியும் என்னை காண வந்தீர்கள் அல்லவா? அப்போது நான் சொன்னது நினைவிருக்கிறதா?
2: காரணமின்றி காரியம் இல்லை என்றீர்கள். அதோடு ஒரு காரியமே காரணமாக அமையலாம் என்றும் சொன்னீர்கள்.
0: ஆம் பராக்கிரமா, அன்றைக்கு நான் உன்மேல் கோபப்பட்டதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று, நீ உன் பெற்றோர்கள் அவர்கள் நலன் என்றுதான் சிந்தித்தாயே தவிர உடன் சென்றவர்கள் என்ன ஆனார்கள் என்று கவலைப்படவில்லை. இன்னொன்று, உன் மனைவி உனக்காக பதில் சொன்னபோது ஆண்கள் இருக்கும் போது பெண் பேசுவதாவது என்றும், அதோடு மன்னன் இருக்க மனைவி பேசலாமா என்று கூறினாய். நினைவிருக்கிறதா?
1: உண்மைதான் குருநாதா, அதற்காக நான் இப்போது வருத்தப்படுகிறேன்.
0: இறைவனின் படைப்பில் ஆணும் பெண்ணும் சமம், இதில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. அதை விளக்கத்தான் சிவபெருமானே தன் உடலில் பாதியை உமையவிழுக்க அளித்திருக்கிறார்.
1: நீங்கள் கூறுவது நன்றாக புரிகிறது குருதேவா.
2: ஆனால் அந்த பெண் சொன்னது?
0: சொல்கிறேன், நீ நினைத்தால் இதனை மாற்றலாம் பராக்கிரமா, மாற்றலாம்.
1: புரியவில்லையே குருநாதா.
0: காசியிலிருந்து ஒரு பிடிமண் எடுத்து வந்து இங்கேயும் விஸ்வநாதருக்கு ஒரு கோயிலை எழுப்ப உன்னால் முடியாதா பராக்கிரமா? உன்னால் முடியாதா
1: குருநாதா? இது மிக பெரிய கடினமான பணியாயிற்றே.
0: அதனால்தான் இறைவன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன்.
1: ஆனால் எங்கு ஆலயம் அமைப்பது?
0: செண்பக மரங்கள் நிறைந்த வனம், அங்குதான் ஆலயம் அமைக்க வேண்டும். அதனை சுற்றி நகரமும் நிர்மாணிக்கப்பட வேண்டும். அதுவே உனது தலைநகரமாக விளங்கும்.
1: ஆஹா ஆஹா, என்ன பாக்கியம் செய்தேன் நான். இப்போதே காசிக்கு சென்று பிடிமண் எடுத்து வர ஆட்களை அனுப்புகிறேன். செண்பக வனத்தை திருத்தி ஆலயம் அமைக்கும் பணியை உடனடியாக தொடங்கி விடுகிறேன்.

0: கோயில் திருப்பணிகள் மிகவும் சிறப்பாக நடக்கின்றன. பராக்கிரமா, இந்த கோயிலின் சிற்பங்கள் பாண்டிய சிற்பக்கலையின் காவியமாக வருங்காலத்தில் போற்றப்படும். இந்த கோயில் உள்ளவரை உன் புகழ் நிலைத்து நிற்கும்.
1: எல்லாம் இறைவன் அருள் குருதேவா. இன்னமும் பொருள் தேவை என்று கேள்விப்பட்டேன்.
0: ஆம் அண்ணா, காசியிலிருந்து பிடிமண் வந்துவிட்டது. கட்டுமான பணிகளும் தொடங்கிவிட்டது. காசி விஸ்வநாதர் தென்னாட்டிலும் எழுந்தருள தயாராகிவிட்டார். இனி உலகம்மை சன்னதியை வடிவமைக்கவும் ஆபரணங்கள் செய்யவும் பொன்னும் பொருளும் தேவை.
1: கவலை வேண்டாம் குருநாதா, நாம சென்று பொருள் தேட தேவையே இல்லாமல் சேரன் குற்றாலத்தில் நம் மீது போர் தொடுக்க போவதாக தகவல் வந்துள்ளது. அதை சொல்லிவிட்டு ஆசியும் பெற்று செல்லவே நான் இப்போது இங்கு வந்தேன்.
0: வெற்றி உணவே, சென்று வா பராக்கிரமா.
1: இங்கே ஒளி செதுக்கி முடிப்பதற்குள் வாள் வீசி சேரனை வென்று பெரும் பொருள் சம்பாதித்து வருவேன். வருகிறேன் குருநாதா.
2: கவலையின்றி சென்று வாருங்கள் மன்னா. இறைவன் அருளும் குரு அருளும் என் கற்பும் உங்களை காக்கும். அதுவரை கோயில் பணிகளில் குருதேவருக்கு என்னால் என்றளவு உதவுவதே என் கடமை.
1: அப்படியே செய், சென்று வருகிறேன். கூடவே வென்று வருகிறேன்.

இருக்கிறான். புரட்சி சென்று அவன்

0: கப்பம் வசூலித்து வாருங்கள்.
1: சேரனை வென்ற பராக்கிரம பாண்டியர் வாழ்க வாழ்க. உற்சாகம் கொண்டான் உள்ளம் கொண்டான் புகழ். ஓங்குக ஓங்குக.
2: வணக்கம் குருதேவா, உங்கள் அருளால் தேவையான பொன்னும் பொருளும் கிடைத்து விட்டது. இனி திருப்பணிகள் தடையின்றி நடக்கும் தானே?
3: ஆமண்ணா.
2: இந்த கோயிலை பார்க்க பார்க்க என் மனதில் பெரிய நிம்மதியும் ஆனந்தமும் பிறக்கிறது குருதேவா. நான் மறைந்தாலும் இந்த கோயில் மறையாது என்ற நம்பிக்கை என் மனதில் வந்துவிட்டது. இக்கோயிலுக்கு எவர் திருப்பணி செய்தாலும் அவர்களை கைகூப்பி வணங்க இந்த பராக்கிரம பாண்டியன் கடமைப்பட்டுள்ளார். இதனை நான் ஒரு செய்யுளாக எழுதி இத்திருக்கோயில் சுவர்களில் கல்வெட்டாக வைக்க விரும்புகிறேன். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் கல்லில் எழுதிய சொல் அப்படியேதான் இருக்கும், இல்லையா குருநாதா?
3: மிக்க மகிழ்ச்சி பராக்கிரம, அப்படியே செய்து விடுவோம். நாளை சுவாமியின் லிங்கத்திற்கு பீடம் நாட்ட இருக்கிறோம். அப்போது நீ உனது செய்யுளை கூறு, அதனை கல்வெட்டில் எழுத ஏற்பாடு செய்து விடுகிறேன்.

0: பராக்கிரமா, செய்யுள் எழுதிவிட்டாயா?
1: செண்பக பொழில் என்று எழுதத் தொடங்கினால் ஏதாவது தடங்கள் வந்து கொண்டே இருக்கிறது.
2: ஒருவேளை இறைவன் இந்நகரத்துக்கு வேறு பெயர் வைக்க முடிவு செய்து விட்டாரோ என்னவோ?
1: ஆனால் அதனை நாம் எப்படி அறிவது? என்னால் கடவுளுக்கு அர்ப்பணிக்க ஒரு செய்யுள் கூட எழுத முடியவில்லையே.
0: பராக்கிரமா, உனது செய்யுளில் என்ன சொல்ல விரும்புகிறாய் நீ?
1: குருநாதா, இந்த நகரில் குடிகொண்டிருக்கும் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு யார் இனி வரும் காலங்களில் திருப்பணி செய்தாலும் அவர்களை கைகூப்பி இந்த பராக்கிரம பாண்டியன் பணிந்து வணங்குவேன் என்ற அர்த்தத்தில் எழுத நினைக்கிறேன். உங்கள் ஆணைப்படியும் இறைவனின் ஆணைப்படியும் தான் இந்த கோயிலை கட்டுவித்தேன். ஆனால் எங்கோ தவறு செய்து விட்டேன் போலிருக்கிறது. அதனால் தான் இப்படி ஒரு செய்யுள் எழுத முடியாமல் போகிறது என்று நினைக்கிறேன்.
0: சற்று பொறுமையாக இரு.
1: அப்படியே குருதேவா, பீடத்தை அமைக்கும் பணியை தொடங்கி விடுவோம். எனது செய்யுளை இறைவன் ஏற்க வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டான் போல.
2: மன்னா, நீங்கள் இப்படி ஒரு மனக்குறையோடு பீடக்கற்களை வைத்தால் இங்கு வந்து வழிபடும் பக்தர்கள் மனக்குறை எப்படி நீங்கும்? ஆகையால் நீங்கள் செய்யுள் எழுதும் வரை இந்த நிகழ்வை தள்ளி போட்டு விடலாமே.
1: இல்லை சண்பகா, இல்லை. கோயிலுக்கு, அதுவும் சிவன் கோயிலுக்கு பீடக்கற்களை ஏற்ற நாள் குறித்து விட்டு அது தவறினால் அவசகுணமாகிவிடும். ஆகையால் பீடக்கற்கள் ஏற்றப்படட்டும்.
3: வடகாசி போல் இது தென்காசி தம்பி. இதன் பெயர் தென்காசி.
4: ஆமண்ணா, இது தென்காசியே தான். இனி இதுதான் நம் பெற்றோர்களின் வீடு.
1: என்ன அந்த சிறுவன் என்ன சொன்னான்? தென்காசி. ஆம், தென்காசி தான் இது.
2: ஆமண்ணா, அந்த சிறுவர்கள் தென்காசி என்றுதான் சொன்னார்கள்.
0: செண்பகவல்லி, நீங்கள் மட்டுமல்ல, இந்த தென்காசி நகரமே மிகவும் பாக்கியம் செய்த நகரம். இந்நகரத்திற்கு பெயரிட்டவர்கள் யாரென்று நினைக்கிறாய்? அம்மையப்பரின் புதல்வர்களான ஐங்கரனும் ஆறுமுகரும் தான். இந்த தென்காசி நகரம் செல்வ செழிப்போடு என்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்பதற்கு இதுவே சான்று.
2: இறைவா, உன் கருணையே கருணை.
0: பராக்கிரமா, இதோ இந்த கல்லை நீ உன் திருக்கரங்களால் எடுத்து பீடத்தில் ஏற்று. ஒரு மாபெரும் வரலாற்றை உருவாக்கி இருக்கிறாய் பராக்கிரம். இங்கே இந்த ஆன்றோர் நிறைந்த சபையில் உன் செய்யுளை கூறு.
1: தென் காசி விஸ்வநாதர் திரு ஆலய திருப்பணி, மண் காசி

0: செய்யும் அடியாரை தன் காசி கல்லாதான் யானும் வணங்குவேன். காசினி மேல் சொல்லாதான் பராக்கிரம பாண்டியர்.
1: ஆஹா, அற்புதம், அருமை, அடக்கம், பணிவு, இதோடு வீரமும் கலையும் இணைந்தவன் நீ. தென்காசி என்ற பெயர் இந்த உலகில் இருக்கும் வரை பராக்கிரம பாண்டியன் என்ற பெயர் நிலைத்து நிற்கும். பராக்கிரம பாண்டியர்
2: வாழ்க! வாழ்க!
1: பராக்கிரம பாண்டியர்
2: வாழ்க! வாழ்க!
1: தென்காசி விஸ்வநாதர் கோயிலை கட்டிய பராக்கிரம பாண்டியர்
2: வாழ்க! வாழ்க!
1: தென்காசி நகர் கண்ட பராக்கிரம பாண்டியர்
2: வாழ்க! வாழ்க!
3: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலி நாடக விழா நாடகம் தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம். நாடகத்தில் நடித்திருந்தோர் எல் சுப்பிரமணியன், ஆர் நிரோமிலா, பி கே பி கந்தன், ஏ கிருஷ்ணன், ஜி சங்கீதா ஆகியோர். நாடக எழுத்தாக்கம் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள். அமைப்பில் உதவி ஜமீன் சின்னதுரை. அமைப்பு கே காளிமுத்து. நிகழ்ச்சி படைப்பு ஆகாசவாணி திருநெல்வேலி.

0: சாட்சி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்ட போது, தெரியுமா?
1: எதே எஸ், ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்ணுறேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்பி ஏமாறாதீங்க.
2: திரைக்கானத்திலினை சதுரங்கம் படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்

0: இதுவரை திரைகானம் ஒலிவுல அவரை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் இப்போது 9:30.
1: ஆகாஷ்வாணி நாடகமலரில் நேர்கள் கேட்கவிருப்பது நல்ல மனம் நாடகம். எழுத்தாக்கம் ப. முருகேசன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் எஸ். ஜெகசண்முகம், கே. ரவிக்குமார், ஷர்மிளா நசீர், ஆர். விஜயலட்சுமி, ஆர். சிவகாமி, மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன்

0: சுப்பு சுப்பு, கொஞ்சம் தண்ணி கொண்டாமா.
1: தோ வந்துட்டங்க. இந்தாங்க, காயர் வெயில் உடம்ப உறிஞ்சி எடுக்குது. கொஞ்சமா தண்ணியை குடிச்சிட்டு அப்புறமா இந்த மோரை குடிங்க. ஏங்க, நம்ம தர்மகர்த்தா ஊர் பெரியவங்க எல்லாரும் காலங்காத்தாலேயே உங்களை பார்க்கணும்னு வந்தாங்க.
0: அப்படியா?
1: நீங்க களத்து மேட்டுக்கு போயிருக்கிறதாவும் அங்க போனா உங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டங்க.
0: சித்திரை பிறந்துட்டது இல்ல, வீரன் கோயில் திருவிழா சம்பந்தமா தான் வந்திருப்பாங்க. இந்த வருஷம் திருவிழாவை வெகு சிறப்பாக கொண்டாடணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அடுத்து நான் இல்லாத போய் என்னை தேடி வந்தாங்கன்னா ஒரு 10,000 ரூபாவை அவங்ககிட்ட கொடுத்துரு. அவங்கள அலைய விடாத. என்ன அப்புறம், இந்த வெள்ளியனூர் பொண்ணுரங்க வருவான், அவன் மகளுக்கு கல்யாணமா, அவன் வந்தான்னா அவங்ககிட்ட ஒரு 20,000 கொடு.
1: ஆ சரிங்க, எனக்கு சமையல் கட்டில் வேலை இருக்கு, நான் வரேங்க.
0: சுப்பு, சமையல் அப்புறம் கவனிக்கலாம், இப்படி கொஞ்சம் உட்கார்.
1: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு சரிக்கு சரியாவா?
0: ஆமா,
1: நான் நிக்கிறேன். என்ன சங்கதி, அத சொல்லுங்க.
0: அது வந்து சுப்பு, நம்ம கம்மாக்கரைக்கு பக்கத்துல இருக்கிற 10 ஏக்கர் நிலத்தை நம்ம ஆறுமுகத்துக்கு குத்தகைக்கு விட்டு இருந்தோமே, ஞாபகம் இருக்கா? அத அவர் 2 வருஷமா வெள்ளாம பண்ணாம கரம்ப போட்டு வச்சுட்டான். கேட்டா போன மழை வெள்ளத்துல நஷ்டம் ஏற்பட்டுடுச்சுன்னு சொல்லி கலங்குறான். அதனால அவனுக்கு ஒரு 5 லட்சம் கொடுத்து அவனை கை தூக்கி விடலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற?
1: ஏங்க, நீங்க செய்ய போற நல்ல காரியத்துக்கு என்கிட்ட கேட்கணுமா?

0: அதுக்கு இல்லம்மா, எங்க அப்பாரு காலத்துல அவரை கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன். அவரு தலை மறைஞ்சதும் உன்னை கேட்காம நான் எதுவுமே செய்யறது இல்லையே.
1: என்னங்க விளையிற நிலத்தை கரம்பா போட்டு வைக்கிறது விவசாயிக்கு அழகு இல்லைங்க. கொடுத்து உதவுறது ஒன்னும் தப்பு இல்லைங்க.
0: அப்புறம் என்ன
1: கொடுங்க? ஆனா நம்ம கையில அவ்வளவு தொகை இருக்கிறாப்புல தெரியலையே. மொத்தமா 5 லட்சத்துக்கு எங்கெங்க போவீங்க?

0: இருக்கிறாப்புல தெரியலையே. மொத்தமா 5 லட்சத்துக்கு எங்கெங்க போவீங்க?
1: அதுக்கு வழி இருக்கு. உன் 5 பவுன் வளையல விவசாய வங்கியில அடமானம் வச்சு கொடுத்துடலாம். அறுவடை முடிஞ்சு 6 முகம் கொடுத்ததும் திருப்பிடலாம். என்ன?
0: அதுவும் சரிதாங்க. நான் போய் வளையல எடுத்துட்டு வரேங்க.
1: வா வா.
2: பார்வதி, உன் பொண்ணு வள்ளி அப்படியே மகாலட்சுமி மாதிரி லட்சணமா இருக்கா. இப்படி ஒரு அழகு தேவதை தான் என் வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்கணும்.
3: என் சம்சார சரசுக்கு பொண்ணு புடிச்சு போச்சு. அவ சொல்லிட்டா அதுக்கு மேல அப்பிலே இல்லை எங்க வீட்டுல. மேற்கொண்டு விஷயத்த பேச வேண்டியதான்.
2: பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அங்க பாருங்க, பொண்ணும் பிள்ளையும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிற பார்வைய
3: கண்ணு கண்ணு கலந்தாச்சு, காதல் வரையில விழுந்தாச்சு. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. கல்யாண தேதி குறிக்க வேண்டியதுதான்.
4: என்னங்க இது, திடுதிப்புன்னு வந்தீங்க, பொண்ண பாத்தீங்க, உடனே நாள் குறிக்கணும்னு சொல்றீங்க. 4 நட்சத்திரம் பொருத்தம் இதெல்லாம் பார்க்க வேணாமா? கல்யாணம் காட்சின்னு ஏகப்பட்ட செலவு இருக்கு, அதுக்கெல்லாம் நாங்க தயாராகவே இல்லையே. இதுக்கும் மேல உங்களோட எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்குமே, அதுக்கெல்லாம் நாங்க இன்னும் தயாராகலிங்க.
2: அட, பொருத்தம் என்னமா பொருத்தம்? மன பொருத்தத்துக்கு அப்புறம் தான் மத்த பொருத்தம் எல்லாம். நேரம் நாழின்னு சொல்றீங்களே, அதெல்லாம் எங்கிருந்து வந்தது? எல்லாம் நம்ம வசதிக்கு நாமே ஏற்படுத்திக்கிட்டது தானே. கண்ணுக்கு அழகான பொண்ணு, பொண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ளை, இதுக்கு மேல என்ன பொருத்தம் வேணும்?
3: சரசு, அவங்க அத சொல்லல. அவங்க சீர்சனத்திய பத்தி பேசலையேன்னு சொல்றாங்க.
2: நாம அப்படி என்ன கொட்டிட போறோம்? அவங்க பொண்ணுக்கு செய்ய வேண்டியத செய்ய போறாங்க, அதுவும் நம்ம வசதிக்கு தகுந்தா போல. இதுல பேசுறதுக்கு என்னங்க இருக்கு?
3: அப்போ கல்யாண தேதிய முடிவு பண்ணிடலான்னு சொல்றியா சரசு?
2: ஆமா, இத வேற விளக்கமா உங்களுக்கு புட்டு புட்டு வைக்கணும். வள வளன்னு பேசுறத விட்டுட்டு அடுத்த வேலையை கவனிங்க.
3: ஆமா ஆமா, சரசு சொல்றா போல இந்த மாசத்திலேயே கல்யாணம் வச்சுக்கலாங்க.
1: இந்த மாசத்திலேவா?
3: ஆமா,
1: 2.5 மாசம் தள்ளி வச்சுக்கலாமே.
3: என்ன தள்ளி வச்சுக்கலாமா? என்னப்பா நீ சுத்த விவரம் இல்லாத ஆளா இருக்கிறிய. நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுப்பா. அப்படியே தள்ளி போடலான்னு யோசிச்சாலும் சித்திர மாசம் போயிடும்ல. சித்திரைக்கு அப்புறம் 3 மாசத்துக்கு நல்ல முகூர்த்த நாளே இல்ல. சித்திரையில இன்னும் 20 நாள் கிடக்குது. அது போதும், இந்த 20 நாள்ல உலகத்தையே புரட்டி போடலாங்க.
1: அதுக்குள்ள கந்தவேலு,
3: என்ன
1: நீங்க கல்யாணத்துக்கு தயாராயிட்டு பெண்ணு தேட ஆரம்பிச்சிட்டீங்க? நாங்க எந்த வகையிலும் கல்யாணத்துக்கு தயாராகலையே, அதுக்காகத்தான் சொன்னேன்.
2: என்னன்னு நீங்க பேசுறது? உங்களால முடியாதது எதுவும் இல்லன்னு. பார்வதி அண்ணே, நீங்க பேசாம அங்கேயே நின்றுட்டு இருந்தா எப்படி? வாங்க, இப்படி வந்து அண்ணன் பக்கத்துல நின்னு நீங்களும் 4 வார்த்தை சேர்ந்து பேசினதானே அண்ணனுக்கு ஒரு தெம்பு வரும்.
4: அது அது வந்துமா? அவருதான் எல்லாம்.
2: என்ன நீங்க, சந்தர்ப்பம் 1 முறைதான் தேடி வந்து கதவை தட்டும். இந்த மாசத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கிறதா புத்திசாலித்தனம்.
3: பாருங்க வெங்கடபதி, சித்திரை 20ஆம் தேதி நல்ல முகூர்த்தம், அதோட பிரம்ம முகூர்த்தம் வைக்கிறதுக்கு ஏத்தா போல நல்ல நேரமும் கூடி வருது. இன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நீ என்ன சொல்ற வெங்கடபதி?
1: விழுந்தே எழுந்தேன்னு ஒரு முயற்சி செஞ்சு பாத்துலாம்னு நானும் முடிவு பண்ணிட்டேன்.
2: அண்ணா, இப்ப சொன்னீங்க பாரு, அது 100ல் 1 வார்த்தை. மனசுல தெம்பு இருந்தா வானத்தை கூட வில்லா வளைக்கலாம்.
3: வெங்கடபதி சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தயக்கம் என்ன தங்கச்சி? போய் தாமரை தட்டி எடுத்துட்டு முடிச்சிருவா.
4: இதோ இதோ எடுத்துட்டு வரேன்.
5: என்னப்பா இது, எல்லாரும் வேடிக்கை பாக்குறதுலயே குறியா இருக்கீங்க. ஆளை தூக்குங்கப்பா.
6: என்னப்பா இது, பெரியவர் மோட்டார் சைக்கிள்ல சாதாரண வேகத்தில் தான் வந்துகிட்டு இருந்தாரு. யாராவது இடிக்கவும் இல்ல, ஒண்ணுமே இல்லையே. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவரு ஆள் ஒரு பக்கம், வண்டி ஒரு பக்கம்னு உருண்டு அப்படியே விழுந்து

0: எனக்கு
1: மயக்கமா இருக்கு.
2: கை தாங்களா, ஆளை கொஞ்சம் தூக்குங்கப்பா.
3: ஒண்ணு
0: இல்லம்மா, வண்டியில நல்லாதாம ரோட்ல வந்துகிட்டு இருந்தாரு, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு போல. அப்படியே வண்டியோட உருண்டு விழுந்துட்டாரு. நல்ல நேரமா, அந்த நேரம் ரோட்ல காரு பஸ் எதுவுமே வரலம்மா.
1: எனக்கு ஒண்ணும் இல்லை, லேசான மயக்கம்தான். கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். உங்களுக்கு எல்லாம் வீணா சிரமம்
3: கொடுத்துட்டேன்.
1: இங்கேயே கொஞ்ச நேரம் படுத்துட்டு நான்
3: கிளம்புறேன். தலகானியை கொண்டு வரேன், கையை காலை கொஞ்சம் நீட்டி இப்படி படுத்து தூங்குங்க. மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறமா கிளம்பி போலாம்.
1: உங்களுக்கு எதுக்கு மாவின் சிரமம், கொஞ்ச நேரம் தானே, சரியானதும் கிளம்பிட போறேன்.
3: ஐயா, உங்களை பார்த்தா அசப்பிள எங்க அண்ணன் மாதிரியே இருக்கிறீங்க. எப்படி உங்களை வெறும் தென்னையில படுக்க வைக்கிறது? கொஞ்சம் இருங்க, இதோ வந்துடுறேன். இந்தாங்க ஐயா, இந்தாங்க தண்ணி, தண்ணி குடிங்க. இந்த பாய் தலகாணி போடுறேன், அதுல கொஞ்ச நேரம் படுத்து ஓய்விடுங்க ஐயா. படுங்க, படுத்துக்கோங்க.
1: ரொம்ப நன்றிம்மா.
2: சரி பெரியவரே, உடம்ப பாத்துக்குங்க. அம்மா, இவரை கொஞ்சம் கவனிச்சுக்குங்க, நாங்க வரோமா.
0: நீங்க
4: ரெண்டு பேரும் யாருகிட்ட பேசுறோங்கறத முதல்ல மனசுல வச்சுக்கங்க. நீங்க சொல்ற கதை எதுவும் நம்பும்படியா இல்ல.
3: ஐயா, நாங்க சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. ரோட்ல வண்டியில போயிட்டு இருந்த பெரியவரு மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னு சொல்லி ரெண்டு பேரும் எங்க திணையில கொண்டு வந்து படுக்க வச்சாங்க. நான் தான் பாயும் தலகாணியும் கொடுத்து அவரை படுக்க வச்சேங்க ஐயா.
4: அப்புறம்
3: அப்போ எங்க வீட்டுக்காரர் இல்லைங்க, வெளியில போயிருந்தாரு. அதுக்கப்புறம் நான் சமையல் வேலையை கவனிக்க போயிட்டேன் உள்ள.
1: ஐயா, என் பொண்ணுக்கு திடீர்னு கல்யாணம் கூடி வந்துடுச்சு, அதுக்காக நான் ரெண்டு நாளா பணத்துக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். பண விஷயமா வெளியில போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தப்போ திண்ணையில பெரியவர் ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அப்புறம் பார்வதி மூலமா நடந்ததையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். பிறகு நான் தான் பெரியவரை தட்டி எழுப்பினேன். அப்புறம் தான் தெரிஞ்சது பெரியவர் செத்து கிடக்கிறார்.
5: ஆமாங்க ஐயா, வேங்கடபதியும் பார்வதியும் ஓன்னு அழுகிற சத்தம் கேட்டு ஓடி வந்தேன். பெரியவருக்கு இப்படி ஆகும்னு நாங்க யாரும் எதிர்பார்க்கல. கல்யாணத்துக்கு பந்தக்கால் நட்டு மூணு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்துட்டுது.
4: ஆமா, நீங்க யாரு?
5: என் வீடு பக்கத்து வீடு தாங்க. என் பேரு கணபதி.
4: ஏம்பா, இங்க இருக்கிற எல்லாத்தையும் கேக்குறேன், உங்கள யாராவது பெரியவர் விழுந்ததையும் இந்த வீட்டு திண்ணையில கொண்டு வந்து கிடத்தினதையும் நேர்ல பார்த்தவங்க இருக்கீங்களா?
0: நான் இருக்குங்க, நான் இருக்குங்க. என் பேருங்க குமரன், பக்கத்துல தான் என் வீடு. ஐயா, காலையில மணி 10 இருக்கும், ரோட்ல டமால்னு ஒரு பெரிய சத்தம் கெடுதுங்க. ஓடி வந்து பார்த்தா பெரியவர் அவர் வண்டியோட தலை குப்புற விழுந்து கிடந்தாருங்க. கொஞ்ச நேரத்துல பெரும் கூட்டம் கூடி போச்சுங்க. அங்க நானும் இன்னொருத்தருமா சேர்ந்து இந்த திண்ணையில கொண்டு வந்து நாங்க படுக்க வச்சுங்க. அப்ப அவருங்க அரைகுறை மயக்கத்தில் இருந்தாரு. பெரியவர் கொஞ்ச நேரம் இங்க படுத்து இருந்துட்டு போறன்னு கூட சொன்னாருங்க.
4: சரி சரி, இந்த தகவல் போதும். கான்ஸ்டபிள்,
6: எஸ் சார்.
4: இந்த ஸ்டேட்மெண்ட்ல இவங்க எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு பாடி ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்க.
5: எஸ் சார்.

0: சூப்பர். புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்துகிட்டு ரொம்ப நல்லாவே நடிக்கிறீங்க. நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியாம என் காதுல பூசுத்த பாக்குறீங்க.
1: நீங்க நினைக்கிற மாதிரி பொய் சொல்ற ஆளுங்க நாங்க இல்லீங்க.
0: என்ன சொன்ன? நான் நினைக்கிற மாதிரியா? நான் என்ன நினைக்கிறேன்னு கூட உனக்கு தெரியுமா? யோ, நீ வில்லங்கமான ஆளுதாயா?
2: ஐயா ஐயா, பொய் பித்தலாட்டம் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க.
0: ஓஹோ, அப்படியா? இவரு ஹரிச்சந்திரன், இவரு பொண்டாட்டி சந்திரமதி, ரெண்டு பேருக்கும் பொய்னா என்னன்னே தெரியாது. அப்போ பெரியவர் கொண்டு வந்த 5 பவுன் தங்க வளையல் காலு முளைச்சு நடந்து போயிட்டுது அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க? இத நான் நம்பணும். இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேர் வயசுக்கும் மதிப்பு கொடுத்துதான் வெறும் வார்த்தையால உங்களை விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். யோ சுப்பிரமணி.
3: எஸ் சார்.
0: டீ சொன்ன என்ன ஆச்சு?
3: போயிருக்காங்க.
0: பாருங்க, வீணா என்கிட்ட அடி வாங்கி சாகாதீங்க. அன்னைக்கு உன் வீட்டுல விசாரிக்கும் போதே நீ சொன்ன எனக்கு ஞாபகம் இருக்கு. என் பொண்ணுக்கு கல்யாணம் கூடிடுச்சு, பணத்துக்கு அலைஞ்சுகிட்டு இருக்கேன்னு நீ சொன்ன இல்லையா?
1: ஆமாங்க, நான் சொன்னேன். அதுக்காக இப்படி ஒரு திருட்டு பட்டமா?
0: வீணா எதிர்த்து பேசி உடம்ப புண்ணாக்கிக்காத. நான் சொல்றத நல்லா காதுல வாங்கு.
1: சொல்லுங்க ஐயா.
0: பெரியவரு 5 பவுன் வளையல விவசாய வங்கியில அடகு வைக்கத்தான் கிளம்பி போயிருக்காரு. வழியிலதான் இப்படி ஆயிடுச்சு. அவர் வந்த வண்டி உன் வீட்டுலதான் நிறுத்தி வச்சிருக்காங்க. வண்டி பாக்ஸ் காலியா இருக்கு, திறந்து கிடக்குது. உன் வீட்டுல விசாரணை நடந்தப்போ தங்க வளையல் பத்தின கம்ப்ளைண்ட் எதுவும் அப்ப இல்ல. அதனால அத பத்தி அப்ப நான் உன்கிட்ட எதுவும் கேட்கல. இப்ப உண்மைய சொல்லுங்க. இதுக்கு மேலையும் நான் உத்தம ஹரிச்சந்திரன் வேஷம் போட்டுக்கிட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ரெண்டு பேரும் உண்மைய ஒத்துக்கிட்டு வளையலை கொடுத்துட்டா போனா போகுதுன்னு உங்களை மன்னிச்சு விட்டுடுவேன். இல்லன்னா
2: ஐயா ஐயா, நாங்க வளையல கண்ணால கூட பாக்கலீங்க. பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சந்தோஷப்பட்ட நேரத்துல எங்க மேல இப்படி ஒரு பழி வரும்னு நாங்க நினைச்சு கூட பாக்கலையா? ஐயா, நாங்க பாவப்பட்ட ஜென்மாயிட்ட ஐயா, எங்களை மன்னிச்சு விட்டுருங்க.
0: நீங்க என்னதான் நைய பாட்டு பாடினாலும் வளையல் வராம உங்களை விட மாட்டேன்.
2: ஐயா ஐயா, உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேக்குறேன் ஐயா. நாங்க திருடல ஐயா, நாங்க திருடல. தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க ஐயா, எங்களை விட்டுடுங்க.
0: அம்மா, சுபலட்சுமி அம்மா.
4: ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா, சொல்லுங்க ஐயா.
0: புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து எப்படி நடிக்கிறாங்க பாத்தீங்களா?
4: ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா, அவங்கள பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியலங்க ஐயா. நல்ல காரியம் நடக்க போற வீட்டுல எங்க ஐயா தான் சங்கடத்தை உருவாக்கிட்டாரு ஐயா.
0: என்னமா சொல்றீங்க?
4: ஆமா ஐயா, பாவம். அவங்க அவங்கள விட்டுடுங்க ஐயா. ஐயா, நான் கேச வாபஸ் வாங்கிக்கிறேன் ஐயா. நான் கேச வாபஸ் வாங்கிக்கிறேன் ஐயா.
0: பாத்துங்க, உங்க மேல பரிதாபப்பட்டு கேச வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. இவங்கதான் தவறி போன பெரியவர் ராஜலிங்க ஐயா உடைய சம்சாரம் சுபலட்சுமி அம்மா.
1: அம்மா அம்மா, எங்களை நம்புகம்மா. நம்ம ஐயாவுக்கு திணையில இடம் கொடுத்தது தவறு, வேற ஒரு பாவம் அறிய மாட்டோம்.
2: ஐயாவுக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுத்து கொஞ்சம் நிம்மதியா ஓய்வு எடுக்கட்டுமேனு பாயும் தலைக்கணையும் கொடுத்தம்மா. அவ்வளவுதான்மா எனக்கு தெரியும்.
4: மனுஷத்தன்மையோட நல்லது செஞ்ச உங்களை இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து நிக்க வச்சிட்டு
1: என்ன சொல்லாதீங்க.

0: வாங்க வாங்க வாங்க பார்வதி. பார்வதி இங்க வந்து பாரு, யார் வந்திருக்காங்கன்னு பாரு.
1: என்ன சம்பந்தி, இப்படி சொல்லாம கொள்ளாம திருத்திப்பு வந்து நிக்கிறீங்க? ஒரு போன் பண்ணிருக்க கூடாது.
2: ஆமா, உங்க லட்சணத்துக்கு போன் ஒண்ணுதான் குறைச்சல்.
3: வாங்க வாங்க வாங்க, வேகாத வெயில வந்திருக்கீங்க. இந்தாங்க இல்லன்னு மோர் குடிங்க சம்பந்தி.
2: மோர் குடிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல சம்பந்தி சம்பந்தின்னு கூப்பிடுறத நிறுத்துங்க.
3: சம்பந்தி என்ன சொல்றீங்க?
2: அட அட அட, உங்களோட சம்பந்தம் வச்சுக்கிற மாதிரியா நீங்க நடந்திருக்கீங்க? பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு கொலைய பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க. சம்பந்தியா சம்பந்தி, உங்க வாயால அந்த வார்த்தையை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது.
1: கந்தவேலு, தங்கச்சி பேசுறதுதான் சரியில்லை. நடந்தது என்னன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசுறதெல்லாம் சரியில்லை.
4: இத பாருப்பா, நானும் வள வளன்னு பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பல. நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுறேன். பந்தக்கால் நட்டு மூணா நாள் உங்க வீட்டுல சாபு விழுந்துடுது. அப்பவே உங்களோட சம்பந்தம் வச்சுக்கிறது இல்லன்னு முடிவு பண்ணிட்டான். அது மட்டும் இல்ல, ஒரு திருட்டு குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்துட்டாங்கிற கெட்ட பாரு எங்களுக்கு வேணாம்.
1: கந்தவேலு, நீ என்ன சொல்ற? நாங்க திருட்டு குடும்பம்?
4: ஆமா.
1: வேண்டாம் கந்தவேலு வேண்டாம், இது அடுக்காது. வார்த்தையை கொட்டிட்டா திரும்ப அள்ள முடியாது. எங்க வீட்டு திண்ணையில இறந்து போனவர் எங்களுக்கு எந்த வகையிலும் சொந்தமும் இல்ல பந்தமும் இல்ல. அப்படி இருக்கும்போது அது எப்படி எங்க வீட்டுக்கு துக்கமாகும்?
2: உயிர் விட்டது உங்க வீட்டுல தானே, ஆக இது இழவு வீடு தானே.
3: சரசு, நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எங்க பொண்ணுக்கு இப்போ நாங்க கல்யாணம் பண்ற எண்ணத்திலேயே இல்ல. நீங்களா வந்தீங்க, பொண்ண புடிச்சு போச்சுன்னு சொல்லி அவசரப்படுத்தினீங்க. இப்போ இப்படி ஒரு அபாண்டமான காரணத்தை சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டா, என் பொண்ணு நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
5: என்ன எல்லாரும் மும்முரமா பேச்சு சுவாரஸ்யத்துல இருக்கிறீங்க போல இருக்கு.
1: அம்மா சுமலட்சுமா, நீங்களாம்மா? வாங்கம்மா, நீங்க வந்ததை நான் கவனிக்கவே இல்லம்மா. எங்கம்மா இவ்வளவு தூரம்?
5: கந்தவேலு, நான் வந்தது இருக்கட்டும், நீங்க எங்க இவ்வளவு தூரம்? என்ன சரசு, சௌக்கியமா? பொண்ணு சௌந்தரவல்லி எப்படி இருக்கா?
2: நல்லா இருக்காம்மா, அவளுக்கு என்னமா ஒரு குறைச்சல் இல்ல.
4: ராஜலிங்க ஐயா கையால தாலி எடுத்து கொடுத்து நடந்த கல்யாணம் ஆச்சே, என் பொண்ணு கல்யாணம் சௌக்கியத்துக்கு குறைஞ்சா போயிடும். ரெண்டு பிள்ளைங்களோட சீர சனத்தியமா நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்கம்மா.
2: ஆமாமா ஆமாமா,
5: நல்லா இருந்தா சரிதான். ஆமா, நீங்க இவங்களுக்கு சொந்தமா?
2: சொந்தம் ஒண்ணுதான் குறைச்சல்.
1: என்னம்மா காலையில வந்திருக்கீங்க, ஏதாவது அவசரமான சங்கதி அம்மா?
5: பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன கந்தவேலு, நான் கேட்ட கேள்விக்கு உங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் பதிலே வரல.
3: அம்மா, நான் சொல்ல மறந்துட்டேம்மா, இவங்க எங்க சம்பந்திங்க.
5: ஓ பார்வதி, நீங்க இவங்களை உங்க சம்பந்தின்னு உரிமையா சொல்றீங்க, ஆனா அவங்க உங்களை சம்பந்தின்னு சொல்ல தயங்குறாங்களே.
2: அது வந்துமா, இவங்க பொண்ணை பார்த்து நிச்சயம் மட்டும்தான் பண்ணோம், இன்னும் கல்யாணம் முடியல.
5: ஓ, அதனால இன்னும் சம்பந்தி ஆகலன்னு சொல்றீங்க?
2: ஆமாமா ஆமாமா, அதோட கல்யாண தேதி குறிச்ச மூணு நாள்லயே அபசகுணமா இவங்க வீட்டுல சாவு விழுந்துட்டுது. தீட்டான வீட்டுல சுபகாரியம் செய்யறது நல்லது இல்லல்ல, அதனால கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு முடிவு பண்ணிட்டோம்.
5: சரசு, முடிவு பண்ணிட்டோம்னா யாரு?
2: நான் தான்மா. கல்யாணம்னு நல்ல செய்தி பேசி முடிச்ச மூணாம் நாளே கெட்ட காரியம் நடக்குதுன்னா என்னமா அர்த்தம்? இது நமக்கு உதவாதுன்னு தானே அர்த்தம்.
5: ஓ அப்படியா, நல்லாவே வாதம் பண்ற சரசு. இதே கெட்ட காரியம் உங்க வீட்டுல நடந்திருந்தாலும் இதே முடிவு தானா? ஆமா, இந்த வீட்டுல இறந்து போனது யாருன்னு உங்க ரெண்டு பேருக்கும் தெரியுமா?
4: யாரோ ரோட்ல விழுந்து அடிபட்டவர்னு கேள்விப்பட்டமா?
5: யாரோன்னு சொன்னியே கந்தவேலு, அந்த யாரோ வேற யாரு இல்லப்பா. உன் பொண்ணு சௌந்தரவல்லிய போல பல சௌந்தரவல்லிங்க வாழ்க்கையில விளக்கேற்றி வச்ச பெரியவர்.
1: இந்த வீட்டுல இறந்து போனது நம்ம ஐயாவா?
5: ஆமா கந்தவேலு, வாழ்நாள் முழுசும் ஊருக்கு உபகாரம் செய்துட்டு இருந்தவங்க.

0: இடத்துல கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து அவரோட ஆன்மாவை தரிசிக்கலான்னு தான் நான் வந்தேன்.
1: ஐயோ,
0: நான் வந்தது தெரியாம நீங்க பேசிட்டு இருந்ததை எல்லாம் கேட்ட முகம் தெரியாத ஒரு வேத்து மனுஷனுக்கு தன்னை ஆசுவாசப்படுத்திக்க பாயும் தலையணையும் கொடுத்து ஆதரிச்ச மனிதாபிமானம் மிக்க குடும்பத்துக்கு நாங்க கொடுத்த தண்டனை போதாதுன்னு நீங்க வேற தண்டனைக்கு மேல தண்டனை கொடுக்க வந்திருக்கீங்க.
2: கந்தவேலு,
0: இறப்புன்றது அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவானது. அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு இவங்க வீட்டுல நடந்த சம்பவம் நாளைக்கு உங்க வீட்லயும் நடக்கலாம். வாழ்க்கைன்றது நதியோடு செல்லும் ஓடம். நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு காரண காரியம் பார்த்துக்கிட்டு இருந்தா நின்ன இடத்திலேயே நிக்க வேண்டியதான். விடியல்னு ஒண்ணு இல்லாமலே போயிடும்.
1: அம்மா, நாங்க அவசரப்பட்டுட்டோம்மா, எங்களை மன்னிச்சிடுங்கம்மா.
2: தவறு என்னுடையதாம்மா. இந்த சரசு சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு நான் ஒரு தலையாட்டி பொம்மையா இருந்துட்டேன்.
0: வேங்கடபதி, பார்வதி, நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சுட்டீங்க.
3: என்னமா பேச்சு?
0: கூடி வந்த கல்யாணம் நின்னு போக காரணம் நான் தான்.
3: இல்லம்மா இல்லம்மா,
0: அவசரப்பட்டு மேல திருட்டு பட்ட கட்டி போலீஸ்ல புகார்
1: கொடுத்துட்டீங்கம்மா.
0: ஐயா கொண்டு போன வலையில விவசாய வங்கியில அடவு வச்சு பணம் 5 லட்சத்தை கையில வாங்கியிருக்க. பணத்தோட வீட்டுக்கு திரும்பும் போது களைப்பா இருக்குதேன்னு ஒரு டீ கடையில டீ குடிச்சிருக்கார். டீ குடிச்சிட்டு கிளம்பும் போது பணப்பையை எடுக்க மறந்துட்டார். டீ கடைக்காரர் அதை பத்திரமா எடுத்து வச்சிருந்திருக்கார். பணத்தை யாரும் தேடி வராததால அவரோட பையில இருந்த கைச்சாத்து புத்தகத்துல இருந்த முகவரிய பார்த்து காலையில தான் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போனாரு அந்த மகராசு. ஐயா வீட்டுக்கு திரும்பி வரும்போதுதான் ரோட்டுல மயங்கி விழுந்திருக்கார். இந்த பணம் மட்டும் அப்பவே கைக்கு வந்திருந்தா வேங்கடபதியும் பார்வதியும் போலீஸுக்கு போய் கை கட்டி பதில் சொல்ல வேண்டியதால வந்திருக்காது. ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க.
1: அம்மா என்னம்மா நீங்க சொல்லுங்க, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. அம்மா
2: அம்மா அம்மா, நீங்க பெரியவங்க, அப்படி எல்லாம் பேசாதீங்க. அம்மா
0: சரசு, உனக்கு நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். பெண்ணுக்கு பெண் தான் எதிரின்றா போல, நீயே இந்த வீட்டு பெண்ணுக்கு எதிரியாயிட்டத நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேம்மா. சரசு சரசு, நீங்க ரெண்டு பேரும் நினைக்கிற மாதிரி இந்த குடும்பம் திருட்டு குடும்பமும் இல்ல, கொலகார குடும்பமும் இல்லன்னு இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேம்மா.
1: ஆமாம்மா ஆமாம்மா.
0: இனிமே இந்த குடும்பத்துல நீங்க பொண்ணு எடுக்க ஆட்சேபனை எதுவும் இருக்காது. நம்ம தர்மதுரை ராஜலிங்கம் ஐயா உயிர் விட்டது இந்த வீட்டு திண்ணையில தான். அதனால அந்த புண்ணிய ஆத்மாவை தரிசிக்க ஆண்டுதோறும் நான் இங்க வருவேன். இனிமே இந்த குடும்பம் ஏன் உறவு குடும்பம்?
2: அம்மா,
0: வேங்கடபதி மக வள்ளியம்மா கல்யாணம் எங்க வீட்டு கல்யாணம்.
1: ரொம்ப நல்லதுங்கம்மா.
0: கந்தவேலு, சரசு
1: சொல்லுங்கம்மா.
0: ரெண்டு பேரும் இப்படி வாங்க வாங்க.
1: சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா.
0: ஐயா மனசு எல்லாருக்கும் வாரி வழங்குற நல்ல மனசு.
1: ஆமாங்கம்மா ஆமாங்கம்மா.
0: கடைசியா அவர் கொடுத்துட்டு போன இந்த 5 லட்சம் இப்போ நான் கொடுக்கற பொண்ணு வீட்டு சீதனம்.
1: அம்மா,
0: இத வாங்கிக்கிட்டு கல்யாணத்தை கோலாகலமா நடத்துங்க. அப்புறம் உங்க எல்லார்கிட்டயும் ஒன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். சாதி மதம் சம்பிரதாயம்னு நமக்கு நாமே ஒரு வலைய பின்னிக்கிட்டு அதுக்குள்ள சிக்கி தவிக்கிறோம். வானத்து நீல நிறத்தை கடல் பிரதிபலிக்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவுங்க மனசுல அன்பையும்

0: அருளையும் பிரதிபலிக்க செய்யணும்.
1: உண்மைதாம்மா, உண்மைதாம்மா, கண்டிப்பாம்மா.
2: அம்மா, ஐயா மனசு போலவே உங்க மனசும் நல்ல மனசும்மா, நல்ல மனசு.
0: அது கோயில் மணி கூட அடிக்குது, நல்ல சகுனம் தான்.
3: நாடகமலரில் நேயர்கள் இதுவரை கேட்டது நல்ல மனம் நாடகம். எழுத்தாக்கம் ப. முருகேசன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் ராஜலிங்கம் மற்றும் வேங்கடபதியாக எஸ். ஜெகசண்முகம், கந்தவேலுவாக கே. ரவிக்குமார், சரசுவாக ஷர்மிளா நசீர், சுபலக்ஷ்மியாக ஆர். விஜயலட்சுமி, பார்வதியாக ஆர். சிவகாமி, இன்ஸ்பெக்டராக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கணபதியாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி ஆர். சிவரஞ்சனி. அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேரம் 11 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். வானிலை அறிக்கை கேட்கலாம். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.5 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 88%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.3 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 74%. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு வேளைகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 36-37 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 26-27 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

இனி ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழலறிவோம், 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை காந்தி அஞ்சலி. தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 6:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய்த்தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 8:00 இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம், 7:45 நகர்வலம் வாழ்க்கை கல்வி அளிப்போம். எஸ் விஜயா அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 8:30 திரைகாணம், 9:00 அரங்கிசை. சோழவரம் என் வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வேலூர் SMS ஜெகநாதன் அவர்கள் தவில். இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 இலக்கியம் பேசுவோம். கதையின் நாயகிகள் முதல் பகுதி. பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஆர் திவ்யா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் MK அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விவசாயத்துறையில் டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பை உருவாக்கும் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 என் உயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். இதில் பெயர் சொல்லும் கதை சொல்பவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை வழங்குகிறார் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள். தொடர்ந்து நலமாய் வளமாய் ஆலோசனைகள் வழங்குகிறார் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள். கதையரங்கம் வழங்குகிறார் கே வித்யா அவர்கள். 2:15 திரைகானம், 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. கே யுன் நாமதாரி ஒடியா மொழி பாடல், எழுதியவர் KC பாணி கிரஹி, இசை அக்ஷய்குமார் மொஹந்தி. 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 6:55 திரைகாணம், 7:00 தர்மபுரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் தண்டபாணி. 7:25 பண்ணைச்செய்தி, 7:30 உழவர் உலகம். சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை ஆர் கருணாகரன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து மெல்லிசை மற்றும் வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைகாணம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். 8:30 வானொலி நாடக விழா 2020

26. இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம் எழுதியவர் எஸ் எல் நானு, நடித்துள்ளவர்கள் கே ரமேஷ், சி கற்பகம், பி உமா மகேஸ்வரி, பி ராமன், பி வாசுதேவன். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை. திருப்பூந்துருத்தி வி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் எஸ் அனந்தராமன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், கே எஸ் ரங்காச்சாரி அவர்கள் கஞ்சீரா. 10 மணிக்கு நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒளிப்பதிவு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள் நேயர்களே.

0: migrants protest in the national capital. The three-judge bench, led by Chief Justice of India Surya Kant, was hearing a plea alleging the use of metallic pellet guns on students protesting at Jantar Mantar and other parts of Delhi. During the hearing, the bench said that police rules permit the use of pellet guns in exceptional circumstances and said that unless the rules themselves are challenged, the use of such weapons cannot be considered illegal. And Neeraj Chopra has qualified for men's javelin finals in the Commonwealth Games at Glasgow. Javelin throwers Rohit Yadav and Yashveer Singh have also entered the finals. Earlier, India scripted history in para-athletics, securing a historic 1-2 finish in the men's 100-meter T47 final as Dilip Mahadugavit won the gold and Mohammad Basil claimed the silver last night. India holds the 8th spot in the Commonwealth Games medal with 15 medals, including 3 gold, 9 silver and 3 bronze. And that is the end of this news bulletin.
1: Neram. 11:10 ஆகாஷவாணி சென்னை நேயர்களே 101.4 மெகா ஹெர்ட்ஸ் எஃப்எம் ரெயின்போ 100.1 மெகா ஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 மெகா ஹெர்ட்ஸ் விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.